நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்களேசை கேட்டோம். நேயர்களினி கேட்கலாம்.
1: முதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 2 குறட்பா.

ஒருவருக்கு துன்பம் வந்த காலத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அக்காலத்தை நோக்க அஃது பூமியை விட மிகப்பெரியதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வேளாண்மை செய்திச் சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் கவிஞர் ஜிவி அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி இயன்முறை மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா. இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போட ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் செம்பருத்தி ரோஜா திரைப்படங்களிலிருந்து கேட்கலாம். 11:00 கல்லூரி கலாட்டா திருச்சிராப்பள்ளி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து. 12:10 வரும் மங்கையருலகத்தில் முதல் சம்பளம் குறித்து தோழிகள் பங்கேற்கலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். இரண்டு:30 கிராம சமுதாயத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வண்ணக் கோலங்கள். ஐந்து மணிக்கு இதமாய் வரும் பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும்

ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஷரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் 10:45 உற்சாகம் உச்சம், வெற்றி நம் கையில். போட்டித் தேர்வு பயிற்சியாளர் AS அருண் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார். 7:25 திருச்சி சாரதாசின் உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவும் தொடரில் பூனைக்காளி விதை குறித்து பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களோடு ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் R. வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

எட்டு மணிக்கு இரவு இசை இனிமையில் 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதி. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி கடம். முற்பகல் 11 மணிக்கு தென் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 5:30 என்சிஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 தென்காசி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தில் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்

0: போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை கேட்கலாம் முண்டாசு கவியின் பாரதி பெண்.
2: அசைமுகம் மறந்து போச்சே அசைமுக

0: injured. This has made news across the world. There have been grave violations of human rights, and I think it is time that the international community take note of what's happening there and hold that country responsible for its atrocities.
1: Prime Minister Narendra Modi will release the autobiography of former President Ram Nath Kovind, titled Triumph of the Indian Republic, My Life, My Struggles, in New Delhi today. The Prime Minister will also address a gathering on the occasion. The autobiography offers a deeply personal account of former President Ram Nath Kovind's life journey, tracing his experiences, struggles and achievements from his early years to his distinguished public life and eventual service as the 14th President of India. The book provides insights into the values, experiences, and circumstances that shaped his journey and public service. The Securities and Exchange Board of India has relaxed the timelines for municipalities with listed municipal debt securities under its regulations to submit financial results to stock exchanges. Under the revised framework issued yesterday, listed municipalities will now have to submit half-yearly unaudited financial results within 60 days of the first half-year, compared with the earlier 45-day deadline. Annual audited financial results will have to be submitted within 90 days from the end of the financial year, along with the audit report, against the earlier 60 days. The regulator said timelines have been relaxed considering the practical challenges faced by municipalities during data collection, interdepartmental coordination, and meeting disclosure requirements. Thousands of devotees across Kerala began offering Pitru Tharpanam, ancestral homage, in the early hours today on the auspicious occasion of Karkadiyakku Vavu. The new moon day in the Malayalam month of Karkadirakam is considered the most sacred day in the Hindu tradition to perform rites for departed souls seeking their eternal peace and spiritual liberation. The ritual started between 3:30 a.m. and 5 a.m. in most of the temples. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha today. India continued its impressive medal-winning run at the Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. After securing 17 medals on the opening day on Monday, Indian fencers added more medals to the country's tally. Karan Singh and Sherjin Shantimol clinched gold medals for India in the senior men's events last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
4: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என இயங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டுக் கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப்போ

0: போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழி அனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நட்டு வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மலை சூரிய ஒளி உதவியது என்றால், நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகளெல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறி தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும், அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம். வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: பக்தியை கொடுத்தால் அருளை கொடுப்பேன் என்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதல் ஈடு இரையற்ற இறைவனை நம் இதயத்தில் நிலைநிறுத்தி நம் கண்ணீர் துளிகளை அவன் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வழிபடுவோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் முருகனை அழைக்கிறார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

இரம் தரும் காலை பொழுதில் பாமாலை சூடி இறைவனை ஆராதிக்கின்றோம் ஆனந்தராகத்தில். அடுத்த பாடல் எம் எம் யூசுப் எல்லாராஞ்சலி குரல்களில்.

இந்த உலகம் முழுமைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான உறவான இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறைவனை தேடி நம்மையும் அழைக்கிறார் எல்லாரீஸ்வரி.

ஆன்மீக அன்பர்களே, திருவையாறு தர்ம சம்வர்த்தினி அம்பாள் ஆடிப்பூர விழாவில் காலை காவிரியில் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தம், இரவு தென் கைலாயத்தில் அப்பர் சுவாமிக்கு கைலாய தரிசனம் கொடுத்துருள், இரவு குதிரை வாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நல் அரவான் களப்பலி. அருள் நிறைந்த இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவர் செகிலில் நிறைவு பாடலாக வீரமணி கர்ணா குரலில்.

0: நம் வாழ்வின் இருள் விளக்கிட வழிபட்டோம் இறைவனை. இதயம் முழுக்க அன்போடு ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 27 நாள் புதன்கிழமை. இப்போது RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மை செய்தி சுருள். கும்பகோணம் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவின் வானொலி தொகுப்பு. சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை சென்ற 8 சனிக்கிழமை கும்பகோணம் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவினை நடத்தியது. விழா தமிழ்தாய் வாழ்த்தோடு இனிதே துவங்கியது. விழாவில் சென்னை தலைமை செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர், தஞ்சாவூர் நிப்டம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவன இணை பேராசிரியர், வேளாண் இயக்குநர்கள், இயற்கை ஆர்வலர்கள், முன்னோடி விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு இயக்குநர் காயத்ரி வினோத் அவர்கள். தொடர்ந்து சென்னை தலைமை செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் தனது சிறப்புரையில் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விவசாயிகள்

0: அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்.
1: எல்நினோ அடுத்த வருடமும் தொடரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்நினோ தாக்கத்துல இந்த வருஷத்துல நம்ம சுதாரிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்து ஆகணும். அதுல முக்கியமானது என்னன்னா, அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரை மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த மழை எப்படி பெய்யும்னா, குறைந்த நாட்கள்ல அதிகமான மழை பொழியும். அப்படின்னா என்னன்னா, நிறைய மழை பெய்யும் போது வேகமான மண்ணரிப்பு இருக்கும் போது இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து சேமிச்சு வச்ச நிலத்துல தேக்கி வச்சிருந்த அங்கக கரிமம் அதுவும் சத்துக்களும் அடிச்சுட்டு போய் இந்த வருஷம் சம்பாவோ அல்லது அடுத்த வருஷம் சம்பாவோ புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப இதுல இருந்து தவிர்க்கணும்னா, புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சியோட ஆத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் முசிறி லால்குடி இதெல்லாம், அதே மாதிரி அரியலூர் 3 தாலுகாக்களும், அதே மாதிரி கடலூர், இங்கேயுமே வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்ல 3 எண்ணிக்கையிலான தாலுகாக்கள் மணல் சார்ந்ததா இருக்கு. இந்த மணல் சார்ந்ததுல 500 பண்ணைக்குட்டைகள்ல இந்த மாவட்டங்கள்ல ஒதுக்கீடு செய்யப்படும் பண்ணைக்குட்டைகள் எந்த இடத்துல போடணும்னு முடிவு பண்ணி நம்ம பண்ணைக்குட்டை தோண்டிக்கணும். பெய்யக்கூடிய மழை தண்ணீரை நிறைய சேமிக்கிறப்ப பூமிக்குள்ள இறங்கி இப்ப வறண்டு போயிருக்கக்கூடிய நீர் தாங்கிகள்ல நீர் செறிவை உண்டு பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு.
0: அடுத்து ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சே ராஜீவ் அவர்கள் பேசும்போது,
2: பிரதமர் அவர்கள் அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க, அதாவது தங்கத்தை யாரும் வாங்காதீங்க அப்படின்னாங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு இணையாக ஒரு விஷயத்த சொன்னாரு, ஃபெர்டிலைசரை யாரும் வாங்காதீங்க, உபயோகத்தை குறைச்சிங்கன்னாரு. அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில நம்மளுடைய அந்நிய செலவானியில மிகப்பெரிய அளவு அந்த ரசாயனம் கலந்த ஃபெர்டிலைசருக்கு நம்மளுடைய விவசாயிகளுடைய பணம் வந்து அந்நிய நாட்டுக்கு போகுது. அதான் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போ எந்த அளவுக்கு இயற்கை விவசாயிகள் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் வந்து இதுல இருந்தே நமக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பாரம்பரிய அரிசியை சாப்பிட்றதுனால ஒரு நல்ல உணவு கிடைக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாதுங்க. நம்மளுடைய பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய நீர் மாசுகளா இருக்கட்டும், ஆகாய மாசுகளா இருக்கட்டும், காற்று மாசா இருக்கட்டும், நெருப்பு மாற்ற மாசா இருக்கட்டும், இவை அத்தனைக்குமே தீர்வாக இருக்கக்கூடியது நம்முடைய இயற்கை வேளாண்மை. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் சத்துக்கு சொல்றோம்ல, மாப்பிள்ள சம்பா ஆண்களுக்கு நல்லதுங்கிறோம், பூங்காறு பெண்களுக்கு நல்லதுங்கிறோம், கருப்பு கவனி சாப்பிட்டா ஒரு நல்லதுங்கிறோம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. 176 ரகங்கள் ஐயா நெல் ஜெயராமன் மீட் எடுத்தாரு. ஒவ்வொரு நிலையிலுமே ஒரு சத்து இருக்கு.
0: பின்னர் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் தயார் செய்த சிறந்த உணவு பலகாரங்களுக்கும் இயற்கை வேளாண்மை குறித்த கட்டுரை பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்திச் சுருள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்துக்கு அளவில்லை.
0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய நாளை மறுநாள் 14 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயினை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நாளை மறுநாள் 14 தேதிக்கு முன்னதாகவே பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வேளாண் பெருமக்களே, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்காரர் உட்பட பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர் கடன் பெறும் விவசாயிகள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேரலாம். பயிர் காப்பீடு செய்ய முன்

முன்பதிவு படிவம், விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எடப்பாடி குரு வட்டாரத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1,304.16 பிரீமிய தொகையாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். பூலாம்பட்டி குறு வட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 4,149.60 வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 1,598.25 ஒரு ஏக்கருக்கான பிரீமிய தொகையாக வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும். வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 2,109.38 பிரீமிய தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். வெங்காய பயிருக்கான கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். விவசாயிகள் அந்தந்த பயிருக்கான பிரீமிய தொகையினை உரிய காலத்தில் செலுத்தி பயிர்களை பாதுகாத்திடுமாறு எடப்பாடி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பொதுமக்கள் கவனத்திற்கு, அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையலாம். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பூனைக்காலி விதை பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து

0: மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் இருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த 1000 பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாமன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும்

காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும், இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச்செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது.

0: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையையொட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: August 12.
5: இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படும் சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1892. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நூலகராகவும் நூலகத்துறை பேராசிரியராகவும் பணியாற்றியவர். இவரது பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் நூலகச் சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ரங்கநாதன் என்றால் மிகையல்ல. நூலகவியலுக்கு செய்த பங்களிப்பிற்காக இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் ஆளுமைகளுள் ஒருவரான தமிழண்ணல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. சாகித்ய அகாடமி பொதுக்குழுவிலும் ஞானபீட விருதுக்குரிய கருத்துரைஞர் குழுவிலும் பணியாற்றியுள்ளார். பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 1971 குடியரசுத் திருநாளில் புதுதில்லி அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற கவியரங்கில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு செல்வம் என்ற தலைப்பில் பாடிய கவிதை அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்ப பெற்ற சிறப்புக்குரியது. மிகச்சிறந்த ஓவியர்களில் ஒருவரான ட்ராட்ஸ்கி மருது பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953. இவரின் தாத்தா இயக்குனர் சோலைமலை இவரின் கலை ஆர்வத்தை சிறுவயதிலேயே ஊக்குவித்தார். கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகலையிலும் முன்னோடியான இவர் இளங்கலைஞர்கள் பலரை இயங்குபடத்துறையில் ஊக்கப்படுத்தியவர். தேவதை, அசுரன், ராஜகாளியம்மன் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் கலை இயக்குநராக பணியாற்றியதோடு சில திரைப்படங்களில் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளார். வாளூர் ஆடும் அமலை, கார்ட்டூநாயணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தமிழக அரசின் சிறந்த ஓவியருக்கான விருதும் கலைமாமணி விருதையும் பெற்றவர் ட்ராட்ஸ்கி மருது. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த இந்திய வரலாற்றாய்வாளர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1892. ஏஜ் ஆஃப் நந்தாஸ் அண்ட் மயூராஸ், தி பாண்டியன் கிங்டம் ஃப்ரம் ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு த 16th century, சங்கம் லிட்ரேச்சர் போன்ற ஏராளமான வரலாற்று ஆராய்ச்சி நூல்களை படைத்துள்ளார். 1957 இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இந்திய அரசு. அமெரிக்க நாட்டின் முன்னாள் டென்னிஸ் வீரர் பெட்ரோஸ் பீட் சாம்ப்ராஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு

1971 14 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள், 7 விம்பிள்டன் பட்டங்கள், 2 ஆஸ்திரேலியன் ஓபன், 5 US ஓபன் போன்ற பல பட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் பீட் சாம்பிராஸ். பள்ளி படிப்பின்றி அறிவியலில் அருஞ்சாதனை நிகழ்த்திய ஜார்ஜ் ஸ்டீபன்சன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1848 நீராவி எஞ்சினை கண்டுபிடித்த இவர் ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் என்று அறியப்படுகிறார். இந்திய விண்வெளித்துறையின் தந்தை என போற்றப்படும் விஞ்ஞானி விக்ரம் அம்பாலால் சாராபாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1919 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை செலுத்த முழுமுதற் காரணமாக இருந்தவர். இன்று உலக யானைகள் தினம். தரைமேல் வாழும் பேருயிர் காண காண சலிக்காதது. பழகினால் குழந்தையாக அன்பு செலுத்தும் அந்த பெரிய உருவம் யானை. யானைகள் என்றால் எப்போதும் நமக்கு வியப்பு ஆச்சரியம். 2012 ரிட்டர்ன் டு த ஃபாரஸ்ட் திரைப்படம் வெளியான August 12 உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து பல்லுயிர் பேணி உயிர் சங்கிலி அருந்து விடாமல் யானைகளையும் காப்போம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு அப்பா தன்னோட ரெண்டு மகன்களை கூப்பிட்டு, ஒரு கிலோமீட்டர் தாண்டி மூணு பெரிய கல் இருக்கு, உங்கள யாரு அதிக எடை உள்ள கல்லை தூக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசு உண்டு அப்படின்னு சொன்னாராம். பெரிய பையன் அந்த இடத்துக்கு போனதுமே இருக்கிறதுலயே பெரிய கல்லா பார்த்து தூக்கிட்டு நடந்தானாம். ஆனா பாதி தூரம் போனதுமே கல்லோட பாரத்தை அவனால தாங்க முடியல. உடனே கீழே போட்டுட்டு வெறும் கையோட அவங்க அப்பாவை பார்க்க சோகமா நடந்து போனானா. ஆனா சின்ன பையன், நம்மளால ஒரு கிலோமீட்டருக்கு எந்த கல்ல தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கான். இருந்ததுலயே எடை குறைவான கல்லை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தானா. சோகமா இருந்த பெரிய பையனை பார்த்த அவங்க அப்பா, எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் சரி, அது உன்னால முடியுமா அப்படின்றத நீ முதல் யோசிக்கணும். யோசனை இல்லாம ஒரு காரியத்தை செய்யும் போது இப்படிதான் பாதியிலே கைவிட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
1: நமது உடலில் 9 இடங்களில் ஓட்டைகள் இருக்கின்றன. அதிலிருந்து வெளியேறுகிற கழிவுகள் எல்லாம் துர்நாற்றம் கொண்டவையாக இருக்கின்றன. குறைந்தபட்சம் நம் வாயிலிருந்து பறக்கிற சொற்களாவது வாசனையாக இருக்கட்டுமே என்று கௌதம புத்தர் ஒருமுறை குறிப்பிட்டார். யோசனை செய்து வாசனை வார்த்தைகளால் தமிழ் அன்னைக்கு கவிதை மாலை சூட்டி வருகிற கவிஞர்கள் பல பேர். காலந்தோறும் வந்து கவிஞர்கள் காணாமல் போகிறார்கள். ஆனால் மக்கள் மனதோடு நின்று பேசுகிற கவிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கும் காற்றில் தன் கவிதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிற கவிஞனாக, உணர்ச்சியை தூண்டுகிற கவிஞனாக, பெண்ணடிமை பேசுகிற கவிஞனாக மலர்ந்தவர் கனக சுப்புரத்தனம் என்கிற புரட்சி கவிஞர். பாரதியின் கவிதா பரம்பரை என்று சொல்லி எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி ஏழு கடல் அதன் வண்ணமடா என்ற பாடலை பாரதியின் முன்னாலேயே பாடி ஒரு பாராட்டை பெற்றவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் புதிய பார்வை, புதிய கோணம் கொண்டவை. பூவின் நிறத்தில் கடவுளுடைய செம்பாதத்தை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிற போது, சித்திர சோலைகளே உம்மை திருத்த இப்பா

0: காரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று, உழைப்பவன் வேர்வையாலேதான் இந்த பூ சிவந்து கிடக்கிறது என்று பேசியவன் பாரதிதாசன். ஒரு கவிதையிலே பாரதி தமிழ் ஓர் பூக்காடு, அதில் நான் ஒரு தும்பி என்று சொல்லுகிறான். தமிழுக்கும் அமுதன்று பேர். அப்படியானால் ஏற்கனவே அமிழ்துக்கு அமுதன்று பேர், இப்போது தமிழுக்கும் அமுதன்று பேர் என்றால், தமிழ் பாடல்களை கேட்பதிலேயே இன்பம் என்பதை தன்னுடைய அழகான வரிகளால் இந்த அகிலத்துக்கே உணர்த்தியவன் பாரதிதாசன். அவர் ஒருமுறை சொன்னார், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா மனதில் தமிழர் பாடி அல்லல் தீர்க்க மாட்டாயா என்றெல்லாம் தமிழ் பாடல் குறித்து ஒரு தமிழ் இயக்கத்தையே வளர்த்தவன். அதனாலேதான் நான் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார், வந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்துப்போகிற வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மரணத்தில் கூட ஒரு மகிழ்ச்சி தர வேண்டும் என்றால் ஒரு நோக்கம் கருதியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னார், எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பேசினான். பாரதியுடைய தோற்றமே அவனை ஈர்த்ததென்றால், அவனுடைய வாரிசாக வந்த பாரதிதாசனுடைய தோற்றம் அதைவிட, நெற்றியில் ஏராளமான கவிதைகளை எழுதி வைப்பதால் போல ஒரு அகண்ட நெற்றி, எதையும் கூர்மையாக பார்க்கிற ஒரு கண்ணாடி, ஒரு கருப்பு பட்டாம்பூச்சி உதடுகளில் போல் உட்கார்ந்து கொண்டது போல் ஒரு மீசை என்று வந்த பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளை பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான குரலாக கொடுத்தான். அணில், ஆடு, இலை, ஈ என்றுதான் முதல் முதல் குழந்தைகள் படித்து பழகுகிற அரிச்சுவடி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாரதிதாசன் தான் சொன்னான், முதல் முதல் குழந்தைகளுக்கு ஆனாவுக்கு போய் ஏன் அணில் என்று சொல்லுகிறீர்கள், அவர்களோடு உணர்வு பூர்வமாக இருக்கட்டுமே என்று அம்மா என்று மாற்றுங்கள் என்று சொன்னார் பாரதிதாசன். அவர் மகள் ஒரு முறை பள்ளிக்கூடத்துக்கு போக மறுக்கிறாள், அவளை அழைத்து கொண்டு தோளில் கை போட்டு கொண்டு ஒரு மிரட்டுகிற தொனியில் இல்லாமல் நட்பு ரீதியாக பாரதிதாசன் சொன்னார், தலைவாரி பூச்சூட்டி உன்னை, தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், பின் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலை வாழை அல்லவா கல்வி, மலை வாழை அல்லவா கல்வி, ஓ வயதார உண்ணுவா என் புதல்வி, விளை போட்டு வாங்கவா முடியும் என்று சொல்லிவிட்டு பாரதிதாசன் சொன்னார், பெண்கல்வி பெண்கல்வி என்கின்றதன் போடு, எனவே பெண்கள் படித்தால் அவருடைய கண்கள் திறக்கும், கண்கள் திறந்தால் அவர்களுக்குள் ஒரு ஞானச்சுடர் வரும், அது அவர்களை உயர்த்தி பிடிக்கும் என்று பேசியவன் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய கவிதைகள் எப்போதும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிற கற்பூர வரிகளாக இருக்கின்றன. அந்த வரிகளை நாம் அடையாளம் கண்டு அகமகிழ்வு கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தமிழமுதம் வழங்கியவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில அதுவா இதுவா. இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா? நேர்கள் பங்கேற்கலாம் வசந்த் அழைப்பில். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் தமிழ செய்திகளை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ள

0: நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரிடோ டி டா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்குவங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக

0: மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM 102.1 இல். இது காலை மலர்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

7 மணியை 31 நிமிடமாக போது கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலைமலர். பக்கமா இருந்தா நடந்தும் தூரமா இருந்தா இருசக்கர வாகனத்திலையும் காய்கறிகள் வாங்க போலாம். வாங்க, என்னது வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கா? சரி, அப்ப பெட்ரோல் டீசலோட விலையை சொல்றேன். கையோட காசையும் எடுத்துட்டு வந்துருங்க, சரிதானே? பெட்ரோல் 1 லிட்டர் 108.20 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாய். பெட்ரோல் 1 லிட்டர் 108.20 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாய். சரி, இப்ப காய்கனி வாங்க போலாமா? தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கத்தரைக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 50, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி கிலோ ஒன்றுக்கு 190 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 50, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 7 ரூபாய். கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 280, ஆரஞ்ச் 170, மாதுளை 240, திராட்சை 120. என்னங்க காய்கனிகள் பழத்தோட விலையெல்லாம் கெட்டு தெரிஞ்சாச்சு? என்ன காய்கனி வாங்கி சமைக்கலாம், என்ன பழங்கள் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.

0: மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்க 8 நகர சுகாதார செவிலியர்கள் காலி பணியிடங்களுக்கு தகுதியுள்ளவங்ககிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பிளஸ் டூ முடிச்சு டிபிஹெச் அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் 2 ஆண்டு ஏஎன்எம் பயிற்சி முடிச்சவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானதுதான், ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்பட இருக்கு. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அனைத்து கல்வி தகுதி சான்றிதழ்களோட நகல்களோட மற்றும் புகைப்படத்தோட கூடிய விண்ணப்பங்களை மாநகர் நல அலுவலர், பொது சுகாதார பிரிவு, திருச்சி மாநகராட்சி, பாரதிதாசன் சாலை கண்டோன்மெண்ட், திருச்சி 1 அப்படிங்கிற இந்த அலுவலகத்தில் நேர்லேயோ இல்ல தபால் மூலமாவோ ஆகஸ்ட் 21 மாலை 5 கிடைக்கும்படி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாள் நினைவு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 21 மாலை 5 திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 to 7:30 வரைக்கும் கலைமாமணி வீரசங்கர் அவங்க நாட்டுப்புற பாட்டு பயணம் பத்தி பேச இருக்காங்க. கலந்துக்கலாம் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும். '2026-27 கல்வியாண்டுக்கான அரசு ITIல நேரடி சேர்க்கை நீட்டிக்கப்பட்டிருக்கு. நாள் 14 வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 14 வரைக்கும் நீட்டிக்க இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரியலூர் ITIக்கு தொலைபு தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க. 94-99-05-57-77 ஆண்டிமடம் ITIக்கு 94-99-05-58-79 தாப்பழூர் ITIக்கு 94-99-05-58-79 காலி இடங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு மணி 35 கேட்டிருக்கின்றோம். இது காலை மலர் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
3: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயன்முறை மருத்துவத்துடைய பங்கு என்ன டாக்டர்?
4: நார்மலாக ஒரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய எந்த தசையில உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதோ, எந்த மூட்டில் நடந்திருக்கிறதோ, அதனுடைய இயல்பு தன்மை வந்து குறையும். மசில் ஸ்ட்ரென்த் எனப்படுகின்ற தசையின் வலிமை குறையும். அந்த மூட்டோடைய இயல்பு நிலை வர்றதுக்காக அந்த மூட்டோட ஸ்டிஃப்னஸ்ன்ற அதோட இறுக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பழையபடி நம்மளுடைய இயக்கங்களை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறப்ப ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே, அதாவது ஆப்ரேஷன் முடிந்து அதற்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே என்று சொல்லுவார்கள். அப்போது உங்களுடைய ஃபிசியோதெரபிஸ்டாகிய இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பார். அதாவது ஐசோமெட்ரிக் மசில் எக்ஸசைசஸ் அப்படின்றது, இயக்கம் நடக்காம உங்களுடைய தசைகளை கரெக்டாக இயங்கி அதனுடைய இயல்பு தன்மையை மெயின்டைன் பண்றதுக்குரிய எக்ஸசைசஸ். அது வந்து உங்களுடைய தசைகள் வந்து சுருங்காமல் இருக்கவும் தசைகளுடைய வலிமை குறையாமல் இருக்கவும் செய்யப்படுகின்ற பயிற்சிகள் முதல் நாள் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த தசைகளையோ மூட்டையோ வந்து மொபிலைசேஷன் எனப்படுகின்ற இயக்கத்திற்குரிய சில பயிற்சிகளை பிசியோதெரபிஸ்ட் உங்களுடைய உதவியோடு செய்வார்கள். அந்த எக்ஸசைஸ் வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் என்று அழைக்கப்படும். இது வந்து உங்களுடைய எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரோ அல்லது உங்களுடைய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோ உங்களுக்கு பிசியோதெரப்பியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து அதை கரெக்டாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வலியின் காரணமாக சில சமயம் உங்களால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் அந்த வலியை குறைப்பதற்குரிய ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் அல்லது வந்து ஹைட்ரோகொலாட்ரல் தெரப்பின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஹீட் தெரப்பி கொடுத்துட்டு உங்களுடைய இயக்கங்களை அவர்கள் சரிவர செய்வார்கள். இது நீங்க செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறப்ப உங்களுடைய ரெக்கவரியோட டைம், சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பழையபடி இயல்பு நிலைக்கு நடக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய தோள்பட்டை எலும்பு வந்து நழுவுனதுனாலயோ அல்லது அங்கு வந்து எலும்பு உடைந்ததுனால அந்த எலும்புக்காக அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல இறுக்கமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் அதற்கு

0: பிசியோதெரபிஸ்ட் அவங்களுடைய பயிற்சிகளை அவர்கள் மொபிலைசேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக செய்வார்கள். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால்தான் உங்களுடைய தசைகளுடைய இறுக்கம், மூட்டோட இறுக்கம் குறைந்து, ஸ்டிஃப்னஸ் குறைந்து, அதி சீக்கிரமாக நீங்கள் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப முடியும். இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் அல்லது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோக்கால் என்று சொல்வார்கள். இந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறையோ மூன்று முறையோ உங்களுடைய இயன்முறை மருத்துவர் இந்த சிகிச்சை பயிற்சிகளை உங்களுக்கு செய்து விடுவார் அல்லது உங்களை செய்ய வைப்பார். அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்ப தான் உங்களுடைய அறுவை சிகிச்சையுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். எந்த காரணத்திற்காக உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தார்களோ, உங்கள் இயக்கத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது நடக்க உதவுவதற்கோ அந்த சிகிச்சை பண்ணியிருப்பார்கள். அந்த சிகிச்சை அப்பொழுதுதான் முழுமையாக உங்களுக்கு குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அடுத்தது வந்து உங்களுடைய ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ், அடுத்து மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ், மூன்றாவதாக ஃபங்க்ஷனல் எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அடுத்தவரின் உதவியின்றி அல்லது உங்களுடைய வாக்கர் அல்லது கிரட்சின் எனப்படுகின்ற நடக்க உதவி செய்கிற சாதனங்கள் உபகரணங்கள் உதவியின்றி நீங்களாகவே செய்வதற்குரிய பயிற்சிகளை உங்களுடைய தசைகளின் இயக்கத்திறனை மேம்படுத்துவதற்காக, மூட்டுகளின் இயக்கத்திறனை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஃபங்க்ஷனல் மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ் அல்லது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் எனப்படுகின்ற பயிற்சிகளை உங்களுக்கு இறுதியாக செய்வார்கள். அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு, உங்களுடைய வேலைக்கு திரும்ப செல்வதற்கோ இல்லை வாகனங்களை ஓட்டுவதற்கோ, உங்களுடைய மூட்டுகளை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து வேலைகளையும் பழையபடி செய்வதற்கு இந்த சிகிச்சை முறைகள் உதவும். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதற்காக செய்கிற பயிற்சிகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுடைய ஹீலிங் பவர் குறைய ஆரம்பிக்கும். அப்ப மூட்டுகளுடைய இறுக்கம் இன்னும் அதிகரிக்கும். இதை நாம் கவனத்தில் அதிகம் கொள்ள வேண்டும்.
1: முதியவர்களுக்கான இயன்முறை மருத்துவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: 7:46 கேட்டு இணைந்திருக்கின்றோம். காலை மலர் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேர்களை இன்று காலை 8 மணிக்கு நேராக நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்கு. உங்களுக்கு பிடித்த புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியா உங்களோட பேரு ஊரோட சேர்த்து உங்களுக்கு பிடித்த புது பாடலையும் அது இடம்பெற்ற திரைப்படத்தையும் தட்டச்சு செஞ்சு அனுப்பிவிடுங்க. 938-546-102 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. 1வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரைக்கும் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள்டிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. நீங்கள் 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் உள்ளவராயிருக்கணும். UDID மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக வச்சிருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். இது சம்பந்தமாக உங்களுக்கு இன்னும் தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா TNESEVAI அப்படிங்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். கடைசி நாள் 31/12, அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் கடைசி நாள் கொடுத்திருக்காங்க.

கிராம ஊராட்சிகள்லையும் வர 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. கிராம சபை இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் எல்லாரும் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. 7:48 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 காலை மலர்.

7:52 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். காலை மலர் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அரசு பொதுத் தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்காக தான் இந்த அறிவிப்பு. தமிழகத்தில் குரூப் 2, 2A இந்த தேர்வுகள்லாம் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கு. இந்த தேர்வுக்கு தேர்வர்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும்

இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு கட்டணத்தை யுபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. மறுமுறை நினைவுக்காக, குரூப் 2 2A இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 நடைபெற இருக்கு. இதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கு ஆகஸ்ட் 11 செப்டம்பர் 9 வரைக்கும்.

0: கேட்டு மது காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது இதே ராகம். நேர்களே, இதே ராகம் நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்புவீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துகளுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதனைத் தொடர்ந்து தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கும் முதலமைச்சர் இன்று பதிலளிக்கிறார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்று மதியம் தங்ககருட வாகனத்தில் ஸ்ரீராமர் எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து வருவதால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை இன்று புதுதில்லியில் வெளியிட்டு உரையாற்றுகிறார். திரு ராம்நாத் கோவிந்தின் பொது வாழ்க்கை, நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக அவர் ஆற்றிய பணி உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா 2026 இன்று மாநிலங்களவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா 2026 அறிமுகம் செய்யப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரிதரன் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லைப் பெரியாறு அணையின் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள் மற்றும் சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதுடன் மதகுகளின் இயக்கம் சரிபார்க்கப்பட்டு கசிவுநீர் மாதிரிகளும் சேகரிக்கப்படுகின்றன. பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு நடைபெற உள்ளது. ஆய்வு முடிவுகள் தொடர்பான அறிக்கை முதன்மை கண்காணிப்பு குழு தலைவர் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: திருச்சி மாநகராட்சியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 8 நகர சுகாதார செவிலியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தகுதியுடையோர் வரும் 21ஆம் தேதிக்குள் மாநகராட்சி அலுவலக பொது சுகாதார பிரிவு அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என மாநகராட்சி ஆணையர் திரு வீர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கஜகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஆட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒண்ணு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி மூங்கில் விதைய விதைச்சாரு. தினமும் தண்ணீரும் ஊத்துனாரு. ஒரு வருஷம் ஆச்சு, எந்த மாற்றமுமே இல்லை. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, எந்த வித டிஃபரன்ஸுமே இல்லைங்க. ஊர்ல இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, அவரை பார்த்து இவ்வளவு நாள் உழைச்சும் ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு கேலி செஞ்சாங்க. ஆனா அந்த விவசாயி நம்பிக்கை விடல. 5வது வருஷம் சில வாரங்கள்லயே அந்த மூங்கில் மரம் பல அடி உயரம் வளர்ந்துச்சு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு சிறுவன் கேட்டா, மாமா இந்த மரம் சில வாரங்கள்லயே வளர்ந்துருச்சா அப்படின்னு. விவசாயி சிரிச்சுட்டே சொன்னாரு, இல்ல இல்ல, கடந்த 5 வருஷமா இந்த மரம் மண்ணுக்குள்ள தன்னோட வேரை வலுப்படுத்திட்டு இருந்துச்சு. வேர்கள் வலுவா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா உயரம் உயர்ந்துச்சு. சொன்னேர்களே, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரங்கள்ல நம் முயற்சிக்கு உடனடியா பலன் கிடைக்காம போகலாம். ஆனா அந்த காலம் வீணான காலம் அல்ல, அது நம்மை வலிமையாக்கும் காலம். உடனடி வெற்றி கிடைக்கல அப்படின்ட்டு முயற்சியை நிறுத்தாதீங்க. வேர்கள் வலுவாக இருந்தாதான் வளர்ச்சி நிச்சயம் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கேட்க போறோம் இதய ராகம். சோ நேர்களை, இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல், புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடித்த புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. இப்ப முதல் பாடலை யார் விரும்பிக்க இருக்காங்க அப்படின்னா, திருச்சி அரியமங்கலம் காட்டூர்ல இருந்து கமலக்கண்ணன், ஆர்த்தி அண்ட் மாஹிரா, இவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருப்போம் இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 8:11 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். சொன்னேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படி நினைச்சிங்கன்னா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப் வழியாக மெசேஜாக அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னிக்கால 9 வசந்தாரிப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிப்பும். தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி அதுவா இதுவா இருக்க போகுதுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246-1 அறிமுக நேர்கள், 240-1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கள் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க, என்ன பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம், சோழன் நகரில் இருந்து சங்கமித்ரா, மகிழ் மித்ரா இவங்க எல்லாரும் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம்.

0: Same paper writes, no more plastic sachets for pan masala. Under the headline, women are second to none in India's skill-building vision. An op-ed in Hindustan Times writes about the fact that women comprise over 56% of certified candidates under Pradhan Mantri Kaushal Vikas Yojana, demonstrating that aspiration for technical mastery is universal. And finally, the Pioneer carries a story under the headline, Delhi unveils four tourism circuits, presenting the national capital as an integrated tourism experience and develop it as a destination city for a transit hub. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Union Home Minister Amit Shah to move the Kerala Alteration of Name Bill 2026 for consideration and passing in Rajya Sabha today to alter the name of Kerala. In Lok Sabha, Mines and Minerals Development and Regulation Amendment Bill to be tabled for consideration and passing. Prime Minister Narendra Modi to release autobiography of former President Ramnath Kovind in New Delhi today. Vice President C.P. Radhakrishnan flags off Har Ghar Tiranga bike rally at Bharat Mandapam. Alert issued for heavy rainfall over East Rajasthan, Madhya Maharashtra, Odisha, Jharkhand and Gangetic West Bengal today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: 8:32 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்பப்பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9385462 1938546 1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலாமா, திருச்சியில இருந்து சல்மா பானு இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பிகினிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேருக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டணிஞ்சிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்ட், கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: 8:36 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் நேர்களே. ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு யாராச்சும் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ வீலர்லயோ கார்லயோ ஆட்டோலயோ போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாற்றுப்பாதையில போங்க. அம்மா மட்டும் வழியா போவேனா ரொம்ப டிராபிக்கா இருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் போகணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியா திருவானைக்கோவில் மேம்பாலம் வழியா திருவானைக்கோவில் போய் மாம்பழச்சாலையிலிருந்து அப்படியே நீங்க காவேரி பாலம் தாண்டி சத்திரம் வந்துடலாம். சப்போஸ் நீங்க வந்து சத்திரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா அம்மா மண்டபம் வழியா போகாம சத்திரத்திலிருந்து மாம்பழச்சாலை பெரியார் நகர் பாலம் திருவானைக்காவல் பாலம் தேவி டாக்கிஸ் பாலம் வழியாக ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நீங்கள் புது பேருந்து நிலையம் வழியாக போய்க்கலாம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஆடி அமாவாசைனால அம்மா மண்டபத்தில் நிறைய டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. சரி ஓகேங்க. இப்போ அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். கீரனூர் புதுக்கோட்டை கீரனூர் ஐயப்ப நகர்லேருந்து சக்தி அனுப்பியிருக்காங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் திருச்சி FM ரெயின்போ 102.1 அப்படின்னு சொல்லிட்டு ஐ டெடிகேட் திஸ் சாங் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறதையும் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு தக் லைஃப்லேருந்து சிங்கிச்சா கே நினச்சிருப்போம்.

8:41 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நேர்களே. உங்களின் நேவருக்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில அதுவா இதுவா இன்னைக்கு என்ன டைட்டில் அப்படின்னா, இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா, இந்த தலைப்பில் பேசலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-6121. இல்லைப்பா, இது வரைக்கும் நான் கால் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் கால் பண்ண போகிறேன். இன்னைக்கு அதுவா இதுவாக தான் பேச போகிறேன் அப்படின்னா 0431 அப்படிங்கிற இணைப்பினோட 240-1021 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் அனுப்பியிருக்காரு. இட்லி கடப்படத்துலேருந்து எனக்கு ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு இருக்காரு. அவருக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 8:48 ஆயிடுச்சுங்க. நாம கிட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நேரில் இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல இடம்பெற முடியும் நினைச்சீங்கன்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஒரு பேர், உங்களுக்கு பிடிச்ச அந்த புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. அந்த மாதிரி அனுப்பியிருக்கிற அடுத்த நேயர் யார் அப்படின்னா, லால்குடியிலேருந்து அன்பு செல்வி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டணிச்சிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம்.
1: அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன், அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணுவேன்.

0: टाइगर का हुक्म।
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திலங்கா சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: ஒரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேற விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்ற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி கிட்ட இருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன் கிட்ட இருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்புல வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாகிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டுருக்கிறான், மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.

ஐயா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும்

0: உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். பின்ன என்னங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும் சண்டை வராமல்?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: 8:55 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM 101.1 இதே ராகம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நிறைவு பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாராடி MA ரமேஷ், யாழினி எழில், மாலதி, அப்புறம் அரியலூர் புவனேஸ்வரி, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு பிரதர் படத்துல இருந்து. கேட்டோம் இது FM Rainbow 102.1. இத்துடன் இனி இதே நிறைவு பெறுகிறது இதய ராகம்.
5: நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
6: மாமா நீ அசி.
5: என்னடா திட்டியா?
6: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மக்காமிஷி
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதனைத் தொடர்ந்து தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கும் முதலமைச்சர் இன்று பதிலளிக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லம்தோறும் மூவர்ணக்கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். நாமக்கல்லில் அஞ்சல்துறை சார்பில் வீடுகள் தோறும் மூவர்ணக்கொடி ஏற்றுவோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூவர்ணக்கொடி பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைமை அஞ்சலகத்திலிருந்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இந்திரா இதனை தொடங்கி வைத்தார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை மற்றும் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் மக்கள் அதிகாலை முதலே மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஏராளமான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக அதிகாலை முதல் குவிந்தனர். கடலில் நீராடி அங்கிருந்த சிவாச்சாரியார்கள் மூலம் தங்களது முன்னோர்களுக்கு எல் கரைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். புதிய துறைமுகம் கடற்கரை பகுதி, திருச்செந்தூர் கடற்கரை பகுதி, ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்படுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து எல்லை கரைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கள்ளிடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகையில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து வருவதால் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ஐயாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி, கருமண்டபம், ஓடத்துறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 9000 கனஅடியாக உள்ளது. நைஜீரியா லாகோஸில் நடைபெறும் 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் ஆடவருக்கான மூத்தோர் பிரிவில் இந்தியாவின் கரண் சிங், ஷெர்ஜின் சாந்திமோல் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்தியா இதுவரை 4 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
3: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: எதிரும் புதிருமான வாதங்களும் கருத்து மோதல்களும் மோசமில்லை, அவை நமக்கு தெளிவை தருகிறது, ஆய்ந்தறிய வாய்ப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா விவாதத்திற்கு உங்களை வரவேற்று இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற அறிமுக நேயர்கள் +34 331 240 102 1 இந்த நிற்க அழைக்கலாம். நமக்கு ரொம்ப பழக்கமான வழக்கமான பாசக்கார நேயர்களே, நீங்க +34 331 240 102 1 இந்த என்ன தொடர்பு கொள்ளுங்க.
6: வாட்ஸ்அப் வழியாவும் உங்க கருத்துக்களை நீங்க பகிரலாம். 938 548

6 102 1 தமிழ்ல சுருக்கமா தட்டச்சு செய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். இன்றைய விவாதம் என்ன? இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா, அதுவா இதுவா?

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே, ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: எல்லாரும் அப்படியே நேராக கேமராவை பாருங்க. அக்கா நீங்க கொஞ்சம் உயரமா இருக்கீங்க, கொஞ்சம் பின்னாடி நின்றுக்கிறீங்களா? அம்மா கொஞ்சம் ஐயாவோட அப்படியே ஒட்டி நில்லுங்க பாப்போம். பிள்ளைங்களா அப்படியே கொஞ்சம் கீழே உட்காந்துக்கிறீங்களா? ஆ சிறப்பாக இருக்கு. தயாரா இருக்கீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிலாம் ஷார்ட் ரெடி அப்படின்றவாங்க. இப்படி ஒரு புகைப்பட கலைஞரை அமர்த்தி நம்ம ஒரு குழு புகைப்படம் எடுப்போம். அப்புறம் என்னதுமா பண்ணுவோம் இப்ப அண்ணன்? ஒரு நிமிஷம் அண்ணன், இந்த செல்ஃபி எடுத்துக்கிறோம் நாங்கள் அப்படி நம்ம கையில் இருக்கிற திறன் பேசியை வச்சு அந்த சுய படத்தை எடுத்தா தான் ஒரு திருப்தி. அப்படியாகி போச்சு நிலைமை. இதுவே இந்த கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு ஆள் அமர்த்தியிருப்பாங்க, அவங்களே குழுவாக வந்திருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த இது ட்ரோன்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வச்சுலாம் கூட எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் நமக்கு வந்து மனசு ஆறாது, நம்ம ஃபோனில் எடுக்கணும், ஒரு நாளாச்சும் எடுக்கணும், அப்போ தான் நிம்மதின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே கொடுத்துருது. அது எப்படி இவங்க போய் மேடையில் நின்றுக்குவாங்களா? அதாவது வருவாங்கல்ல வந்து வாழ்த்துறதுக்காக, மணமக்களை வாழ்த்த வர்றவங்க நண்பர்கள் சுற்றம் சூழ வரும்போது அவங்க அப்படி தான் மேடையில் போய் அவங்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்த போகிறாங்கன்னா இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க, இவங்கள்ட்ட இதில் ஒன்று எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு. நானே தான் இவ்வளோ வச்சுருக்கேனே, அப்புறம் இது வேறையா? அவங்களும் முகம் சுடிக்காமல் அதையும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இதே பழக்கமாக போச்சு. திறன் பேசி புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறமா என்ன கேமராலாம் பெருசா எங்ககிட்டே இருக்குது தெரியும்ல, அது இத்தனை மெகா பிக்சல் அப்படி இப்படின்னு அதில் ஒரு பெருமை வேற. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு புகைப்படம் எடுக்கிறத பார்க்கணுமே, போட்டி போட்டுக்கிட்டு. அதுவும் இந்த இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் ரொம்ப கைவந்த கலையாகி போச்சு. இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு புகைப்பட கலைஞருடைய அவங்களுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்துகிற யுக்தி, அவங்களுடைய கலை நயம், அதெல்லாம் ஒரு சாமானியருக்கு வந்துடுமா என்ன? இதெல்லாம் பற்றிலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அப்போ இந்த புகைப்படங்களை நாம் பெரும்பாலும் எதுக்காக எடுக்கிறோம்? பின்னாடி இதெல்லாம் திருப்பி பார்க்கணும்ப்பா, எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி இப்படிலாம் இருந்தோம், நம்மளா இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக, பார்த்து பார்த்து அப்படி ரசிச்சுக்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது நினைவுகளின் சேமிப்பு தான் அப்படின்லாம். இல்லைனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லலாம்னா, அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறோன்னா அது ஒரு சமூக ஊடகத்தில் போட்டு நாலு பேர் அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக்ஸ் சொல்லணும், நாலு பேர்கிட்ட அப்படி பகிரணும், அப்போ பாருங்கள் அப்பாடா நம்ம பேர் விளங்கிருச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ விளம்பரம் பண்ணால் தப்பா? சமூக ஊடகத்தில் நாங்கள் போட்டுக்கிறோம், எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறோம், சமூக ஊடக விளம்பரம்னா வச்சுக்கோங்க, இப்போ என்ன போச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லலாம். சில பேர் அதை எதிர்மறையாக பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிகழ்ச்சியில் வந்து பகிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அறிமுக நேர்கள் என்ன பண்ணும்? சுழி 4-3-1-240-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா? TSN அவென்யூ பகுதியிலிருந்து ஹரிஹர ராஜ் வாட்ஸ்அப் வழி அமைச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு நினைவுகளின் சேமிப்பு தான். சிலர் அதனை சமூக வலைதளங்களில் தங்களது சுய விளம்பரமாக பயன்படுத்துகின்றனர். மேலும் சிலர் அதை வைத்தே சமூக வலைதளங்களில் பல வகைகளில் பணம் சம்பாதிக்க உபயோகப்படுத்துகின்றனர். சமூக வலைதளங்கள் இவர்களை குறிவைத்தே நடத்தப்படுகின்றன அப்படின்லாம் ஹரிஹரராஜ் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த ரீல்ஸ் போடுறதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த காணொலிகள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கல, நம்ம புகைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோன்னு ஐயாவுக்கு சொல்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கூட உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் நேர்களே. 938-546-102-1 அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய

சூழலில் புகைப்படங்கள் சமூக ஊடக விளம்பரம் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தொழில்நுட்பத்தோடைய தெளிவு, கலைஞருடைய ஒரு தனித்துவ நயம், இதெல்லாம் நீங்க எப்படி அவங்களை பாராட்டுறீங்க? இப்போ ஒரு புகைப்பட கலைஞரை அமர்த்தி தான் இந்த புகைப்படம் எடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா, இல்ல வேணாம் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நீங்க அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அதெல்லாம் பத்தி கூட நிகழ்ச்சியில பேசினா. இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவோட வரவுக்கு அப்புறம் அது வேற நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சு கொடுக்குது. அப்ப எதுக்கு கலைஞர்லாம் நம்மளே பாத்துக்குவோம், நம்ம எடுத்துட்டு அதை போட்டு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னா, அதை சரி பண்ணி ஒரு அருமையான புகைப்படமா கொடுத்தது சில நேரங்கள் நம்ம தானா அப்படின்னு பாத்துக்கிட்டுருக்கு. அப்படிலாம் செஞ்சு கொடுக்குது செயற்கை நுண்ணறிவு, அப்படி கூட இருக்குது. நிறைய பேர் அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளே. அதெல்லாம் பத்தி கூட நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பில், அதுவா இதுவா.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
1: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: சூழலில் புகைப்படங்கள், நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கோம். வசந்த் அழைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சியில இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு புகைப்பட கலைஞர் இணைய இருக்கிறாங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவங்க அவங்க, விஸ்வப்பிரிய நண்பரச பாண்டியன் அவர்கள். வெகு நாட்களா அவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட இந்த புகைப்பட கலைய அனுபவிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க, வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
12: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
13: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
12: கடைசியா எப்போ நீங்க புகைப்படம் எடுத்தீங்க? எதை எடுத்தீங்க?
13: 2 நாளுக்கு முன்னாடி கூட எடுத்துறோம் மேடம்.
12: அதான் எதை எடுத்தீங்க?
13: பறவைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்.
12: சரி.
13: இப்ப நம்ம வனவிலங்கு சார்ந்த நாங்க வேப்பாளர்கள் எடுத்துட்டு இருக்கோம்.
12: சரி.
13: இப்ப தூக்களாங்குருவிகள் அது சம்பந்தமாக ஆவணப்படுத்துதலுக்காக படம் எடுத்திருக்கோம் மேடம்.
12: எடுத்திருக்கீங்க. காட்டுயிர் புகைப்பட கலைஞர்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப சாமானியர்களும் இந்த திறன் பேசியில புகைப்படங்கள் எடுக்கிற காலத்துல ஒரு புகைப்பட கலைஞருடைய கலை நயம் அதுல இருந்து எப்படி வேறுபடுது நீங்க நினைக்கிறீங்க
13: மேடம்? இது வந்து ஒரு டெக்னிக்கலான அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு கேமரா வச்சிருக்காங்க, மொபைல் கேமரா இருந்தாலும் அவங்களும் நல்ல வித படங்களும் நல்ல வித புகைப்படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் கலைநயத்தோட தான் கொடுத்துட்டு
12: இருக்காங்க.
13: ஓகேங்களா? இதுல வந்து புகைப்பட கலைஞர்களும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, புகைப்பட கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு தொழிலாகவும் அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க நடத்தி கொண்டு போயிட்டு
12: இருக்காங்க.
13: இந்த புகைப்பட கலைஞர்கள் வந்து சாமானியர்கள்ட்ட கத்துக்க வேண்டியதுன்னா அவங்களும் நிறைய புதிய விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுல இன்னும் நாங்க கத்துக்க வேண்டியிருக்கு.

0: நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்க போற புகைப்படங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டு நாங்க எங்களை இன்னும் மெருகேற்றி நிறைய புதுதான விஷயங்கள் கத்துக்கிட்டு நாங்களும் அது நல்ல படங்கள் தர்றதுக்கான வாய்ப்பு இதுல கிடைக்குது மேடம்.
1: சரி, நீங்க கூட வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க முழு நேரமா இல்லையா? இத வந்து நீங்க ஒரு பொழுதுபோக்காக செய்றீங்களா எப்படி?
0: இது நான் வந்து பொழுதுபோக்காக ஆரம்பித்தது தான் மேடம். நான் முழு நேரமாக ஹியூமன் ரிசோர்ஸ் HR மற்ற கம்பெனிகள் ஆட்கள் எடுத்து தருவதும் மற்ற கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் அது IT ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் சொல்றதும் என்னோட முழு நேர தொழில். இது வந்து எனக்கு ஒரு என்னோட ஆர்வம். இதுல இருந்து எனக்கு ஒரு இந்த ஹாபியா தான் ஆரம்பிச்சாங்க. ஹாபி ஆரம்பிக்கிறப்ப இது நான் வைல்ட் லைஃப் தான் பண்ணுவேங்கிறதெல்லாம் கிடையாது, ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு எடுக்க ஆர்வம் வந்தது, அனிமல்ஸ் மேலையும் பறவைகள் மேலையும் வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வைல்ட் லைஃப் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் மேடம்.
1: சரி, இப்போ நீங்க தொழில் முறையா இப்போ இங்கேயான உங்களை கூப்பிடுறாங்க, நிகழ்ச்சிகளை கூப்பிடுறாங்க, அப்படி போய் எடுக்கிற வழக்கம் உங்களுக்கு இல்ல இல்லையா? எடுத்துருக்கீங்களா? இப்போ மனுஷங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடலாம், அப்படி நேரா நில்லுங்க, இப்படி முன்னாடி பாருங்க அப்படின்னு போஸ்ட் கொடுக்க சொல்லலாம். அது எப்படி நம்ம போய் வனவிலங்குகள்கிட்ட சொல்ல முடியாது? ரொம்ப நேரம் காத்திருந்து எடுக்க வேண்டிய சூழல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அது என்ன போஸ்ட் கொடுக்கறது? அது கொடுக்கவோ நீங்களா பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க.
0: கண்டிப்பா, இப்ப வனவிலங்குன்னு பார்த்தா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் நம்ம அதிகமாக புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து பறவைகள் தான் எங்களுக்கு அதிகமா இருக்கு. அது வந்தோம்னா ரெப்டைல்ஸ் அதாவது பாம்புகள் முதலைகள் இது வந்து இங்க அதிகமா எங்களுக்கு தென்படும். இத புகைப்படம் எடுக்கிறப்ப இப்ப நம்ம மனிதர்கள் எடுக்கிறப்பனா நம்ம நிக்க சொல்லலாம், உட்கார சொல்லலாம், எங்களுக்கு வேண்டிய லைட் செட்டிங்கோ இதோ நம்ம வேணுங்கிற மாதிரி வச்சு பண்ண முடியும். இது வந்து நம்ம வனவிலங்குகள் எடுக்கிறப்ப எதுவுமே நம்ம கையில இருக்காது. அப்ப நம்மளுக்கு வேண்டியது மிக அதிகமா வேண்டியது நம்மளுக்கு வேண்டிய பொறுமை வேணும், நிறைய நேரம் அதுக்குள்ள செலவிடணும். எனக்கு பொதுவா என்ன சொல்ல வருமானா, நான் வந்து அதிகமாக எடுத்தது பறவைகள். ஒரு பறவை கூட நீங்க ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அது கூட இருந்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பழகிடும். அதுக்கடுத்து மனிதர்களை விட மிக அழகாக எங்களுக்கு போஸ்டர்றது பழகிடும். கேமரா வச்சுட்டு இருப்போம், அமைதியா இருக்கணும். நம்ம ஒரு அரை நேரம் ஒரு நேரம் நம்மளால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது அந்தது அது புரிதல் வந்துருச்சுன்னா அது வந்து அது அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நம்மளோட வேலையை நம்ம தாராளமா அழகாக செய்யலாம்.
1: சரி, அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்லையா?
0: நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஆமா,
1: சரிங்க.
0: நமக்கு அந்த பொறுமை வேண்டும்.
1: வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்காகவே இப்போ ஒரு போட்டி நடக்குது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அது எப்படி ஏற்பாடு செய்து நடத்துறீங்க?
0: இது வந்து தஞ்சாவூர் கலெக்டர் சார்பாகவும் தஞ்சாவூர் வனத்துறை மூலமாகவும் நடத்துறாங்க. இது முன்னிருந்து நடத்துறது வந்து ஈவெட்ங்கிற ஒரு
1: தன்னார்வ தொண்டு நிறுவனம்
0: நடத்துறாங்க. இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இப்ப நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல வன உயிரும் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இங்க வன உயிர் இருக்குன்னே பல பேர் தெரியாது. ஆனா நம்மளிடமும் இவ்வளவு வன உயிரினங்கள் இருக்கு, இதை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும், இதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும்ங்கிறதுக்கான முதற்கட்ட முயற்சி தான் இது. இதுக்காக முத நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அமைக்கிறாங்க. இதுக்கு வந்து தன்னாளர்களா இருந்து புகைப்படம் எடுக்கிறவங்க, இல்ல ப்ரொஃபஷனலா போட்டோகிராஃபர் எடுக்கிறவங்க, அவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க எடுத்த புகைப்படங்களை இங்க வந்து காட்சிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு பண்ணி தராங்க. இதுக்கு இவங்க அனுப்ப வேண்டிய புகைப்படங்களை 15ஆம் தேதிக்குள்ள புகைப்படங்களை வந்து evetofish@gmail.com முகவரிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் காட்சிப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கலெக்டர்
1: மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும். office@gmail.com பதினைந்தாம் தேதிக்குள்ள அனுப்பணும், 8-10 புகைப்படங்கள் வரைக்கும் ஒரு கலைஞர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த போட்டியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு நேர்களை நம்ம ஊக்குவிப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நீங்கள் ஒரு படிப்பு சார்ந்து, வேலைவாய்ப்பு சார்ந்து இளையோருக்கு நீங்கள் வழிகாட்டி

0: ஆகவும் இருக்கிறீங்க, தொடர்ந்து அந்த பணியும் கூடுதலாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சர்வதேச இளையோர் நாள் வேற, அவங்களுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சுருக்கமாக சொல்லிடுங்க.
1: இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து தன்னார்வமாக நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு, அவங்க நிறைய கத்துக்கிட்டு முன்னாடி வராங்க. அவங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன குறைகள் என்னன்னா, சரியான பாதையில் தேர்ந்தெடுக்கிறத நிறைய தவறுகள் பண்றாங்க. ஒரு பெரியோரின் அறிவுறுதல் படியோ, அவங்களுக்கு ஒரு மென்டார் வச்சுக்கிட்டு ஒரு அறிவுறுதல் படி போனாங்கன்னா, இன்னும் சீரான ஒரு சரியான வழிகாட்டுதலோட பரப்ப இன்னும் நல்ல எல்லைகளை அவர்கள் எட்டலாம்.
0: நன்றி, நன்றி. இணைப்புல வந்து எங்களுக்காக உங்களுடைய செய்தியை சொன்னதுக்கு விஸ்வப்பிரியன் அன்பரச பாண்டியன் அவர்கள், காட்டுயிர் புகைப்பட கலைஞர், இதுவரைக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கோம் அதுவா இதுவா.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
9: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
11: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமானு விவாதிச்சுட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் வழியா நேர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி காஜாமலையிலிருந்து ராஜ்குமார் அவர்கள், நினைவுகளின் சேமிப்பு மட்டுமே அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறாங்க. சுகுமார் அவர்கள் கர்னூல் ஆந்திராலேருந்து, சுருக்கமாக இல்லை நீண்ட நெடிய கருத்து அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிந்திச்சிருக்கிறாங்க போல இதை பற்றி. என்னுடைய கருத்து, நினைவுகளின் சேமிப்பு என்பதே இன்றைய சூழலில் புகைப்பட நினைவுகளை மீட்டெடுக்கும் அருமையான முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடகத்தின் விளம்பரமா என்று பார்க்கும்போது, நினைவுகளின் சேமிப்பு அப்படின்னு தான் சொன்னோம். உதாரணமா, முன்பு குழந்தை பிறந்து அது தவழத் தொடங்கும் அழகான தருணங்களை புகைப்படம் எடுத்து அதை வீட்டின் அறையில் சுவரில் ஆணி அடித்து மாட்டி வைத்திருப்பார்கள். பல ஆண்டுகள் கழித்தும் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த காலத்து நினைவுகள் மீண்டும் மனதில் வந்து நிற்கும். அது நிச்சயமாக நினைவுகளின் சேமிப்பு தான். அதே போல திருமணத்தை எடுத்துக்கொண்டால், திருமணத்திற்கு புகைப்படம் மட்டும் எதுக்கு, வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகைப்படம், வீடியோ இல்லை எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. 10-20 ஆண்டுகள் கழித்தும் வீட்டிற்கு விருந்தினர் வந்தால், எங்கள் கல்யாண புகைப்படத்தை பாருங்க, வீடியோவும் இருக்கு அப்படின்னு ஆர்வமா காட்டுவாங்க. அன்றும் நினைவுகளை சேமித்தோம், இன்று சமூக ஊடகங்களில் பதிவுகளாக சேமிக்கிறோம். ஆனால் காலம் மாறினாலும் நினைவுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற மனிதனின் எண்ணம் மட்டும் மாறவில்லையே. அப்புறம் எப்படி இதை விளம்பரம்னு பார்க்க முடியாது? அது நினைவுகளை சேமிக்கிற ஒரு பணிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைய தலைமுறைக்காக நாம சேமிச்சு வைக்கிறோம், அது புது வடிவத்தில் சேமிச்சு வைக்கிறோம். எப்படி பார்த்தாலும் நினைவுகளின் சேமிப்பு தானே அப்படின்னு சுகுமார் அவர்கள் ரொம்ப ஆழமாக இதை சிந்திச்சு அணுகி நமக்கு இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. இணைப்பில் இருக்கும் நேர் வாங்க, வணக்கம்.
3: அம்மா வாழ்க வளமுடன்.
2: சொல்லுங்க ஐயா.
3: பெருகமணியிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
3: அந்த புகைப்படங்கள் எடுக்கிறது வந்து சமூகத்தினர் ரொம்ப ஆடம்பரத்துக்கா விளம்பரத்துக்கான்னு சொல்றேன். அப்படி இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா வந்துட்டு நினைவுகளை சேமிச்சு வைக்கிறதா நம்ம எடுக்கிற புகைப்படங்கள். இப்ப வந்து ஆமா, இப்ப எனக்கு வந்து 65 ஆகுது. நான் 3 பையனா இருக்கும் போது அந்த குதிரை முன்னாடி பின்னாடி ஆடும்ல, அந்த குதிரையில ஆடி உட்கார்ந்த மாதிரி உள்ள போட்டா என்ன வச்சிருக்கேன். எங்க அம்மா அம்மா ரொம்ப சின்ன வயசா இருந்தாங்க, அந்த போட்டா இன்னும் எப்படியே இருக்குது அதை பார்த்து போது நினைக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குதான். இது அதே மாதிரி எங்களுக்கு திருமணம் வந்து 1986 நடந்துச்சு. அப்போ வந்து
2: அப்படி எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா?

0: இல்ல உடனே ஓபன் பண்ணிட்டாமா, ஓபன் பண்ணனா அப்படியே காத்து
1: வீணா போயிடும், இல்ல காத்து பட்டு வீணா போயிடும். சரி சரி, அதுவும் இல்லாம போச்சு. அதை வச்சு இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது மாதிரி ஆயிடுச்சு.
0: ஒண்ணும் செய்ய முடியாது, திரும்ப போட்டோம் என்கிட்ட, என்னுடைய போட்டோ இல்லமா.
1: சச்சா இப்படி ஆயிடுச்சு, எப்படியாச்சும் கிடைக்குமான்னு தெரியல. நினைச்சு நினைச்சு பாத்துக்க வேண்டியதான். என்ன 86 போய் போய் நினைச்சு நினைச்சு பாத்துக்க
0: நன்றிங்க
1: இணைப்புல வந்ததுக்கு, அழகா பகிர்ந்துக்கிறீங்க. சரிங்க சரி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரை எஸ் எஸ் சாமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியா என்ன சொல்றாங்கன்னா, புகைப்படம் வாழ்ந்த காலச்சுவடுகள் பற்றிய நினைவுகளை சுமந்து வரும் இனிய ராகம் அப்படின்றாங்க. அப்ப அது சேமிப்பு தானே, நினைவுகளின் சேமிப்பா தானே அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஒரு நேயர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவிலிருந்து, இன்றைய சூழலில் பெரும்பாலானோர் புகைப்படங்களை நினைவுகளின் சேமிப்பிற்காக இல்லாமல் சமூக ஊடகங்களில் லைக் வாங்கவும் விளம்பரத்திற்காகவுமே அதன் ஆபத்துகளை உணராமல் பயன்படுத்துகின்றனர் என்பதே உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி அவர்கள். இது இன்னொரு பார்வை. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னா வாட்ஸ்அப் வழியாக கூட சொல்லலாம். 938-546-102-1 அறிமுக நேர்களா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1 இணைப்புக்கு 4-3-1.

0: சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா அப்படின்னு கேட்டா, முசிறியிலிருந்து ஆறுமுகம் அவர்கள், காலத்தால் அழிக்க முடியாத நினைவுகளின் சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள் என்ன கேட்குறாங்க, நாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம், எத்தனை பேருங்க கல்யாண ஆல்பம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். ஏன்னா என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேனு நினைக்கிறவங்க தான் 90%. ஐயோ, இது கிட்ட போது இந்த கான்செப்ட் பற்றி ரீல்ஸ் போட்டு லட்சக்கணக்கானவங்க வியூஸ்லாம் வருது, நிறைய லைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்புறம் பேசுவோம் லக்ஷ்மி அம்மா. இப்போ நம்ம கூட வந்து ஒரு புகைப்பட கலைஞர் இணைப்பில் இருக்கிறாங்க. 18 வருஷமாக புகைப்படங்களை விரும்பி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சரவணன் மேகநாதன் அவர்கள், தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. ஐடி துறையில் வேலையும் பார்க்குறாங்க, முழு நேர பணி அதுதான். ஆனாலும் தொழில்முறையாகவும் செய்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல வகையான புகைப்படங்களை அவங்க எடுக்கிறாங்க. அது வன உயிரும் எடுக்கிறாங்க, மனிதர்களையும் எடுக்கிறாங்க, நிகழ்ச்சிகளுக்கும் போகலாம். அவங்க ஒரு விருது கூட வாங்கியிருக்காங்க 2014 வருஷம். அதெல்லாம் பத்தி அவங்கள்ட்ட கேட்போம். சரவணன் அவர்களே, எப்படி இருக்கீங்க?
1: காலை வணக்கம் மேடம், குட் மார்னிங். நல்லா இருக்காங்க.
0: சொல்லுங்க, நீங்க எப்படி விரும்பி இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்சது புகைப்படம் எடுக்கிறது?
1: ஆமாங்க, நானும் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் மாதிரிதான் வந்து கிட்டத்தட்ட நானும் வந்துட்டு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட தொழில் முறையா நான் வந்துட்டு லண்டன் போயிருந்தேங்க. அப்போ வந்து அங்க வந்து இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஒரு சேல் போட்டிருந்தாங்க, இந்த கேமரா எல்லாம் சேல் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எஸ்எல்ஆர் கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு கை கிட்டாத தூரமா இருந்தது பல பேருக்கு. இப்ப வந்து எல்லாருமே இங்க வாங்கினாங்க, அப்ப கை கிட்டாத தூரமா இருந்தது. அப்போ வந்து ஒரு கேமரா வாங்கி நம்ம வந்து பயன்படுத்த சினிமா கலைஞர்கள் மட்டுமே பயன்படுத்திய கேமரா அப்படிங்கறதுனால அதை வாங்கி நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அது தொடர்ந்து வந்து ஒரு பேஷனா வந்து ஸ்டார்ட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இனியே நான் வந்து பல இந்த சஃபாரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இப்ப நிறைய சஃபாரி டைகர் சஃபாரி எல்லாம் போறாங்க. ஆனா கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 12-13 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சஃபாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இது கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் பிரபலம் இல்ல, அப்போ கொஞ்சம் பேர் தான் போவாங்க. பெரிய பெரிய போட்டோகிராஃபர், ஒரு என்னோட மென்டர் வந்து யாரு பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல சுதீர் சிவம் அப்படிங்கிற ஒரு வன உயிர் புகைப்பட கலைஞர், அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அவரு வந்து நிறைய காடுகளுக்கு எல்லாம் எங்களை கூட்டிட்டு போயிருக்காரு, அங்க நிறைய போட்டோ எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துலதான் என்னோட போட்டோ எதிர்பார்க்காத விதமா வந்து நான் எடுத்த ஒரு போட்டோ. கர்நாடகா டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னுடைய போட்டோ வந்து சிறந்த புகைப்படமா செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு அந்த இயரோட கேலண்டர்ல வந்து என்னோட போட்டோவை பப்ளிஷ் பண்ணாங்க, விருதும் கொடுத்தாங்க கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா. இது 2014-15 பீரியட்.
0: சரி, வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நம்ம உலக புகைப்பட நாளை கொண்டாடுறோம். உங்களுக்கு இந்த வாரமே நாங்க வந்து முன்கூட்டி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விருது வாங்கி ஒரு புகைப்பட கலைஞர்கிட்ட பேசுறதுல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப இந்த விவாதத்துக்குள்ள நம்ம வரலாம், நினைவுகளின் சேமிப்பா பாக்குறீங்களா, இந்த சமூக ஊடக விளம்பரமா பாக்குறீங்களா, இன்றைய சூழல புகைப்படங்கள் எடுக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா வந்து நினைவுகளாதான் மேடம் நான் பாக்குறேன். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வ மிகுதியா இருக்கிறாங்க. என்ன ஒண்ணுன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி வந்து கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஸரி ஐட்டமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 90s வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம நிறைய செலவிடணும். ஆக்சுவலா ஒரு கேமரா வாங்கணும், ரோல் போடணும், அதை எடுக்கணும், எடுத்தாலும் 30 போன் பத்தாறு போட்டோ தான் வரும், அதை வந்து கழுவி இதெல்லாம் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கு, எதை வேணா போட்டோ எடுக்கலாம், எப்படி வேணா போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோகள் எடுக்கிறாங்க. நிறைய எந்த காலையில எந்திரிச்சா ஒரு போட்டோ போடுறாங்க, இதுல ஆறு மிகுதி ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒண்ணு அப்படின்னா, எதுக்காக போட்டோ எடுக்கிறோங்கிற ஒரு உணர்தல் வந்து மக்கள்கிட்ட இருக்கணும். நம்ம வந்து ஏன் எடுக்கிறோம் இந்த போட்டோ, இதுக்காக எடுக்கிறோம் இந்த போட்டோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். இல்லாம சும்மா சும்மா எடுத்து போடுறது. ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு நினைவுகள் தான் மேடம். ஏன்னா இவங்க என்னதான் ஒரு போட்டோ வந்து எடுத்து நிறைய போட்டாங்கனாலும், இப்ப சோசியல் மீடியால நிறைய போடுறாங்கனாலும், இப்ப நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 5 நிமிஷம் நடந்தது முன்னாடி வந்து நான் யாருக்கிட்டயோ பேசினேன் அப்படின்னா அது வந்து இப்ப நினைவு தான்.
0: சரி,
1: ஒவ்வொரு நடியுமே நமக்கு வந்து நினைவுதான் வாழ்க்கையில. அப்படிங்கும் போது இவங்க எங்க போட்டிருந்தாங்கன்னா

0: இதுக்கு முன்னாடி கூட ஒரு நேயர் பேசினதை கேட்டேன் திரு சுகுமார் அவர்கள்னு ஒருத்தர் பேசினார், அவர் சொன்னா அதே பாயிண்ட் தான். ஆமா, அவரு சொன்னா அதே பாயிண்ட், எங்க எங்க செமிச்சா இன்னைக்கு எல்லாமே வந்து நினைவுகளாதான் வந்து மாறப்போகுதுங்கும் போது நமக்கு இப்ப தெரியாது. ஆக்சுவலா ஒரு வயசுக்கு மேல போறோம், கிட்டத்தட்ட ஒரு அவர் 50 வயசு 55 வயசு இல்ல 60 வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டுல உட்காடுறோம், பல நினைவுகள்லாம் எடுத்து பாக்குறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, நம்ம இப்படி இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம், இப்படி இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு.
1: இல்ல, நான் எப்படி நினைச்சேன், நீங்க ஒரு புகைப்பட கலைஞரா இருக்கும் போது என்னையா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சலிப்பு வந்திருக்கும்ல? அப்படி
0: கண்டிப்பா அது இருக்கு. அது வந்து மேடையில நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு போட்டோகிராஃபரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் எடுத்திருக்கேன். அந்த ஈவெண்ட்ல நானும் வந்து
1: நான் இருக்கும் போது என் முன்னாடியே இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் தோணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேடம், என்ன ஒண்ணு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ப்ரொஃபஷனலா லைட் எல்லாம் வச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்போம், இவங்க வந்து போட்டோ எடுக்கிறேன் என்ன பண்ணிருவாங்க, அந்த லைட் எல்லாம் வந்து மறைச்சிருவாங்க, சில சமயம் லைட் எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா, சார் ஒரு நீங்களே ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ள பொண்ணு நின்றுட்டு இருப்பாங்க, அவங்கள போட்டோ எடுக்காம கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சார் எங்களை ரெண்டு போட்டோ எடுங்களேன் அப்படிம்பாங்க. அங்க வந்து ஒரு நல்ல ஒரு தருணங்கள் வந்து கேண்டிட் மொமெண்ட் அங்க எடுக்க வேண்டிய தருணங்கள் வந்து மிஸ் ஆகும். இது வந்து ஈவெண்ட்ல மேடம். ஆனா முக்கியமா வந்து நான் வந்து இப்போ ஒரு ஒரு பப்ளிக் போரம்ல பேசுறேங்க வந்து முக்கியமா நான் பதிவு வனவிலங்கு போட்டோகிராபி டே வந்து வருது அப்படிங்கறது, நெக்ஸ்ட் வீக் வருதுங்கிறதுனால அது சம்பந்தமாவும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க விவாதம் சம்பந்தமாவும் முக்கியமான ஒரு பதிவு வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு செல் எடுத்துட்டு போட்டோகிராபி பண்றாங்க, நிறைய பேர் எஸ்எல்ஆர் கேமரா வாங்கிட்டு போட்டோகிராபி பண்றாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து மானை போட்டோ எடுக்கிறேன், புளிய போட்டோ எடுக்கிறேன், பறவை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு பகுதிகளுக்கு போறாங்க. அது வந்து டூராவும் போறாங்க, தனியாவும் போறாங்க. இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வனத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா அந்த வன அலுவலர்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ட்ரி பாயிண்ட்ல, கேட்ல அங்க சைன் பண்ணும் போதே கேட்ல இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பா படிக்கணும், அதுபடிதான் நடந்துக்கணும். அது வந்து அவங்களுக்கும் நல்லது, வன உயிர்களுக்கும் நல்லது. அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம நிறைய சோசியல் மீடியாலே பாக்குறோம், ஒரு ஆபத்தை உணராம இறங்கி போய் டக்குன்னு போட்டோ எடுக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு ரொம்ப ஆர்வம் இதுல போயிடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம்
1: தவிர்த்து
0: அவாய்ட் பண்றது.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு புகைப்பட கலைஞர் சரவணன் மேகநாதன் அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கருத்தை என்ன சொல்லியிருக்காங்க, நினைவுகளின் சேமிப்பு தான் சுகுமார் அவர்கள் சொன்னது போல புது வடிவத்தில் பண்ணுறோம், அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னாலும் ஒரு கலைஞராக அவருக்கு ஏற்பட்ட சங்கடங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகைப்படம் எடுத்து நம்முடைய வைத்தது என்றுமே காலத்தால் அழியாதது. நான் 1985 வரை சாதாரணமான கேமரா ஃபில்ம் ரோலுடன் இருந்தது. அது கல்யாண நாள், பிறந்த நாள், திருவிழா என்ன நம் குடும்பத்தோடு எடுத்த போட்டோ இருக்கும். அது என்றுமே நம் பழைய நினைவுகளில் அழியாதது. என்னென்ன வகை கேமராவில் உள்ளன, அது என்னென்ன வகைகள் உள்ளது, எத்தனை படம் எடுக்கலாம், உருவப்படம், கட்டடக்கலை படம், மேக்ரோ புகைப்படம், இயற்கை வனவிலங்கு புகைப்படம், வீட்டுக்கு தனித்தனியாக கேமராக்கள் உள்ளனவா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நம்மளை கேட்குறாரா என்னன்னு தெரியல. உங்கள் கருத்து காலத்தால் என்றும் அழியாது, நினைவில் இருப்பது புகைப்படம் மட்டுமே அப்படின்னு ராஜி ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை நிறைய கையாண்டிருப்பாங்க போட்டிருக்கவங்க பல வகையான கேமராக்கள், அதை பற்றி சொல்கிறாங்க. இணைப்பில் இருக்கும் நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் நினைவுகளா தான் மேம் நான் பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல ஒரு போட்டோ எடுக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இளைஞர்கள் போட்டோவை எடுத்து தள்ளுறாங்க அப்படின்னு. அப்சஷன் அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்கள் போகாம பாத்துக்கிட்டா சரி. இப்ப ஒரு 4 பேர் பாக்குறோம், அவங்களை போட்டோ எடுக்கிறோம், நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அதே மாதிரி குடும்ப விழாக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க பதிவு பண்ணோம்னு நினைக்கிறாங்க மேம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி குத்தால் அழுவிக்கு போனேன், அதை நான் போட்டோ எடுத்தேன். இன்னைக்கும் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த போட்டோ அப்படிங்கறத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு நினைவுகள் அப்படிங்கறது கொடுக்குது. அதனால அது வந்து விளம்பரம் அப்படின்ட்டு ஒரு சிலர் தான் மேம் ஆக்குறாங்க. ஆனா பெரும்பாலான

0: தங்களுடைய மனசுக்குள்ள நினைவுகளாக வைக்கணுங்கிறாங்க. சில பேர் இப்படி கூட சொல்லாம, நான் விளம்பரப்படுத்துறேன், யாருக்கு விளம்பரப்படுத்துறேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தானே, காரணம் என்ன, அவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த இடத்த பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சோ ஓரளவுக்கு விளம்பரமும் நல்லாதான் இருக்கு மேம், இல்லையா?
1: எடுக்கிறதுக்காகவே நிகழ்ச்சிகளை உருவாக்கிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. முன்னாடி திருமண நிகழ்வு அப்படின்னா திருமண நாள், அப்புறம் அந்த வரவேற்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போன அந்த நிச்சயம், அது மாதிரி. அது கூட புகைப்பட கலைஞர்லாம் கூப்பிடுவாங்களாம் தெரியல. இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியமாக கூப்பிடுவாங்க, எடுத்துப்பாங்க, அது ஆல்பமாக போட்டு எடுத்து வச்சு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா, என்னமோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டாக

0: சந்தோஷப்படுவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமா, என்னமோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டான், அப்புறம் திருமணம் இடையில ரெண்டு இருக்குது, அது விட்டோம் பாருங்க, என்னமோ சங்கீதா ஹல்தியா, இதெல்லாம் வந்து என்னது வடநாடுகளில் தொடர்ந்து அவங்க 5 நாள் 6 நாள் அப்படின்னு பெரிய கோலாகலமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் வந்து நமக்கு இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, உறவுகளோட கலந்து அப்படி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே, அதை போய் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம், நல்லது தான். ரெண்டு நாள் வரவங்க 3 நாள் 4 நாள் வந்து நல்லா இருந்துட்டு போட்டுமே, இப்போ அதனால என்ன சந்தோஷமாக கூடி கூடவே இருக்கட்டுமேன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் என்ன தடவை பண்ணுறாங்க, நீ இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுலாம், நாங்கள் வந்து ஃபோட்டோவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் இந்த பக்கமாக இருந்துக்காங்கன்னு உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாங்களா, இப்படி கூட நடக்குதான் பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த புகைப்படம் எடுத்து எல்லார்ட்டையும் அப்படி பகிரணுன்றதுக்காகவே இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறாங்க. இது ஒரு ஆசையாகி போயிடுது, அவர் பேராசையாகி போயிடுது, எல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டேன். அவ்வளோ பொருளாதார வசதி இருக்கான்னு கூட பார்க்காம, இப்போ கடனை உடனே வாங்கி வேறு எல்லாம் செய்கிற போக்கு வேற போயிட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் விட்டுட்டோம் பாருங்க, திருமணம் முடிஞ்சா அதுக்கப்புறம் பிள்ளை பேர், அது என்னமோ மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டாக இல்லை, இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, ஏன்னா அப்படி தானே அதை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா, பேபி ஷவர், இப்படிலாம் ஒன்று ஒன்றா அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை நிகழ்வுகள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க போதோ தெரியல, எல்லாத்துக்கும் புகைப்படம் எடுக்கிறதா வேலையாக போச்சு. சரி, இதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரமும் பேச போகிறோம். என்ன, இன்றைய சூழலில் புகைப்படங்கள், நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா, விவாதம், அடுத்த வாரமும் தொடரும் நேர்களே.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க மத்திய அரசை வலியுறுத்தி இத்தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் தமிழக பெண்களின் பங்களிப்பு பெரிது என கூறிய முதலமைச்சர் தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். திரு ராம்நாத் கோவிந்தின் பொது வாழ்க்கை, நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக அவர் ஆற்றிய பணி உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. நாமக்கல்லில் அஞ்சல் துறை சார்பில் வீடுகள் தோறும் மூவர்ண கொடியேற்றுவோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைமை அஞ்சலகத்திலிருந்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா இதனை தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகத்திலிருந்து மூவர்ண கொடி விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியானது டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பேருந்து நிலையம், மோகனூர் சாலை வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. அஞ்சல் துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் கைகளில் மூவர்ண கொடியை ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றும் விழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தன்பட செல்பி பாயிண்டும் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இவற்றில் நின்று செல்பி எடுத்து அவற்றை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: உதகையில் மூவர்ண கொடி விழிப்புணர்வு பேரணியை நீலகிரி மாவட்ட தபால் நிலைய கண்காணிப்பாளர் திரு அசோக்குமார் துவக்கி வைத்தார். இத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மூவர்ண கொடியை ஏந்தியவாறு இதில் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8689 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.78 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஆடி அமாவாசையை ஒட்டி நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு பச்சரிசி, காய்கறிகள், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு உள்ளிட்டவற்றை வைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தஞ்சை திருவையாறு காவிரி படித்துறையில் நீர் இல்லாததால் பொதுமக்கள் புனித நீராடுவதற்காக ஆற்றுப்பகுதிகளில் குழாய்கள் அமைத்து தண்ணீர் வழங்கப்பட்டது. கஜகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கஜகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

10:04 கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் நீங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிய தத்துவம் உண்டுங்க. நேற்று என்பது ஒரு கடந்து போன கதை, நாளை என்பது இன்னும் எழுதப்படாத ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் மட்டும்தாங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஆக சிறந்த பரிசு. அதனாலதான் ஆங்கிலத்துல இதை பிரசன்ட்னு சொல்றாங்க. இந்த அழகான தருணத்தை நாம கவலைப்பட்டு வீணாக்குறத விட மனதார கொண்டாடி மகிழ்வது தாங்க புத்திசாலித்தனம். சற்று தள்ளி வச்சுட்டு இந்த காலை பொழுதை உங்களோட புத்துணர்ச்சியோட தொடங்கும். இது வந்தாச்சு உங்களுக்கு ஏற்ற துள்ளலான இசை நிகழ்ச்சி போடு ஆட்டம் போடு.

10:21 கவலைகளை கடந்து உங்களை முழுமையாக உற்சாகப்படுத்த உங்களின் காலையை வண்ணமாக்க வந்துவிட்டது உங்கள் போடு ஆட்டம் போடு. ஒழித்த பாடல் எஸ்பி சைலஜா சித்ரா குரல்களில் ஒழித்தது. அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

0: 9:26 இணைந்திருக்கிறோம். போடு ஆட்டம் போடு. ஒழித்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குரல்களில் ஒழித்தது. போடு ஆட்டம் போடின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருக்கிறது அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மனோரமா குரல்களில். இணைந்திருங்கள், இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
1: துத்திரி தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
2: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு.
2: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்கிதா?
2: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச அது ராங்கா போடுமாட? நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம கேட்க போற அந்த ரெண்டு படங்கள் செம்பருத்தி ரோஜா திரைப்படத்திற்கான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். முதலாவதா செம்பருத்தி திரைப்படத்துல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா?

10:37 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில செம்பருத்தி மற்றும் ரோஜா திரைப்படத்துக்கான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததா செம்பருத்தி திரைப்படத்தோட இரண்டாவது பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பத்து மணி 46 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் செம்பருத்தியோட திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா ரோஜா திரைப்படத்திற்கான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் வாங்க.

பத்து மணி 51 நிமிஷங்கள்ல இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ரோஜா திரைப்படத்தோட அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

10:57 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா கேட்கலாம், ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களுக்கு இடையே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மக்களவை பொதுத்தேர்தல் சட்டமன்ற பொதுத்தேர்தல்கள் ஆகியவற்றில் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அரசின் தனி தீர்மானத்தை தாக்கல் செய்தார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், ஆணுக்கு நிகர் பெண்கள் சமநீதி சம அதிகாரத்தை பெறுவதற்காக இந்த அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதாக கூறினார்.
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும்

0: தாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், பொது சேவைக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவரது பயணம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அடிப்படை வசதிகள், கல்வி உதவித்தொகை, வங்கிக் கடன் உள்ளிட்டவை தொடர்பான 557 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் பெற்றுக் கொண்டார். இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். அறிவுசார் குறைபாடு உடையோர், மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டோர், புற உலக சிந்தனையற்றோர் மற்றும் பல்வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலர் நியமன சான்றினையும் ஆட்சித்தலைவர் இக்கூட்டத்தில் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக குரூர் கிராமத்தில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்த விபத்தில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 68 ஆடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. இதுகுறித்து வரஞ்சிடும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெர்மனியில் நடைபெறும் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் டேவிட் இணை பொலிவியா இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணைக்கு சமம். நரம்பு இல்லாத வீணைக்கும் விறகு கட்டைக்கும் வித்தியாசம் அதிகமில்லை. ஆழமான அன்பே அழுத்தமான நட்புக்கு அணிகலன். சேர்ந்து அமர்ந்த திரைப்படம் பார்ப்பதும் தேநீர் அருந்துவதும் கடற்கரை மணலில் கனவுகளை பகிர்ந்து கொள்வதும் பழக்கத்தை வளர்க்கலாம். ஆனால் இவற்றால் மட்டுமே ஆழமான நட்பு அரம்பிவிடாது. இந்த சுயநல பொழுதுபோக்குகளில் நாம் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் இதயத்தை பகிர்ந்து கொள்ளவே முடியாது. இதயத்தை பகிர்ந்து கொள்ளவே இருக்கிறது இந்த பருவம், கல்லூரி பருவம். சோ கல்லூரி பருவத்தில் நிறைய கலாட்டாக்கள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கலாட்டா இன்னைக்கு கல்லூரி கலாட்டாவா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் வரப்போகுது. இன்னைக்கு எந்த கல்லூரியில் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா, ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து யாரெல்லாம் போயிருக்காங்க, எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட சரோ கண்மணி அண்ட் எம் பி லாவண்யா. வாங்க நேர்களே, கல்லூரிக்கு போகலாம், கலாட்டாவை ஆரம்பிப்போம்.
1: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அன்பான அழகான அற்புதமான வணக்கம். இளைஞர்களின் ஆற்றலையும் கனவுகளையும் கொண்டாடும் இந்த சிறப்பு நாளில் நம் நாட்டின் எதிர்காலத்தை செதுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம், கற்றல் நிறைந்த வளாகம், சுற்றிலும் நிறைந்திருக்கும் இளமை பட்டாளம், திருச்சிராப்பள்ளி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து நேரலை பாட்டு கேட்க போகுது, மனசு இலக போகுது, அரங்கமே அதிர போகுது, கொண்டாட்டம் தொடங்க போகுது, கவலைகளை மறக்க இது கல்லூரி கலாட்டா. இளமை பருவம் அப்படிங்கறது அளப்பரிய சக்தியும் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்பும் கொண்ட ஒரு இனிமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த சர்வதேச இளைஞர்கள் தினம் பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அருந்ததி. ஹாய்.
2: ஹாய். ஹாய் மேம். அன்பான செகண்ட் எம்ஏ தமிழ். அன்பான திருச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச இளைஞர் தின வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருக்கு, அது கனவுகள் அதிகமா இருக்கும் காலம், சாதிக்கணும்னு நினைக்கிற காலம், நம்மால முடியுமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சே ஆகணும்னு நினைக்கிற காலம், அதுதான் இளமை காலம். இன்னைக்கு August 12 சர்வதேச இளைஞர் தினம். இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது, அதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்றத பத்தி பார்ப்போம். உலக நாடுகள் ஒன்றிணைந்து இளைஞர்களோட பிரச்சனைகள், அவர்களின் உரிமை

0: குழந்தைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பங்களிப்பு போன்ற விஷயங்களை பத்தி தொடர்ந்து ஆலோசிச்சுக்கிட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியா ஐக்கிய நாடுகள் சபை 1999 August 12 சர்வதேச இளைஞர் தினமா அறிவிச்சது. அதன் பிறகு 2000 முதல் உலகம் முழுவதும் சர்வதேச இளைஞர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. அதாவது இளைஞர்கள் நாளைய தலைமுறை மட்டும் இல்ல, இன்றைய மாற்றத்துக்கான சக்தியும் அவங்கன்ற கருத்தை உலகம் வலியுறுத்த ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் இருக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் காமன் அஸ்பிரேஷன். தமிழ்ல சொன்னா வெவ்வேறு சூழல்கள், உலகளாவிய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இது கேட்க கொஞ்சம் பெரிய வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள் தான். உலகத்துல இளைஞர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்றாங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு இளைஞர் நகரத்துல வளர்ந்துருக்கலாம், இன்னொருத்தர் கிராமத்துல வளர்ந்துருக்கலாம், ஒருத்தருக்கு நல்ல இன்டர்நெட் வசதி கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்டர்நெட் வசதியே சரியா கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு கல்வின்றது ஈஸியா கிடைச்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு பல போராட்டங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கலாம். சூழ்நிலைகள் வேறுபடலாம், ஆனா அவர்களுடைய கனவுகள், எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஒண்ணுதான். உலகத்துல எந்த நாட்டை சேர்ந்த இளைஞரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும்? நல்ல கல்வி வேணும், வேலை வேணும், பாதுகாப்பான வாழ்க்கை வேணும், நல்ல உடல் நலம் வேணும், மன நிம்மதி வேணும், தங்களுடைய கருத்துக்கு மதிப்பு வேணும், தங்களுடைய எதிர்காலத்தை தாங்களே உருவாக்கும் வாய்ப்பு வேணும். அதுதான் காமன் அஸ்பிரேஷன். என் அன்பான இளைஞர்களே, நம்மளோட வயசு, நம்மள்ட்ட வயசு இருக்கு, கனவு இருக்கு, திறமை இருக்கு, சக்தி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால நம்முடைய இளமையை வீணாக்காம பயன்படுத்துவோம். சர்வதேச இளைஞர் தினம்ன்றது வெறும் ஒரு கொண்டாட்ட நாள் மட்டும் கிடையாது. இது இளைஞர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் நாள், அவர்களின் திறமைகளை அங்கீகரிக்கும் நாள், அவர்களின் குரலை கேட்கும் நாள், அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டும் நாள். இளைஞர்களின் கனவுகள் உயரட்டும், அவர்களின் முயற்சிகள் வெல்லட்டும், நம் நாடு வளரட்டும். சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: சூப்பர்மா, சூப்பர். காலையில ஒரு தன்னம்பிக்கையான தகவல்களை ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க பேர் என்னமா?
2: ஸ்ரீ அமிர்தவர்ஷினி.
1: அமிர்தவர்ஷினி, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: பாரதியாரோட பாடல் ஜெயமுண்டு பயம் இல்லைன்ற பாடல்.
1: பாடுங்கம்மா.
3: ஒரு ராகம் இருக்குல்ல லவன்யா?
1: ஆமா, ராகத்தோட இப்ப பாட்டும் பாட போறாங்க.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோர் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோர் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: ஆகி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: 11:15 ஆயிடுச்சுங்க, நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில இருந்து சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்திரா காந்தி கல்லூரி, இந்த கல்லூரி பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பயப்படுவாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பிடியூ ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸில் மிரட்டி விடுவாங்க ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. இவங்களை பார்த்தா எல்லா காலேஜும் பயப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபோக் டான்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் பங்கு பெற்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஆல்ரெடி வின்னர் ரன்னர்னு வருஷம் வருஷம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த கல்லூரியிலேருந்து தான் இன்றைக்கி கல்லூரி கலாட்டா சூப்பராக இறங்கிட்டுருக்கு. வாங்க அகெயின், யாரெல்லாம் பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு கேட்போம்.
12: சொல்லலான கல்லூரி மாணவர்களோட தான் இன்னைக்கு நம்ம கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி செமையா போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க போகன பிரியா, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற கதையோட கேட்கலாமா?
13: ஹாய், ஐ எம் மோகன பிரியா. இந்தியாவில் இன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 65% பேர் இளைஞர்கள் தான் உள்ளனர். ஆகவே உலகிலேயே இளமையான நாடு நம் நாடு, மிகவும் பலம் வாய்ந்த நாடு. ஆனால் இந்த பலத்தை பயன்படுத்த நம் இளைஞர்களிடம் ஒன்றுதான் தேவை, அதுதான் ஒற்றுமை. மதம், இனம், மொழி என அனைத்தும் கடந்து அஞ்சை இளைஞர்கள் ஒன்றிணைந்ததால் தான்

0: ஆங்கிலேயரின் நாட்டிலிருந்து விரட்ட முடிந்தது. அது மட்டுமல்லாமல் பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் இளம் வயதிலேயே தன் உயிரை நம் நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். இதற்கெல்லாம் ஒன்றுதான் காரணம், அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை பற்றி ஒரு கதை சொல்கின்றேன், கேளுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல சிங்கம், யானை, மான், குரங்கு, பறவைகள், ஆயிரக்கணக்கான மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பெரிய காத்து தீ பிடிச்சது. காத்து வேற பலமா வீசுது. தீ சடச்சடன்னு எல்லா மரத்தையும் எரிக்க ஆரம்பிச்சது. எல்லா மிருகங்களும் பயந்து உயிரை பிடிச்சு ஓடுச்சு. யானை கூட என் உயிரை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம்னு ஓடுது. குரங்கு மரத்தை விட்டு மரம் தாவுது. அப்போ ஒரு கூட்டத்துல ஒரு சின்ன குருவி மட்டும் வேற மாதிரி இருந்தது. அந்த குருவி பக்கத்துல இருந்து ஆத்துக்கு பறந்து போச்சு. தன் சின்ன அழகுகளால கொஞ்சமா தண்ணி எடுத்து வந்து எரியிற தீ மேல சொட்டுன்னு விட்டது. திரும்ப போய் தண்ணி எடுத்துட்டு வந்தது, மறுபடியும் ஊத்தது. இத பார்த்த பெரிய யானைக்கு கோபம் வந்தது. அது கத்துச்சு, என் முட்டாள் குருவி, இவ்வளவு பெரிய தீய இந்த சொட்டு தண்ணியால் அணைக்க முடியுமா? உன் உயிரை வீணா போக்காது, ஓடிப்போ. அதுக்கு அந்த சின்ன குருவி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது நிக்காம தண்ணி எடுத்துட்டே சொல்லுச்சு, அண்ணன் யானை, இந்த தீய அணைக்கிறது என் வேலை இல்ல, ஆனா காடு எரியும் பொழுது நான் என்ன செஞ்சேன்னு என் மனசாட்சி கேட்டா நான் என்னால முடிஞ்சதை செஞ்சேன்னு சொல்லணும். அதுக்காக தானே இதை செய்யறேன். குருவியோட இந்த வார்த்தையை கேட்டதும் ஒவ்வொரு மிருகமா நிக்குது. முதல்ல ரெண்டு குருவி, அப்புறம் மூணு குருவி, அப்புறம் மான், முயல், எல்லாம் சேர்ந்து தண்ணி கொண்டு வருது. கடைசியில யானை கூட தும்பிக்கையால தண்ணி அடிக்குது. ஒன்று சேர்ந்ததால அந்த பெரிய தீய அணைஞ்சு போச்சு. ஆகவே இளைஞர்களே, இந்த காட்டு தீ தான் நம் நாட்டில் உள்ள பிரச்சனைகள். ஒவ்வொரு இளைஞனும் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்காமல் சிறு சிறு மாற்றங்களில் இருந்து கூட பெரிய மாற்றத்தை ஒன்றிணைந்தால் உருவாக்கலாம் என்று நம்பிக்கையை நமக்குள் விதைக்க வேண்டும். இளைஞர்களே, நம் கையில் தான் நம் நாட்டின் கொடி உள்ளது. நம் உழைப்பில் தான் நம் நாட்டின் வளர்ச்சி உள்ளது. ஆகவே ஒன்றுபட்டு உழைத்து நம் நாட்டை உலகத்திற்கே முன்னோடி நாடாக மாற்றுவோம் என்று கூறி
1: இந்தியா. வணக்கம். வானொலியின் மறுபக்கத்தில் இருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்று சர்வதேச இளைஞர் தினம். இளமை என்பது வயது அல்ல, கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும் காலம், புதுமைக்கு பாதை அமைக்கும் காலம். அந்த இளமையின் கண்களில் நான் காணும் இந்தியா, கனவுகள் மலரும் தேசம், கற்பனைகள் சிறகடிக்கும் தேசம், திறமைகள் தரம் பதிக்கும் தேசம், சாதனைகள் சரித்திரம் படைக்கும் தேசம். அறிவின் ஒளியில் ஒவ்வொரு மனமும் மலரட்டும். கல்வியின் பாதையில் ஒவ்வொரு கனவும் பயணிக்கட்டும். புத்தகம் திறக்கும் கைகள் புதிய உலகம் படைக்கட்டும். விவசாயின் உழைப்பில் வளம் பெருகட்டும். பசுமை நிறைந்த வயல்களில் வாழ்வின் வசனம் மலரட்டும். விதை முதல் விளைச்சல் வரை வெற்றி மனம் வீசட்டும். பெண்களின் திறம் எல்லைகளை தாண்டட்டும். இளைஞர்களின் எண்ணங்கள் புதிய உயரங்களை தொடட்டும். சிந்தனை புதிதாகட்டும், செயல்கள் சிறப்பாகட்டும், சாதனைகள் தொடரட்டும். அறிவியல் விண்ணை தொடட்டும், தொழில்நுட்பம் உலகை இணைக்கட்டும். இந்தியாவின் திறமை உலக அரங்கில் ஒளிரட்டும். எண்ணம் உயர, இளமையல, புதுமை பிறக்க, பாரதம் சிறக்க. ஒற்றுமையான மனங்கள், உயர்வான எண்ணங்கள், புதிய தலைமுறையின் கைகள், பொன்னான எதிர்காலம். கனவு காணும் ஒவ்வொரு இளைஞனின் கனவு, அதை நனவாக்கும் ஒவ்வொரு முயற்சியின் கனவு. நம் இளமை நம் இந்தியாவின் எதிர்காலத்தை எழுதட்டும். நம் கனவுகள் உயரட்டும். நம் இந்தியா உலகின் உயரத்தில் என்றும் ஒளிரட்டும். நன்றி, வணக்கம்.
2: சூப்பர்டா. என்ன படிக்கிறீங்க?
1: தேர்ட் இயர் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கிறேன்.
2: கதை கேட்டாச்சு, கவிதை கேட்டாச்சு, இப்ப ஒரு அழகான நாடகம் கேட்கலாமா? நமக்காக நாடகத்தை யாரெல்லாம் நடிச்சு காட்ட போறாங்க அப்படின்னா, ஸ்மிதா, மாலினி, ரித்திகாஷி.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
2: உங்களுடைய நாடகத்தோட தலைப்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நாங்களே கேட்டு வச்சுக்கலாமா?
3: என்னன்னு
2: வச்சுக்கலாம்,
3: நாங்க சொல்றோம், நீங்க முடிவு பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு என்ன குரல் நோட்டீஸ் போடல? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம்.
4: இப்போ மட்டும் வள்ளுவர் இருந்தா இந்த குரல் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? செல்வத்துள் செல்வம், செல்போன் செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை.
5: கரெக்டா சொன்னடி. என்னோட போன் மார்னிங் ஒரு 2 மினிட்ஸ் ஹேங் ஆச்சு பாரு, நொந்துட்டேன்.
4: போன் இல்லைன்னா இப்போ என்ன?
5: எங்க அப்பா கூட போன் உடஞ்சிருச்சுன்னு ஒரு நாள் கேட்டாரு, நான் தரவே இல்லையே.
4: ஏன், ஒரு 2 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது?
5: 24/7 ரீல்ஸ் பாப்பேன், மூவி ரிவ்யூஸ் பாப்பேன், யூடியூப் பாப்பேன்.
4: போதும் போதும், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு.
1: அதான் அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப கூட

0: ரோட்ல பாக்காம போனியோ?
1: சாரிடி, அன்னைக்கு ஒரு மூவி.
0: மூவி பாத்தியா ரோட்ல போகும்போதா?
1: யாரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க? 20 மினிட்ஸ்ல ஃபுல் ஸ்டோரி கேட்டுருவேன்.
0: என்டர்டைன்மென்ட்க்கு பாக்குற மூவி கூட உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாதா?
1: அட நீ வேற, நான் எக்ஸாமுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் படிப்பேனே. வாய்ஸ் மெசேஜ் கூட 2x ஸ்பீட்ல தான் கேட்பேன்.
0: ஓ,
1: நாங்க மெசேஜ்லயே தான் பேசிப்போம் தெரியுமா?
0: ஓ அப்படியா, உங்க அப்பா நம்பர் சொல்லு பாப்போம்.
1: அதெல்லாம் யாரு ஞாபகம் வச்சுக்குவா? அதெல்லாம் போன்ல மெமரியில இருக்கும்.
0: நேத்து கால் சுலுக்கிச்சுன்னு மெசேஜ் போட்டா ஓகே நைஸ் போடுற. அன்னைக்கு லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டப்ப காதுல ஹெட்போன மாட்டிக்கிட்டு எனக்கு என்னன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா.
1: வழி
0: ஒரு நாள்ல 8 மணி நேரம் காலேஜ்ல இருக்கும், 8 மணி நேரம் கரெக்டா தூங்கணும், இன்னொரு 8 மணி நேரம் புக்ஸ், நல்ல கலந்துரையாடல், பெரியவங்க கிட்ட பேசி அவங்களோட அனுபவம் அறிவை கேட்டு நம் அறிவை வளர்த்துக்கணும்.
1: ரொம்ப நல்லா சொன்னடி. இந்த சோ கால்டு சக்சஸ் ஸ்டோரி இன்ஸ்டா ரீல்ஸ் எதுவுமே 100% ரியல் கிடையாது. ரீல்ஸ்க்காக ஒரு ஃபேஸ், ரியாலிட்டிக்கு இன்னொரு ஃபேஸ்னு எல்லாரும் சுத்திட்டு இருக்கோம்.
2: ஏய் ஒரு நிமிஷம், ஏதோ நோட்டிபிகேஷன் வருது என்னோட ஃபேவரட் யூடியூப் சேனல்ல இருந்து.
0: இவ்ளோ சொல்லியும் நீ திரும்பல பாரு.
2: ஏய் இந்த சேனல் ரொம்ப ட்ரூ கண்டென்ட் போடுவாங்க தெரியுமா?
0: ஆமா, எது ட்ரூ? தம்ப்நெயில்ல ஒண்ணு இருக்கும், அதை நம்பி 50 நிமிஷம் வீடியோ பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாம இருக்கும். நம்ம பாக்குற ஒவ்வொரு வியூஸ்க்கும் அவங்களுக்கு ரெவென்யூ வரும். இதெல்லாம் நம்பாதடி.
3: சரி விடு, போனை தள்ளி வச்சுட்டு வீட்ல இருக்க பெரியவங்க கூட பேசு.
1: அப்ப நான் போனே யூஸ் பண்ண கூடாதா?
0: அப்படி இல்ல, பாட்காஸ்ட், ஆன்லைன் புக்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், இதெல்லாம் ஓகே. நான் ரொம்ப கூல், எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இருக்க கூடாது. ஹெட்குவாட் வந்தா கூட வைபிங் வித் அப்படின்னு நம்ம இதெல்லாம் மாத்திக்கிட்டாதான் நம்ம மெமரி கரெக்ட் ஆகாம இருக்கும்.
3: நம்ம புடிச்ச விஷயத்துல நம்ம டைம், நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் போட்டாம கவனச்சிதறல் அவாய்ட் பண்ணலாம்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது டிராயிங். அதையே இப்பெல்லாம் நான் பண்றது இல்ல, இனிமே ரீஸ்டார்ட் பண்ண போறேன்.
3: சூப்பர் டீனி, நீ மட்டும் இல்ல, நம்ம மாதிரி டீனேஜர்ஸ் எல்லாமே போன் தான் லைஃப்னு இருக்காங்க. அதை தாண்டி வெளி உலகத்தை பார்க்கலாம்.
1: இனிமே நம்ம ஸ்கிரீனை பாக்குறது நேரத்தை விட நம்ம ட்ரீம பாப்போம், கோல்ஸ பாப்போம், ஓகேவா? ரியல் லைஃப விட்டுட்டு ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். சரி, இப்ப நான் சொல்றத சொல்லுங்க. பேட்டரி லோ ஆனாலும் கேரக்டர் லோ ஆக மாட்டோம். எங்க பேட்டரி லோ ஆனாலும் கேரக்டர் லோ ஆக மாட்டோம். நாடகத்துல எது தேவை எது தேவையில்லை எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சிறப்பா சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு நின்றுங்க. திருச்சி FM 3.1 ஓடு.

இப்படி ஜோடு.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: 11:31 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. இன்னைக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டாவா. ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில இருந்து அரங்கேறிட்டு இருக்கு. நிறைய பாடல்கள் பாடுறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க, அண்ட் நாடகம்லாம் போடுறாங்க. ஸோ அடுத்து என்னென்னலாம் பேச

0: நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வாங்க,
1: கலரி கலரா நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம கூட இணைச்சிருக்காங்க கனிமொழி. இவங்க நமக்காக ஒரு அழகான ஸ்பீச் கொடுக்க போறாங்க, இதை பத்தி அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
2: இளைஞர்களின் வழிகாட்டி சுவாமி விவேகானந்தர், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில சிந்தனைகள் மட்டும் என்றும் அழியாது. அப்படிப்பட்ட அழியா சிந்தனைகளால் இன்றும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருப்பவர் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களே ஒரு நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று உறுதியாக நம்பியவர் அவர். தோல்வியை கண்டு துவளாத மனமும் தடைகளை தாண்டி செல்லும் துணிச்சலையும் கனவுகளை நனவாக்கும் நம்பிக்கைகளையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அவரது சிந்தனைகள் இந்தியாவின் எல்லைகளை தாண்டி உலகம் முழுவதும் பரவின. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் எனது அமெரிக்க சகோதர சகோதரர்களே என்று அவர் தொடங்கிய அந்த ஒரு வரி உலக மக்களின் இதயங்களை வென்றது. அந்த தருணம் இந்தியாவின் குரலை உலக அரங்கில் ஒலிக்க செய்தது. விவேகானந்தரின் பெருமை அந்த நேரில் கிடைத்த கைத்தட்டுகள் இல்லை. இன்று ஒரு இளைஞன் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு தருணத்திலும், ஒரு கனவு நனவாகும் ஒவ்வொரு தருணத்திலும் உயிரோடு வாழ்கின்றது. ஒரு மனிதன் விழித்தால் அவன் வாழ்க்கை மாறும். ஒரு இளைஞன் விழித்தால் ஒரு நாடே மாறும் என்பதை நிரூபித்தவர் சுவாமி விவேகானந்தர்.
3: என்ன அருமையான தகவல்கள். அப்பா உங்களோட மாணவர்களோட கைத்தட்டே சொல்லிருச்சுமா, நீங்க பேசின பேச்சு ரொம்ப சூப்பர்னு. அடுத்து ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்க. மீண்டும் உங்களுக்காக யார் வந்திருக்காங்க?
4: ஸ்ரீ அமிர்தர்ஷினி.
3: என்ன பாட்டுமா?
4: ஓம் சக்தி ஓம் சக்தி. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி

0: நாள் நமதொல்லி திக்கனை தும்பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அழகான குரல், ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா உங்களுடைய பாடல், கேட்கறவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு. அடுத்து யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, என்னவா பண்ண போறீங்க, உங்க பேரு?
1: கல்பனா.
0: என்ன பண்ண போறீங்க?
1: இளைஞர்களுக்கான வானொலிங்கிற தலைப்புல பேச போறோம்.
0: பேசுங்கம்மா.
1: அனைவருக்கும் கல்பனாவின் அன்பான வணக்கம். நண்பர்களை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நம்முடைய கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்போ கடைசியா ஒரு எஃப்எம் கேட்டோம்னு ஞாபகம் இருக்கா? பல பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டா ரீல்ஸ் அரை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மனசுக்கு கிடைக்கிறது? கண்கள் சோப்படையுது, ஏதோ ஒரு வெறுமை தான் மிஞ்சுது. அங்க எல்லாமே அல்காரத முடிவு பண்ற செயற்கையான விஷயம்தான். ஆனா வானொலி அப்படி கிடையாது, அது ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் மாதிரி. திரை இல்லாமல் தகவல் கிடைக்குமா? காட்சி இல்லாமல் கற்பனை உருவாகுமா? ஆமா, அதுக்கு பேரு தான் வானொலி. திரை அழிந்தாலும் தகவல் தொடரும், காட்சி மறைந்தாலும் கற்பனை தொடரும். அதுதான் அதோட வலிமை. தகவல் எல்லா இடத்திலும் கிடைக்குது, ஆனா சிந்திக்க வைக்கிற தகவல் தான் மாற்றத்தை உருவாக்குது. உதாரணமா, நம்ம திருச்சி ரெயின்போ எஃப்எம் மாதிரி உள்ள வானொலி சேனல்கள் பல்வேறு துறைகள் தொடர்பான நிகழ்ச்சியையும் உரைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 ஆண்டுலையும் கூட வானொலி மூலமா கல்வி, உடல்நலம், விவசாயம், வாழ்க்கை அனுபவம், வேலை வாய்ப்புன்னு நிறைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம ரெயின்போ எஃப்எம்லயே இளைய பாரதம், மங்கி பாத்துன்னு சொல்லப்படுற மனதின் குரல், வேளாண் உலகம், கல்வி ஒளிபரப்புன்னு இளைய சமுதாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, வானொலியில ஆர்ஜி பேசுற அந்த இனிமையான பேச்சு கேட்கும் போது யாரோ ஒரு நண்பன் நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுறது போல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டுமா, மொபைல் திரையை பார்த்து பார்த்து நம்ம கண்கள் கெட்டு போற இந்த டிஜிட்டல் காலத்துல கண்களுக்கு ஓய்வு கொடுத்து செவிகளுக்கு வேலை கொடுத்து கற்பனை திறனை வளர்க்கும் ஒரு ஊடகம் வானொலி மட்டும்தான். இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்துல மன அழுத்தத்தோடு வாழ்ற இளைஞர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம இன்டர்நெட் தீர்ந்துடுமோன்னு கவலை இல்லாம கிடைக்கிற ஆகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த வானொலி தான். எனவே நண்பர்களே, ஸ்கிரீன் விட்டு வைத்து உங்களோட நேரத்தை கொஞ்சம் மீட்டெடுங்க. இன்னைக்கே உங்க மொபைல்ல ஒரு எஃப்எம், இன்னைக்கே உங்க மொபைல்ல இருக்க ஒரு எஃப்எம் ஒரு முறை ஆன் பண்ணி பாருங்க. பழைய நினைவுகள் திரும்பும், உங்க மனசுல ஒரு நேர்மறையான சிந்தனை உண்டாகும். நிறைவா உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, இளைஞர்களின் கையில் இருக்கும் தொழில்நுட்பம் அவர்களோட வேகத்தை அதிகரிக்கலாம், ஆனா வானொலி அவர்களோட சிந்தனையை ஆழப்படுத்தும். எனவே வானொலி பழமையானதல்ல, இளைஞர்களின் சிந்தனையோட பயணித்தா அது என்றும் புதுமையானதுதான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
2: அழகா சொல்லியிருக்கீங்க வானொலி பத்தி. இப்ப அந்த வானொலியில ஒரு இனிமையான நாட்டுப்புற பாடலை கேட்க போறோம். நமக்காக ரெண்டு பேர் பாட

0: வந்திருக்காங்க ஆசியாதேவி கோமதி. கேட்கலாமா?
1: நாளைய சமுதாயம் நம்மோட எதிர்காலம்.

மாசுபடுத்தும் புகையெல்லாம் தவித்திடுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க விழிப்புணர்வும் கொடுத்திடுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க விழிப்புணர்வும் கொடுத்திடுவோம். பூமிய தோண்டி எடுத்து மண் சரிவோம் வேண்டாமப்பா, பூமிய தோண்டி எடுத்து மண் சரிவோம்.

0: நாட்டு நடப்புகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நாட்டு நடப்புகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இளைஞர் கூட்டம் எல்லாம் ஒன்று கூடி செயல்படுவோம், இளைஞர் கூட்டம் எல்லாம் ஒன்று கூடி செயல்படுவோம். நாளை வரலாறும் நம்மை நம்பி இருக்குதப்பா, அத மனசுக்குள்ள நிறுத்துங்கப்பா. நாளை வரலாறும் நம்மை நம்பி இருக்குதப்பா, அத மனசுக்குள்ள நிறுத்துங்கப்பா.
1: அருமை அருமை, நல்ல பாட்டு, பாட்டுக்கு ஏத்த மாதிரி மெட்டு, அதுக்குள்ள பல தகவல் அருமையா பண்ணிட்டீங்கம்மா. அடுத்து ஒரு டிஸ்கஷன், டிஸ்கஷன்ல நம்ம கூட யார் யார் இணைய போறாங்க, எதை பத்தி பேச போறீங்க?
2: நான் கனிமொழி. விளையாட்டு துறையில இளைஞர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு?
1: விளையாட்டு துறையில இளைஞர்களோட பங்களிப்பு. நீங்கம்மா?
3: நான் லாவண்யா.
1: லாவண்யா, சொல்லுங்க.
3: ஏய் லாவண்யா, என்னடி வீட்டுக்குள்ளே உட்காந்து போனே பாத்துட்டு இருக்க? பாடி கொஞ்ச நேரம் வெளில போய் விளையாடலாம்.
4: ஐயோ,
3: என்னாலலாம் இப்ப வர முடியாதுரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதோட நான் போனும் பாக்கணும்.
2: அதான இப்போ நிறைய பேரு விளையாடுறத விட்டுட்டு போன்லேதான் இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் விளையாட்டுல ரொம்ப சாதிச்சுட்டு வராங்களே, நீ கவனிச்சியா?
3: ஆமாண்டி, முன்னாடியை விட இப்போ இளைஞர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கு. நிறைய பேர் தேசிய அளவுல சர்வதேச அளவுல எல்லாம் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஆமா, சமீபத்துல கூட மனுபாக்கர் ஒலிம்பிக்ல 2 பதக்கங்களை வென்று எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாராமே.
3: ஆமா, அதே மாதிரி குகேஷும் உலக செஸ் சாம்பியன் ஆகி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காரு. யங் ஏஜ்ல இவ்வளவு பெரிய சாதனை பண்றதெல்லாம் உண்மையாலுமே பாராட்டத்தக்கது.
2: சரி, இந்த மாதிரி வெற்றிக்கெல்லாம் என்ன காரணம் நீ நினைக்கிற?
3: திறமை மட்டும் போதாதுடி, கடின உழைப்பு, தொடர்ந்து பயிற்சி செய்யணும், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படின்னு எல்லாமே வேணும்.
2: சரிதான், நீரஜ் சோப்ரா கூட ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வென்று இந்தியாவிய உலக அளவுல பேச வைத்தாங்களாமே.
3: ஆமாண்டி, அதனாலதான் இப்போ நிறைய இளைஞர்கள் விளையாட்ட ஒரு நல்ல எதிர்கால வாய்ப்பா பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
2: ஆனா இன்னும் சில பேரு போன்லயே சமூக வலைத்தளங்கள்லயே அதிக நேரம் செலவு செய்யறாங்களே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற?
3: அது என்னமோ உண்மைதாண்டி, ஆனா கொஞ்ச நேரமாவது விளையாட்டுக்குன்னு டைம் ஒதுக்குனாதான் நம்ம உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும், நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும்.
2: விளையாட்டுல ஈடுபடுறதுனால வேற என்ன பயன்டி கிடைக்க போகுது?
3: என்னடி இப்படி கேட்டுட்ட? நமக்கு

0: நல்ல ஒழுக்கம், டைம் மேனேஜ்மெண்ட், குழுவா செயல்படுற திறன், நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் வளருதுடி.
1: ஆமா, அரசாங்கமும் இளைஞர்களை ஊக்குவிக்க நிறைய திட்டங்களை கொண்டு வருதுல.
0: ஆமா ஆமா, கோச்சிங் சென்டர் எல்லாம் கொண்டு வராங்க, உதவி தொகை எல்லாம் போட்டி மூலமா நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க.
1: அப்படின்னா இன்று இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற?
0: வெறும் ஜாலிக்க மட்டும் இல்லாம விளையாட்ட ஒரு திறமைய வெளிப்படுத்தும் வாய்ப்பா பாக்கணும். முயற்சி இருந்தா கண்டிப்பா சாதனை படைக்கலாம்.
1: சரியா சொன்னடி, இன்று இளைஞர்களின் திறன் தான் நாளைய இந்தியாவின் பலமே.
0: விளையாடுவோம், சாதிப்போம், இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்போம்.
2: பெருமை சேர்த்துலாம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கீங்க. காலேஜ் லைஃப்னாலே அது ஒரு தனி உலகம் தான். கிளிக்கு நிகழ்ச்சி முடிக்க ஒரே கொண்டாட்டம் தான். பேசினவங்க எல்லாம் கெட்டு காட்டாங்க, அதை வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் கேட்டாங்கன்னா, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் கவிதைகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1.

0: 11:47 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சியில. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா. கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கல்லூரியில போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள், சாரி நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து ரொம்ப அழகா அரங்கேறிட்டு இருக்கு நம்மளுடைய கல்லூரி கலாட்டா. வாங்க நிகழ்ச்சியில அடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன பேச போறாங்கன்னு கேட்போம்.
1: அடுத்த ஒரு கேம் தான் கல்லூரி கலாட்டா அப்படின்னாலே இந்த கேம் வந்து இருக்கும். அது என்னன்னா, அது ஒரு நான் வந்து இங்கிலீஷ்ல லிரிக்ஸ் சொல்றேன், அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிங்க. ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு தான், நீங்க டக்குன்னு பாட்டுன்னு ஆன்சரை சொல்லணும். நான் கேள்வியை கேட்க போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
2: கேட்கவா?
1: A heavy rain is pouring inside my heart. என்ன பாட்டு?

அந்தாதி ஓட முடிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். ஃப்ளவர்ஸ் ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். என்ன பாட்டு?

0: சூப்பர் சூப்பர், டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப பாட்டு பாடியாச்சு, அடுத்து நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன, எதை பத்தி பேச போறீங்க?
1: என் பேர் பூஜா, நான் தேர்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில படிக்கிறேன். நான் வந்து பொருளாதார வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை பத்தி பேச போறேன். அழகான இந்த காலை பொழுதை ஒரு சின்ன புன்னகையோடு தொடங்கலாம். அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறையட்டும். இந்த பூஜாவின் அன்பு காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில நான் வந்து இளைஞர்களோட பங்களிப்பை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நானும் ஒரு இளைஞரா இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ ஒரு என்டர்பிரனரா நானும் பங்களிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த இளைஞர்கள் சமுதாயம், இது எல்லாமே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம இந்திய நாடுன்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் சக்தியில திறமைகள், தன்னம்பிக்கைகள், ஊக்கங்கள், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. என்டர்பிரினர்ஷிப், அது மட்டும் இல்லாம சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயத்திலயும் நிறைய அறிவு அவங்களுக்கு இருக்கு. போன ஜென்ரேஷன் மாதிரி இல்லாம இந்த ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு நிறைய தெளிவுமே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க தெளிவாவே புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார வளர்ச்சியில ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க தெளிவாவே முடிவெடுக்கிறாங்க. ஹேக்கத்தான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க திறமைகளையும் அவங்க முயற்சிகளையும் போட்டு அவங்க ஒரு பெரிய உயரத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. இளைஞர்கள்ல நிறையவே நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க. நிறைய பேர் சின்ன

0: வயசுலேருந்து உழைச்சு அவங்களுடைய கனவுகளை எட்டியிருக்காங்க. நமக்கு நடுவுலையும் நம்ம சுத்தியும் நிறைய நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்காங்க. இளைஞர்கள் சக்தி உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தினே சொல்லலாம். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்தியாவின் தூண்கள்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இன்றைய இளைஞர்கள் நாளைக்கு உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு நான் சொல்றேன். இந்த இளைஞர் சக்திய முறையான முறையிலும் சரியான முறையிலும் நம்ம பயன்படுத்தினா நம்ம இந்திய நாடு வல்லரசாகிறதுக்கு சந்தேகமே கிடையாது. மிக்க நன்றி.
1: நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. நம்ம கூட அடுத்ததான் அனுப்பிரபா இணைஞ்சிருக்காங்க. இவங்க நட்பை பத்தி ஒரு அழகான ஸ்பீச் கொடுக்க போறாங்க.
2: சர்வதேச இளைஞர் தினத்துல நம்ம ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ்ல இருந்து நான் அனுப்பிரபா பேசுறேன். இளைஞர் தினத்துல இந்த இளைஞர்களை பத்தி பேசும்போது நம்மளுடைய நட்பை பத்தியும் பேசித்தானே ஆகணும். சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். நட்பை பத்தி 5 அதிகாரம் 50 திருக்குறள். வள்ளுவர் நட்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்றைய சிந்தனைக்கு ஒரு குறள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இந்த குறளை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, வெளியில பார்த்து சிரிச்சு பேசுறது மட்டும் நட்பு கிடையாது, மனசார அன்பா இருப்பதும் தான் உண்மையான நட்பு. போப்பெருந்தோழன் பிசுராண்டையார் ஔவையார் அதியமானோட நட்பை வரலாறு பேசும், நம்மளும் படிச்சிருக்கோம். இது போல நற்பண்புள்ள நல்ல நண்பர்களை, எப்படின்னா நற்பண்புள்ள நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தா நம்ம நட்பையும் வரலாறு பேசும். ரீல்ஸோட கூட நிக்கிறது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரியல் லைஃப்லயும் கூட நிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிலேஷன்ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
3: உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லாம போறீங்க?
4: நிறைய பேர் இருக்காங்க
3: சொல்ல முடியாதா? இது கோச்சுப்பாங்களா?
4: இல்ல இல்ல, அப்படி இல்ல இல்ல. நிறைய டைமிங்ல ரைமிங்ல நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சுமா.
3: அடுத்து லவண்யா, கேம்க்குள்ள போயிடலாமா?
5: போயிடலாமே.
3: முதல் கேள்வியா கேக்கலாமா? எல்லாருக்கும் யாரு உங்களுக்கு ஓகேவா, நீங்க உடனே வந்து ஆன்சர் பண்ணலாம்.
5: யாருனாலும் பதில் சொல்லலாம்.
3: ஆமா, நீங்க அப்படிலாம் கிடையாது. ரெடியா? 1 மாசத்துல 30 நாட்கள் இருக்கும், சில மாதங்கள்ல 31 நாள் இருக்கும். அப்படின்னா 28 நாட்கள் எத்தனை மாசங்கள்ல இருக்கும்?
5: பிப்ரவரி.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, எல்லா மாசத்துலயும் இருக்கு. கரெக்டான பதில். அடுத்த க்வெஸ்சன் கேட்டுறவா? ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, சாதாரணமான கேள்வி. கை இருக்கு விரல் இல்ல, கழுத்து இருக்குது தலை இல்ல, அது என்ன?
5: வச்சுக்கலாமா?
3: விடை வந்து சட்டை. அடுத்த கேள்வி, அடுத்து எவ்வளவு நீர் ஊத்தினாலும் நிரம்பவே நிரம்பாத ஒரு பொருள். கை தட்டிடலாம்பா, சத்தியமான சொல்லிட்டாங்க, ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அடுத்த கேள்வி கேக்கவா? 100ல இருந்து பட்டை எத்தனை பட்டை கழிக்க முடியும்? ஒரு கை தட்டிடுறேன். சரியான ஆன்சர் அடுத்த வினாடியே சொன்ன கோமதிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருந்துச்சுமா, எல்லாருமே ரொம்பவே அற்புதமா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டினீங்க. நிறைவா வந்து ஒரு பாடல் வந்து பாடுறதுக்காக நம்ம கூட இருக்கிறாங்க.
5: என்ன பாட்டுமா பாட போறீங்க?
6: சின்ன சின்ன ஆசை, சிறகழிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிஞ்சு வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு

0: திரகரிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடித்து வைத்த ஆசை.
1: சூப்பர்மா சூப்பர். உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். சித்தனைகள் சலித்த திறமைகள், மேடையில் பூத்த புதுமைகள், வார்த்தைகளில் வடிந்த கவிதைகள், அரங்கில் ஒலித்த கானங்கள், காட்சியாக நகர்ந்த கதைகள், வியப்பில் ஆழ்த்திய படைப்புகள்னு சிறப்பிற்கே சிறப்பு சேர்த்த திருச்சிராப்பள்ளி ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது கல்லூரி கலாட்டா.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து அழகாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களோடு சரோ கண்மணி மற்றும் எம் பி லாவண்யா.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைக்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் என்ற அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேரவையில் தாக்கல் செய்தார். மாநிலங்களுக்கிடையே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும். மக்களவை பொதுத்தேர்தல், சட்டமன்ற பொதுத்தேர்தல்கள் ஆகியவற்றில் மூன்றில் ஒரு பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானம் அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் சார்பில் அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமைச்சர் வன்னியரசு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அமைச்சர் ஷாஜஹான், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவஹருல்லா, மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமீமுன் அன்சாரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு கந்தசாமி ஆகியோர் இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ள செய்தியில், மனித வனவிலங்கு மோதல்களை ஒருங்கிணைந்த முறையில் கையாள நடப்பாண்டு 20 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். விவசாய நிலங்களில் மின் வேலிகளில் சட்டவிரோதமாக மின்சாரம் செலுத்துதல் போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையை ஆய்வுப் பணிகள்

0: மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழுவின் தலைவருமான திரு கிரிதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப்பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தால் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. 2025-26 நிதியாண்டில் ஐரோப்பிய நாடுகளுக்கான திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி 20,875 கோடியாக உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் ஒரு மணிக்கு.
1: குறள் அமுதம் கண்ணோட்டம் 58 அதிகாரம் 4 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மனுஷங்களான நமக்கு காய்ச்சல் வந்தா உடனே வெப்பநிலையை அளந்து மருந்து கொடுக்கறோம். ஆனா இன்னைக்கு பூமிக்கே காய்ச்சல் வந்திருக்கு. அந்த காய்ச்சலை பத்தி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுகிட்டே இருக்காங்க. அந்த ஆய்வுகள் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துது. பூமியில பல்லுயிர் பெருக்கோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான். இது வெறும் சில உயிரினங்கள் அழிந்து வருது அப்படிங்கிற செய்தி இல்ல. ஒரு இடத்துல எந்தெந்த உயிரினங்கள் வாழுதுங்கிறதே மாறிக்கிட்டு வருது. மனிதர்களுடைய செயல்பாடுகள்னால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிரினங்களின் எண்ணிக்கை சராசரியா 20% வரை குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா பாலூட்டிகள், இருவாழ்விகள் அதிக பாதிப்பை சந்திச்சிருக்கு. இதற்கு முக்கிய 5 காரணங்களை ஆய்வாளர் சுட்டி காட்டுறாங்க. அது என்னன்னா, வாழ்விட மாற்றம், இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துதல், காலநிலை மாற்றம், அந்நிய உயிரினங்களின் ஆக்கிரமிப்பு, கடைசியா மாசுபாடு. இந்த 5 உலகத்துல எல்லா கண்டங்கள்லயும், நிலம், நன்னீர், கடல் அப்படின்னு சூழலியல் அமைப்புகள்லயும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம், வேளாண்மையிலையும் இந்த பாதிப்பு தென்படுறதுதான். அதிக விளைச்சலுக்காக அதிக அளவுல பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயிர்களை மட்டும் இல்லாம மண்ணுல வாழும் நுண்ணுயிரிகள்ல இருந்து பயனுள்ள பல உயிரினங்கள் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால உயிரினங்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, ஒரு பகுதியோடைய இயற்கை சமநிலையே மாறுது. இதற்கெல்லாம் பின்னால இருக்கும் மிகப்பெரிய காரணம் உலக வெப்பமயமாதல். 2025 உலகின் அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகள்ல ஒன்றா கருதப்படுது. இதற்கு காரணம் வளிமண்டலத்துல அதிகரிச்சு வரும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்கள். இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல பல ஆண்டுகள் தங்கி சூரிய வெப்பத்தை பூமிக்குள்ள சிக்க வைக்குது. அதோட விளைவாக வெப்ப அலைகள், காட்டுத்தீ, பெருவெள்ளம், கடுமையான புயல்கள், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் முன்னவிட இப்போ அடிக்கடி நிகழுது. அண்டார்டிகா போன்ற பனிப்பகுதிகளில் கூட வெப்பநிலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. விஞ்ஞானிகள் மேலும் ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, பூமி சில முக்கியமான திருப்பு முனைகளை ஏற்கனவே நெருங்கி வருகிறது அப்படிங்கிறது தான். ஆர்டிக் பகுதியில நிரந்தர பனிமன் உருகுவது, கிரீன்லாந்து பனிப்பாறைகள் வேகமாக கரையிறது, அமேசான் காடுகள் அழிவது, உயிரினங்கள் வேகமாக மறைவது போன்றதெல்லாம் தனித்தனியான சம்பவம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இந்த சூழல்ல நம்ம கிட்ட ஒரு கேள்வி எழுது, இயற்கையை நாம் வென்று விட்டோமா இல்ல இயற்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கறது தான். பூமி நமக்கு சொந்தமானது இல்ல, அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கிய சொத்து. அந்த கடனை நாம திருப்பி கொடுக்கும் போது பசுமையோட கொடுப்போமா அல்லது வெப்பத்தையும் வெறுமையும் கொடுப்போமா அப்படிங்கறத நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்கும். பசுங்குடில் வாயுக்களுடைய வெளியேற்றத்தை குறைக்கிறதும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும், பல்லுயிர் பெருக்க காக்கிறதும் இனி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலருடைய பொறுப்பு மட்டுமில்ல, இந்த பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு. இயற்கை நமக்கு விட்டுட்டு போன செல்வத்தை

12:07 இணைந்து இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பகல் 12:10 வரும் மங்கையர் உலகத்தில் முதல் சம்பளம், இதை பற்றி பேசலாம். 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் செயல்பாடுகள். தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கத்திட்ட இயக்குநர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 3 மணிக்கு வரும் இசைத்தூரல். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள். இதமாய் வரும் பொன்மாலை. 5 மணிக்கு 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து நிகழ்ச்சி வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்கள். 7:25 திருச்சி சாரதாசின் உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் பூனைக்காளி விதை பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 9:15 இசைக்கும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கை உலகம் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத மைல்கல் உண்டுங்க. அது என்ன தெரியுமா? முதல் சம்பளம். நம்ம சொந்த கால நிற்பதை உறுதி செய்து நம்ம வாங்கிய முதல் ஊதியம், அதை வாங்கிய அந்த தருணம், அந்த பெருமிதம், அதை யார் யாருக்கெல்லாம் செலவு பண்ணும், அம்மாவுக்கு புடவை வாங்கினோமா, அப்பாவுக்கு சட்டை வாங்கினோமா, இல்ல கோயில் உண்டியல்ல போட்டோமா, இப்படி எல்லாத்த பத்தியும் பேசலாம். என்னோட நேரலையில பங்கு பெற சொல்லி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1. இது புது நேயர்களுக்காகவும் 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. நேரலையில என்னோட பங்கு பெறுவதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா?

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் நிகழ்ச்சி தாங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல் சம்பளத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்மோட இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காதலி இக்பால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: இங்க எங்க எல்லாம் நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட முதல் சம்பளம்?
1: அதம்மா, நான் 74 வந்து எஸ்எல்சி முடிச்சகையோடமா எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு செஞ்சாங்க எங்க அப்பா.
0: எனக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு எம்ப்ளாய்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாபே வந்துச்சு.
1: அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா எங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் கொண்டு போய் கூட்டு போய் எப்பவுமே வாவான்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல ரெனியூவல் பண்றதெல்லாம் அவர் தான்.
0: இதுக்கு மொத்த காரணமும் அப்பான்னு சொல்றீங்க. ஏன்னா அவர் தான் வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணதுனாலதான் அந்த முதல் சம்பளம் கிடைச்சது அப்படிங்கிறீங்க.
1: அவர் தான் எல்லாம் முயற்சி எடுத்ததெல்லாம் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறது கொண்டது எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு தான் இந்த அவர் இல்ல, இப்ப அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணுமா.
0: சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. உங்களை அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றிமா, நன்றி.
0: அவங்க அப்பா தான் முதல் சம்பளத்துக்கே காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா போனாங்க. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம். இனிப்பு சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம் நிகழ்ச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: பன்னெண்டு மணி 26 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட தாங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில முதல் சம்பளம் பத்திய அனுபவத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் இணைப்புல ஒரு நேயர் வராங்க. யாரு? வணக்கம்.
4: வணக்கம். எங்கள் இதயவினை நேர்களாகி நாங்களே உன் சேனை தகவல் பானை இசை தனி நாங்கள் வணங்குகிறோம். உனக்கு உண்டோ ஏதும் இணை அன்னை என்னும் கருத்தால் எங்களை நீ அணை பண்பலை உள்ளத்தை அரசி திருவையாறு காத்தனோரு.
3: சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
4: எனக்கு வந்துமா, நான் வந்து படிக்கிற காலத்துல பார்ட் டைமா வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன் இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புக் ஸ்டோர் சேல்ஸ் பண்ணா இருந்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்டா வேலை பார்த்தேன்.

0: படிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளமா இப்ப வந்து ஸ்டீவிங் ஒர்க் பார்க்க டைலரிங் ஒர்க் பார்க்கறேன். ரொம்ப வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ட்ரெஸ் அடிச்சுட்டு அவங்களோட வருமானத்துல இருந்து நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி கொடுப்பாங்க பாத்தீங்களா. அதுதான் நம்மளுக்கு வந்து எத்தனை தடவை வாங்கினாலும் அதுதான் முதல் சம்பளம். நாட்டு பரிசு கலை பரிசு அப்படி சம்பாதிச்சத கொண்டுட்டு வந்து நீ நல்லா தச்சிருக்கமா, நீ தச்சு கொடுத்த ஜாக்கெட் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பாத்தீங்களா. அவார்டோட சேர்த்து சம்பளம் வாங்குறது மாதிரி இருக்குமா அந்த ஆனந்தம் அப்படி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். இது பாத்தீங்கன்னாக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒர்க், என்னோட அந்த வச்சுதான் என்னோட லைஃபே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த 14 வருஷமா.
1: இது ஒரு சேவை மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லமா? அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் சம்பளம் அப்படிங்கறது ஒரு அவங்களுக்கே ஒரு அவார்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததான் இனிப்புல ஒரு நேயர் இணையறாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திரௌபதி
1: அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட முதல் சம்பளம்
2: குழந்தை பாடம் தாளாட்டு போடுங்க.
1: அம்மா நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இது மங்கையர் உலகம் நிகழ்ச்சிமா. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில வந்துட்டு முதல் சம்பள அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களோட சம்பள அனுபவம் ஏதாவது இருக்குங்களா?
2: ஒன்னும் இல்லைங்க மேடம்.
1: ஒன்னும் இல்லைங்களாமா? சரிங்கம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா. இதே மாதிரி தாங்க நாம பேசிட்டு இருக்கிறோம். முதல் சம்பளம் அதை பத்தின அனுபவங்களை தான் அடுத்தடுத்து தொடர்ச்சியா பேர் என்ன நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. இந்த சம்பளம் வாங்கினதுக்கு எல்லாமே எங்க அப்பா தான் காரணம், எனக்கு அது ஒரு அவார்ட் மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆகின் மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

12:34 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில ரொம்பவே புது அனுபவமாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நம்ம பேசின விஷயம் முதல் சம்பளம் அப்படின்னு சொன்னி. நம்ம முதல் சம்பளம் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதோ, அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுக்கறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம பண்ணிருப்போம். ஆனா இன்னைக்கு பேசினவங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் சம்பளமே எங்க அப்பானாலதான் வந்தது, அதுக்கே நான் ஒரு பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததா ஒருத்தர் கூட சொன்னாங்க, எனக்கு இது ஒரு பெரிய அவார்ட் மாதிரிங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே மனசுக்கு நெகிழ்ச்சியா இருந்ததுங்க. நம்மளோட தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த மங்கை உலகம் நிகழ்ச்சி தாங்க. அடுத்ததா ஒரு பாடல் நிறைவு பாடலாக மங்கை உலகம் நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டு நெஞ்சிருங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.

0: இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசியக்கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றம் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை கர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.

0: யானை வந்து இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனலாக டிபெண்ட் பண்ணுற அனிமல்னும் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்றா வச்சிருக்கோம், அழிந்து வரும் விலங்குகளாக வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன் ஸ்பீஸ் சொல்லுவாங்க, ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் யானைகளுடைய பாதுகாப்பு இன்றைக்கி வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால் தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
1: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி 1 2 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் பகல் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக வேண்டும் என்ற அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தாக்கல் செய்தார். மாநிலங்களுக்கு இடையே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக வேண்டும், மக்களவை பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் ஆகியவற்றில் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பூர் மடத்துக்குளம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று நடைபெற்ற ஏலத்தில் 18.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேங்காய், தேங்காய் பருப்பு, தேங்காய் தொட்டி உள்ளிட்ட விளைபொருட்கள் விற்பனையாயின. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8689 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.78 அடியாகும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 9000 கனஅடியாக உள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் டேவிட் இணை பொலிவியா இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி மூன்று நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கவிருப்பது காவிய கானங்கள் காற்றலைகளில் கவி பாடும் மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அணைக்கரை பாலு, செல்வி பாலு, பிரியா விஜய், பிருந்தா, லஷ்வந்த் இவர்களின் விருப்பமாக வருகிறது பாடல் வானம் பாடி என்கிற திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: வெற்றி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போட்டிஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போட்டிஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 1:11, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்கிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை விரும்பி காத்திருக்கும் நேயர்கள் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, பிரீதா, பிரதீப், மலைக்குடிப்பட்டி சண்முகம், திருச்சி ஆல்பர்ட், பாத்திமா, மதுரை கைத்தறி நகர் குமரன், குமரன் வைரவீதி குழந்தைவேல், வாரியங்காவல் கதிரவன்.

1:15 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். நேர்களே, மதுர கீதம்ல ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் உங்களோட விருப்ப பாடலாக கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த உங்களோட விருப்ப பாடல்களில் சில நேரங்களில் அந்த சோக பாடல்கள் வந்துடுது. அந்த சோக பாடல்களை தவிர்த்து ஆனந்தமான பாடல்கள், காதல் பாடல்களை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இனிமே நல்ல சந்தோஷமான பாடல்கள் அப்படி இல்லைனா காதல் பாடல்கள் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா. நெய்தலூர் காலனியிலிருந்து கேட்டிருக்காங்க பி காந்தி, சுரேஷ்குமார், ஜெயப்ரியா, ரிஷ்வந்த், மோனிகா, சுமதி, ஜெயக்குமார், ராஜேஸ்வரி, அப்புறம் கலிங்கமுத்து. இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில்.

0: மகிழ்ச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஒரு மணி 20 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி பணக்கார பிள்ளை என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் தாந்தோன்றி மலை, செல்வராஜ், பெரியநாயகி, கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சாய்ரமணி, சூர்யா இவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது. கேட்டிணைந்திருப்போம்.

தங்கள் பாதை எங்கும் மலர்கள் பூவி பாய் விரித்தர. பவழமேனி தேரில் ஏறி பவனி வந்தராம். தங்கள் பாதை

ஒரு மணி 24 நிமிடம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் மதுரை கீதம். நேயர்களே, திருச்சிராப்பள்ளி இரு அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை அனுப்புவோம் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாக அனுப்புறதுக்கு airtrichy@gmail.com airtrichy@gmail.com. அண்ட் கடிதங்கள் மூலமாக அனுப்பணும் அப்படின்னா இயக்குனர் ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற அந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி இவங்க எல்லாரும் என்ன பாடலை கேட்டிருக்காங்க, பாவ மன்னிப்பு என்கிற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்போம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: 1:32, திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி மேல்நாட்டு மருமகள் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா, அருண், குருபிரியா, நல்லசாமி, வீரமுத்து, ஜெயசுதன், பெரியக்காள், கண்ணன், சிவகாமி ஆகியோர். பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு நினைத்திருப்போம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை, பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
6: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி யார் நீ என்கிற திரைப்படத்தின் பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் குமரன் நகர், லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன் ஆகியோர் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 விழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை விழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பூனைக்காலி விதை. பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வருகிறது. பழனி என்கிற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ராமேஸ்வரம், ஷியாத், மேக்னா ஆகியோர்.

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் 1 மணிக்கு. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் 2 அலைவரிசைகளிலும் நேயர்களினை கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் மூன்றில் ஒரு பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில

உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் ஜான்சன் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.
முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளம்

0: ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதையடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: match of the Sinkfield Cup in St. Louis, United States. It is his first victory in the tournament, which is the penultimate event of the Grand Chess Tour. Throughout the game, Pragananda kept pressing and eventually turned the drawn position into a winning one. Benchmark domestic equity indices were trading on a negative note in the afternoon session today. The Sensex lost 539 points to 77,615, while the Nifty shed 173 points to 24,299 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah says government ready to discuss all the issues, urges opposition to allow parliament to function. Prime Minister Narendra Modi urges youth to read autobiographies, warns against shortcut culture of reels and social media. Har Ghar Tiranga campaign gains momentum. Himachal Pradesh government imposes orphan and widow cess on petrol and diesel to fund welfare schemes. 6 persons killed, 4 injured after landslide hit Mumbai's Ghatkopar area due to heavy rain. And in chess, Indian Grandmaster Pragananda defeats Uzbekistan's Javokir Sindorov in second round match of Sinkfield Cup in United States. And with that, we end the midday news.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள்.
3: நாம தினமும் 3 வேளையாவது குறைஞ்சது சாப்பிடுறோம். எதுக்கு? உடல் நலமா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். உடல் ஆரோக்கியத்துல முதன்மையா இருக்கிறது காய்கறிகள், பழங்கள், கீரைகள். எந்த ஒரு உணவு பொருளும் நஞ்சில்லாம உற்பத்தி செய்யப்பட்டதுதான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, மண்வளத்திற்கும் நல்லது. நாம உற்பத்தி செய்யக்கூடிய உணவானது நஞ்சில்லாம இருந்தா நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு இயற்கை முறையில காய்கறி சாகுபடி செஞ்சுட்டு வர அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவங்க தன்னுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இதோ
4: சோழமாதேவியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்னென்ன மாதிரியான பயிர்கள் போடுறதுங்க? அங்கே
5: அதிகமாக நெல் பயிர், அதுக்கு அடுத்தபடியாக கடலை, அடுத்தபடியாக தோட்டக்கலை பயிர். தண்ணி வசதி வந்து டெல்டா தண்ணியும் எங்களுக்கு வருது சார், போர்வெல்லாம் இருக்குது, ரெண்டையுமே பயன்படுத்துகிறோம்.
4: சரி, இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம ஆற்றுல தண்ணி எதிர்பார்க்கறது,
5: தண்ணி ரொம்ப குறைவு.
4: அப்போ நீங்கள் எப்படி இந்த வருஷம் பயிர்லாம் என்ன?
5: இந்த வருஷம் நிறையா பயிர் வந்து தண்ணி பாய்ச்சாமல் பயிர் கருகிச்சு சார். ஆனால் என் பயிர் கருகலை, போர்வெல்ல வச்சு நான் தண்ணி பாய்ச்சிட்டேன். நான் வந்து 2 ஏக்கர் தான் நட்டேன், அந்த 2 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சினதுனால.
4: எந்த மாதம் நட்டீங்க நீங்கள்?
5: பிப்ரவரி மார்ச்ல நட்டோம் சார். நட்டு இப்போ அறுவடைக்கு வந்துருக்கு சார், இன்னும் 1 வாரத்தில் அறுத்துருவோம்.
4: இது இல்லாமல் வேற என்ன காய்கறி பயிர் இந்த மாதிரிலாம் சரிங்க?
5: கத்திரி, வெண்டை, பாகல், புடலை, துறை, கீரை, இந்த மாதிரி தோட்டம் இருப்பாங்க.
4: பந்தல் காய்கறியும் போடுவீங்க சாதாரணமாக?
5: எல்லாம் ஆர்கானிக்ல தான் பண்ணுறேன்.
4: ஏன் ஆர்கானிக்ல தான் செய்யணுன்றது?
5: எங்கள் ஊரில் வந்து சார் கிரீடு வேளாண் அறிவியல் மையம்னு ஒன்று இருக்கு சார். அவங்க வந்து மண்ணை வந்து மலடாக்க கூடாது, நான் ஆர்கானிக் உரத்தை போடுறதுனால மண் வந்து மலடாயிடும்.
4: ரசாயன உரம் அதிகமாக போட்டோம்னா அது மாதிரி
5: ஆயிடும். அதில் உள்ள உயிர்
4: பண்ணி நெல்லுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
5: ஆர்கானிக் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்.
4: முழுசாவே எல்லாமே?
5: ஆமாம் சார், பசுந்தாள் பயிர் போட்டு நான் வந்து 40 நாளில் மடக்கி ஓட்டிடுவோம் சார்.
4: சரிங்க.
5: தனப்பை, தக்கப்பூண்டு இது மாதிரி பயிர்களை வந்து விரைச்சி நாங்கள் வந்து ஓட்டிடுவோம். அதேமாதிரி பலதானியங்களையும் விரைப்போம் சார். பலதானியத்தை விரைச்சி 35 நாள், 40 நாள் ஓட்டிட்டோம்னா நல்லா சத்து இருக்கும் சார். பசுந்தாள் உரம்
4: அதாவது முதல்ல வந்து ஒரு பயிரை போடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பலதான பயிரை போட்டு இது
5: ஒவ்வொரு முறையும் நான் வந்து தக்கப்பூண்டு அல்லது பலதானிய பயிர் இதை வந்து விரைச்சி அதை 40 நாளில் ஓட்டின பிற்பாடு தான் அடுத்த பயிருக்கே நான் ஆரம்பிக்கிறது சார்.
4: அந்த 40 நாள் இல்லாமல் நீங்கள் வேற எதுவும் செய்யறதே இல்லை?
5: செய்யறது இல்லை சார். அந்த 40 நாள் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்தது.
4: அந்த மாதிரி பலதானிய பயிர் போடுறது இல்லை தக்கப்பூண்டு போடுறதுனால என்ன நன்மை நமக்கு?
5: மண்ணு வளமாகுது சார்.
4: எப்படி சொல்றீங்க?
5: எங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கு சார், அதனால சொல்ற.
4: நல்ல மண்ணு பொலபொலன்னு இருக்குமா?
5: மண்ணு நல்லா பொலபொலன்னு இருக்கு, ஏர் ஓடுறதும் நல்லா இருக்கு, பயிர் நல்லா வளமா இருக்கு சார், கதிரும் நல்லா திரட்சியா இருக்கு, செலவும் கம்மியா இருக்கு, பூச்சி தாக்குதலும் குறைவா இருக்கு. நெல்லுக்கு 2 முறை, 1 முறை மீனமிலம் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் இல்லைன்னா 5 இலை கரைசல் 2 நடை நாங்கள் அடிச்சிருவோம், அவ்வளவுதான். மற்றபடி புண்ணாக்கு கரைசல் 1 நடை விடுறது, கள்ள புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு இதை வந்து ஊற வச்சு அதை மடவாயில் விட்டுருவோம்.
4: தண்ணியில் அப்படியே கலந்து விட்டுருவீங்க?
5: கலந்து விட்டுருவோம். பயிர் நல்லா செழிப்பாக நல்லா இருக்குது சார்.
4: சரிங்க. இப்போ நெல் பயிர் போடுறது காய்

0: பேர் போடுறது எல்லாம் மாத்தி மாத்தி போடுவீங்களா, இல்ல
1: இல்ல
0: அதுவும்
1: இல்ல,
0: தனித்தனி இடமா?
1: இது தனித்தனி இடம் சார், இது தனி இடம், அது தனி இடம். காய்கறி போடுற இடத்துல இன்னும் நெல் பயிர் பண்ணல, ஆனா இந்த ஆண்டு பண்ணலான்ட்டு இருக்கோம்.
0: ஏன் இவ்வளவு நாள் அது மாதிரி பண்ணாம இருக்கீங்க? எதுக்கு தனித்தனியா இந்த இடங்களை வச்சிருக்கீங்க?
1: மேடு பள்ளமா இருந்தது சார், அதை வந்து சரி பண்ணணும், அதை சரி பண்ணி பண்ணும்போது தான் சரியா இருக்குங்கிறதுனால அது பண்ணாம இருந்தது. இப்ப நாங்க அதை வந்து சரி பண்ணிருக்கோம். முன்னெல்லாம் ட்ரிப்ல பண்ணிட்டு இருந்தோம் காய்கறி பயிர்,
0: சரிங்க.
1: அப்போ மேடு பள்ளமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரிப்பு தண்ணி பாய்ஞ்சிரும். நெல்லுக்கு வந்து நம்ம வந்து மட்டமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து இப்போ தான் மட்டம் கட்டியிருக்கோம், நிலத்தை வந்து சமப்படுத்தியிருக்கோம். காய்கறி பயிர் முடிஞ்ச பிற்பாடு ஒரு முறை நடவு நடணுன்ட்டு இருக்கோம், பாரம்பரிய நெல் தான் நடணுன்ட்டு இருக்கோம்.
0: சரிங்க. இப்போ இந்த பந்தல் காய்கறிலாம் போடுறதுக்கு பந்தல்லாம் பர்மனண்டாக போட்டு வச்சிருக்கீங்களா, இல்லை அப்பப்போ போட்டு
1: அப்பப்போ எடுக்கிற மாதிரி பொசிஷனில் தான் சார். இப்போ முழுங்கில தான் போட்டிருக்கோம்,
0: மூங்கில்லையா?
1: மூங்கில்ல போட்டிருக்கோம், இன்னும் கல் பந்தல் போடலை. கல் பந்தல் போட்டால் அடுத்த பயிர் பண்ண முடியாது, அதில் மீண்டும் மீண்டும் காய்கறியாக தான் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால முழுங்கில பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக கலாய் பைப்பில் போடலான்ட்டு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். கலாய் பைப்பில் போட்டோம்னா கொஞ்சம் ஏர் ஓட்டுற அளவுக்கு வச்சு போடலாம் அப்படின்னு இப்போ புதுசாக இப்போ விவசாயிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பக்கத்து ஊரில் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர் ஒருத்தருங்க. கலாய் பைப்பு சார், இரும்பு பைப்பு, அந்த பைப்பில் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாரி கலாய் பைப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கேன் சார்.
0: அதுக்கு எவ்வளோ செலவாகுன்றாங்க?
1: தைநாட்டில் தான் வாங்கிட்டு வராங்க சார், அது வெளி ஸ்டேட்லேருந்து.
0: நீங்கள் கல் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு மானியம்லாம் கூட,
1: மானியம் கவர்மெண்ட்டில் தராங்க சார். அதை விட இது கொஞ்சம் ஏர் ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கு, கொஞ்சம் நீட்டமாக போடலாம் அப்படிங்கிறாங்க, அதனால அந்த மாதிரி போடலாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கு.
0: சரிங்க. இப்போ காய்கறி பயிரும் பண்றீங்க, இந்த மாதிரி நெல் பயிரும் மித்த பயிரும் பண்றீங்க, எதுங்க நல்ல லாபம்?
1: காய்கறி பயிர் லாபம் சார், நெல்லை விட காய்கறி பயிர் லாபம். நம்ம வந்து பட்டம் பார்த்து போடணும் காய்கறி பயிர், அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதனால வந்து காய்கறி பயிர் நெல்லை விட லாபம் அதிகம் தான் சார். பூச்சியை கட்டுப்படுத்தணும், பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு விளக்கு பொறி வைக்கணும், வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கணும், இந்த மாதிரி நம்ம அதிகமாக அதை பயன்படுத்தும் பொழுது பூச்சியை கட்டுப்படுத்தலாம்.
0: சரிங்க. அந்த காய்கறி பயிரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம், இந்த சமயத்தில் தான் நிறைய பேர்.
1: உண்மை உண்மைதான்.
0: இப்போ நீங்கள் என்னென்ன பயிரெலாம் இந்த வாட்டி போடலான் இருக்கீங்க? போடுறதுக்கு முன்னாடி இதோட சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, போட்டால் விலை கிடைக்குமா, இதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்?
1: சந்தை நிலவரம் பார்ப்போம் சார். ஆடி மாதம் ரெடி பண்ணோம்னா நம்ம புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் காய்கறி ரேட்டு ஜாஸ்தியாக தான் சார் இருக்கும்.
0: ஏன், அந்த திருவிழாக்கள் இது மாதிரி வர்ற?
1: இல்லை சார், அப்போ மழை பெய்யறதுனால
0: நிறைய இடத்துல அடிபட்டு
1: அடிபட்டுடும். இது மேட்டுப்பாங்கான இடம் நம்ம இடம்லாம். பள்ளமான பகுதிகளில் வந்து மழை அதிகமாக பெஞ்சதுன்னா பயிர் வந்து குலாப்ஸ் ஆகிடும். நம்ம வந்து மேட்டு பகுதியில் இருக்கிறதுனால காய்கறி பயிர் பண்ணுறது நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும்.
0: சரிங்க. இப்போ நாத்தாங்காலை பொறுத்த வரைக்கும் நீங்களே இதையெல்லாம் போட்டு நாத்தாங்காலை உற்பத்தி பண்ணி போடுவீங்களா, இல்லை மொத்தமாக வாங்கிட்டு போடுறீங்க?
1: இல்லை சார், நர்சரிலையும் வாங்கிவோம், நாங்களும் விதை விடுவோம், ரெண்டுமே செய்வோம்.
0: ஏன் அப்படி இது மாதிரி செய்றீங்க?
1: அந்த ட்ரே அந்த அது மூலப்பொருள்கள்லாம் போய் போய் வாங்கிட்டு வரணும், அதனால இது என்ன நர்சரி போனோம்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நர்சரிலே அதிகமாக வாங்கிறது. ஒவ்வொரு நேரம் நாங்களும் விதையை வாங்கிட்டு வந்து விதையை நாற்று விட்டு நடுறதும் உண்டு சார்.
0: சரி. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிரெலாம் போடலான்ட்டு வச்சுருக்கீங்க?
1: வெண்டை, பச்சை மிளகாய், பாகல், புடலை, கத்திரி, இந்த பயிரெல்லாம் போடுறதுக்கு தயார் பண்ணிடுவோம் சார்.
0: இதில் எதெல்லாம் நீங்கள் விதை விட்ருக்கீங்க, எதெல்லாம் வாங்க போகிறீங்க?
1: விதை இந்த பாகல், பீக்கா, புடலா, இது எல்லாமே விதையாக வாங்கிட்டு வந்து நாங்களே போட்டுருவோம் சார். இந்த கத்திரி வந்து நம்ம வந்து நர்சரியில் வாங்கிக்கிறது, வெண்டை வந்து விதையாக வாங்கிட்டு வந்துடுறது,
0: தக்காளி
1: வந்து நர்சரியில் வாங்கிக்கிறது சார்.
0: தக்காளியும் போடுவீங்க?
1: போடுவோம் சார்.
0: சரி. இப்போது நீங்கள் வந்து செய்கிறது வந்து இயற்கை முறையில் தான் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்றீங்க, ஆனால் நீங்கள் இப்போ நர்சரியிலையோ இல்லை இப்போ இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வர்றது அதிகபட்சம் மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக தான் இருக்கும், நாட்டு ரகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி.
1: ஆமாம் சார்.
0: அது பரவாயில்லையா?
1: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம்ல, பூச்சி மருந்து அடிக்காமல் உரம் போடாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அதை வந்து நான் சென்னைக்கெலாம் அனுப்புகிறேன், பெங்களூர் அனுப்புகிறேன் காய்கறியை. சாப்பிட்டு பார்த்து அதுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்ச பிற்பாடு அவங்களுக்கு உடல் ரீதியாகவே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தராங்க சார். அதன் அடிப்படையில் அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லி அப்படி நம்மளுடைய காய்கறியை வந்து சென்னைக்கு அனுப்புனா இப்போ அடுத்தது பெங்களூர் அனுப்பிட்டுருக்கேன் சார்.
0: இங்கேருந்து நீங்கள் நேரடியாக
1: பெங்களூர் இங்கேருந்து அனுப்புகிறோம் சார்.
0: இல்லை ஏஜென்ட் மூலமாக அனுப்புறீங்களா?
1: இல்லை சார், நேராக அவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குது சார் பெங்களூரில், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் இருக்குது சார்.
0: சரி.
1: பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க அங்கே எடுத்துப்பாங்க.
0: அதாவது மொத்தமாக அனுப்புறீங்க?
1: ஆமாம் சார்.
0: அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க 10 வீடு 20 வீடு அந்த மாதிரி
1: அவங்க ஒருத்தவங்க எடுத்துருப்பாங்க, எடுத்து அவங்க
0: பிரிச்சுக்கிறாங்க.
1: பிரிச்சுப்பாங்க சார்.
0: உங்க ஊருக்காரங்களா இல்லை எப்படி இந்த கிளைண்ட்?
1: ஆமாம் சார், நான் மருதம் ஆர்கானிக் குரூப்னு ஒரு குரூப்பில் இருக்கேன் சார். இந்த மருதம் குரூப்பில் இருக்கிறதுனால அவங்க வந்து நான் ஆர்கானிக் விவசாயம் செய்யறத அதுலேருந்து பார்த்து அதில் மூலயமா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க சார். அப்புறம் திருச்சி கூட இப்போ கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலயமா தெரிஞ்சு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நாங்கள் வந்து அனுப்பிச்சுடுறது, அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற ஒரு சூழல்ல தான் நம்மள்ட்ட மீண்டும் அங்க
0: இது மாதிரி நம்ம இருக்கும்போது ஒரு இடைத்தரகர் இல்லாம நேரடியா நுகர்வோர்கிட்ட வைக்கிறதுனால என்னென்ன நன்மை

0: எப்படி வேலை கிடைக்குதுங்க?
1: விலை வந்து 100 ரூபாய்க்கும் லாபம் சார், எங்களுக்கும் லாபம். சாதாரணமாக ஒரு கத்திரிக்காயை போய் நம்ம வந்து சந்தையில் 30 ரூபான்னு கொடுக்குறோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே 60 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம விவசாயி 30 ரூபான்னு கொடுக்குறோம், 100 ரூபா வந்து 60 ரூபான்னு வாங்குறாங்க.
0: சரி,
1: நம்மள்டேருந்து 40 ரூபா, அவங்க அதை 100 ரூபாய்க்கும் 40 ரூபா போயிடும். டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்க ஏற்றுப்பாங்க. அன்னன்னை மார்க்கெட் லெவலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு மார்ஜினான ரேட் வச்சுருக்கோம். ஆர்கானிக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு ஒரு நார்மல் ரேட் வச்சுருக்கோம்
0: 1 கிலோ.
1: 1 கிலோ அப்போ ஒரே நேரத்தில் ஒரு 100 ரூபா வருது, ஒரு கத்திரிக்காயினுடைய விலை 100 ரூபா வருதுன்னா அதில் வந்து ஒரு 25% நம்மளுக்கு ஏற்றி கொடுப்பாங்க. ரொம்ப பீக்கான டயத்தில்,
0: அதாவது வெளியில் சந்தையிலேயே விலை கூட,
1: விலை கூடுதல்ங்கும் பொழுது அப்போ ஒரு 25 ரூபா கூட தருவாங்க. அப்போ 100 ரூபா விற்கிதுன்னா நம்ம 100 ரூபா விற்க முடியாது, 75 ரூபான்னு அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் அவங்கள்ட்ட பண்ணிட்டுருவோம்.
0: பொதுவாக இந்த மாதிரி நம்ம முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது இப்போ நம்ம சாதாரண செய்கிறத விட அதில் வந்து நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்குங்களா, எப்படி இருக்குங்க?
1: காய்கறியை கம்மின்னு சொல்ல முடியாது சார், நார்மலாக இருக்கும், நடுத்தரமாக இருக்கும். ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆர்கானிக் லெவலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம், அதனுடைய டியூரேஷனே 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இதில் பண்ணும்போது 3 மாதத்துலேருந்து 3.5 மாதம், 1.5 மாதம் நம்ம வந்து அந்த ஈல்டு வந்து அதிகமாகும். இந்த நாட்கள் அதிகமாகும் போது விலை ஏற்றம் இறக்கம் வரும்போது நம்மளுக்கு இது ப்ராஃபிட் கூட கிடைக்கும் சார்.
0: இதில் வந்து நம்மளால் அந்த இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்றீங்களா இயற்கையில் பண்ணும்போது? இல்லை
1: நான் ஆர்கானிக்கில் பண்ணும்போது ஒரு 30 ஒடி ஒடிக்கலாம்னா சார், இதில் வந்து 50 ஒடி ஒடிக்கலாம், 50-55 ஒடியோடு ஒடிக்கலாம். அப்போ அந்த 10 நாளில் நம்மளுக்கு ஒரு விலை ஏற்றம் ஏறும்பொழுது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு நல்லாயிருக்கும்.
0: அதாவது நமக்கு உற்பத்தி கம்மியாக இருந்தால் கூட நாட்கள் அதிகமாக இருக்கும்,
1: அதிகமாகும் போது நம்மளுக்கு அந்த 50 நாளில் நம்மளுக்கு ஒரு ரேட்டு நிச்சயமாக ஏற்றம் இறக்கம் கிடைக்கும்.
0: சரிங்க, இப்போ நம்ம இயற்கை முறையில் செய்கிறது அப்படின்னா இப்போ நிறைய விவசாயிங்க காய்கறி சாப்பிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறதுல அதிகமாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் இந்த உரங்களும் போடுறது வந்து காய்கறி பயிரில் தான் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முழுக்க முழுக்க இயற்கையில் தான் உற்பத்தி பண்ணணும், இதை வந்து சரியான முறையில் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விவசாயி இப்போ முடிவெடுத்தார்னா அவர் என்னென்ன விஷயங்களை அவரோட தோட்டத்தில் செய்யணுங்க?
1: ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பலதானியத்தை விதைத்து 40-45 நாளில் ஓட்டிட்டு பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல் இந்த மாதிரியான இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும். மீன் அமிலம், புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்லா ஈல்டு வரும்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, என்னென்னலாம் விடுவீங்க? முதல்ல வந்து நிலத்தில் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடியே
1: பலதானியம் பயிர்
0: விட்டு அது சாப்பிடி பண்ணி மடக்கி விடுவது தான் நாத்தாங்கல்லே விடுறீங்க. நாத்தாங்கல் விட்டதுக்கப்புறம் பயிர் வளரும் போது களைக்கு என்ன பண்ணுவீங்க, உரத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
1: களைக்கு வந்து நான் கைக்களை எடுத்துருவோம் சார். கைக்களை எடுத்த பிற்பாடு உரத்துக்கு பதிலாக புண்ணாக்கு கரைசல் விடுவோம், அடுத்தது பஞ்சகவ்யா விடுவோம், அடுத்தது மீன் அமிலம் விடுவோம், அப்புறம் ஐந்தலை கரைசல் வந்து மேலே தெளிப்போம், வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்போம். இதை பண்ணோம்னாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் சார்.
0: இது மட்டுமே போதுமா நமக்கு?
1: ஜீவாமிரதமும் விடுவோம் சார், இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இதுவே வந்து சரியா இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா இருக்கு சார், பண்ணி பார்க்கணும். விவசாயிங்க இந்த மாதிரி நான் சொல்ற இந்த செயல்கள் எல்லாம் செய்யணும்.
0: இப்போ பூச்சி கீச்சு ஏதாவது நம்ம தோட்டத்தில் தென்படுதுன்னா அப்போ அந்த சமயத்தில் என்னென்ன செய்யலாம்?
1: ஐந்தலை கரைசல் அடிக்கலாம் சார், வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கலாம், திருச்சி கரைசல் அடிக்கலாம், திருச்சி கரைசல், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்
0: ரேஷியோவில் கலந்து அடிக்கணும். ஒன்றுத்தையும் எப்படி அடிச்சு எவ்வளோ போட்டு எவ்வளோ அடிப்பீங்க
1: வந்து சார்? இப்போ
0: 10 சென்ட்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
1: ஆமாம் சார்,
0: 10 சென்ட்
1: அதாவது டேங்கில், அதாவது வந்து சார் 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ பச்சை மிளகாய், 1/2 கிலோ இஞ்சி மிக்சியில் விட்டு நல்லா அடித்து தண்ணியில் நம்ம நல்லா ஊற வச்சு அதை வந்து அப்படியே அடிக்க வேண்டியதான். கோமியத்தில் வேணாலும் ஊற வச்சு அடிக்கலாம். எப்படி அடித்தாலும் நம்ம வந்து ஒரு 100 ml ஒரு டேங்கு வீதம் அடித்தோம்னா பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் சார்.
0: சரிங்க, இப்போ உங்களோட அனுபவத்தெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கீங்க இருக்கிற விவசாயியாக? இப்படி தான் இந்த காய்கறி பயிரெல்லாம் செய்யணும், இப்படி தான் நம்ம செய்கிற விவசாயம் இருக்கணும், பொருளை வந்து ஒரு ரசாயனம் இல்லாத, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்காத, ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவாக நம்ம தயாரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இதை கேட்குற விவசாயிகளுக்கும் தோணலாம், சரி ஒரு வகையில் வந்து நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி போடுறது உரத்துக்கு போடுறது செலவு தான், நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து தான் வாங்கி ஒரு வாட்டியும் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் காய்கறி பயிர்னா அதுதான் அதிகமாக செலவு. இப்போ அந்த செலவையும் ஓரளவு குறைக்கலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளையும் உற்பத்தி பண்ணலாம். சரியா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, இல்லை அவங்களே குரூப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி சந்தை இருக்குது. அந்த சந்தையில் வந்து நம்மளாம் நேராக இந்த புரோக்கரும் இல்லாமல் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணால் கூட கொடுத்தோம்னா ஒரு நிறைவான லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. அப்படின்னு அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு?
1: 88-70-10-15-47 சார்.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்.
1: 88-70-10-15-47.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.
2: தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னா. தன்னோட இயற்கை முறை காய்கறி சாகுபடிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கிறது பலதானிய விதைப்பு, பசந்தாளுற பயிர்களை விதைப்பு செய்யறதும் தான் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நானே
1: விவசாயிகளே, எந்த ஒரு பயிர் சாகுபடியும் செய்யறதுக்கு முன்னாடி பலதானிய விதைப்ப செஞ்சுட்டு அப்புறம் செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களோட பயிர் மகசூல் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கும். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இப்ப நாம இணைஞ்சிருக்கிறது எல்லோருக்கும் பிடித்தமான திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். கிராம சமுதாய நிகழ்ச்சி கேட்க எல்லோருமே காத்துட்டு இருப்பீங்க. மகளிர் திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க எஸ் சுரேஷ் அவங்கள சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதோ முக்கியமான நாளா சொல்லியே ஆகணும்னு இருக்காங்க பிரசி, என்னன்னு தான் கேப்போமே.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிராம சமுதாயம் நிகழ்ச்சியை கேட்க தயாரா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டா, ஆமா இன்னைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி, இதுல என்ன அப்படிம்பீங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். ஐநா சபை இத சர்வதேச இளையோர் நாளா அறிவிச்சு நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற இளையோருடைய திறன், சாதனைகள், சமூகத்துக்கான அவங்களுடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த நாளை நாம கொண்டாடுறோம். இத ஒரு கொண்டாட்டத்துக்கான நாளா மட்டும் பார்க்க முடியாது. இளைய சமுதாயம் எதிர்கொள்ற சவால்கள், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அழைப்பு விடுக்கிற நாளா தான் இது அமையுது. இந்த நாள் இளையோருடைய பிரச்சனைகளை உலக அளவுல முன்னிலைப்படுத்துறதுக்கு உதவுது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கருப்பொருள்ல இந்த இளையோர் நாள் கொண்டாடப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் வெவ்வேறு சூழல்கள், பொதுவான எதிர்பார்ப்புகள் அப்படின்ற இந்த கருப்பொருளோட இந்த தினத்தை கொண்டாட நாம அழைக்கப்பட்டிருக்கோம். இளையோரோட வாழ்க்கை வெவ்வேறு நாடுகள்ல உள்ளூர் சூழ்நிலைகளால வடிவமைக்கப்பட்டிருந்தா கூட அவங்களோட எதிர்பார்ப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில ஒரே மாதிரியா இருக்கிறது இது எடுத்துக்காட்டுது. அதாவது அவங்க லட்சியம் ஒன்னா தானே இருக்கு. இளையோருக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க அப்படின்னு கேட்டா, ஏராளமான வாய்ப்புகள், அர்த்தமுள்ள பங்கேற்பு, கண்ணியமான வேலை, தரமான கல்வி, நிலையான எதிர்காலம்னு இதெல்லாம் தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட இளையோருக்கு இன்னும் அதிகம் கவனம் தேவை அப்படின்னு ஐநா சபை கருதுது அப்படின்னா, குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்புறம் வளரும் நாடுகள்ல இருக்கக்கூடிய இளையோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னா, வறுமை, காலநிலை மாற்றம், புவியியல் தனிமை, குறைந்த பொருளாதார வாய்ப்புகள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள்ல அணுகிறதுல சிரமம், இப்படி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய பல சவால்களை எதிர்கொள்றாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நம்மளை சுத்தி இருக்கே அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு சும்மா இருக்கல. அவங்க மன உறுதியோட அவங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை ஆன்லைன் பிரச்சாரம் மூலமா கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கு. இதுல எல்லாருமே பங்களிக்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற இளையோர் நம்பிக்கை கொடுக்கற மாதிரி, ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரியான செய்திகளை பகிர அழைக்கப்படுறாங்க. இந்த ஆன்லைன் பிரச்சார நிகழ்ச்சியில பங்கேற்கிறது மூலமா பல இளைஞர்களுக்கு மற்றவங்களுடைய வெற்றி கதைகள் ஊக்கமா அமையும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த பிரச்சாரம் முன்னெடுப்பு. சும்மா கேட்டுட்டு போயிட்டா எப்படி? இதெல்லாம் பத்தி இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கலாம். UN.org அப்படின்ற வலைதள பக்கத்தை பார்வையிடுங்க. இன்னும் நிறைய தகவல்கள் இந்த சர்வதேச இளையோர் நாள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் என்ன முன்னெடுப்போ அதுல நம்ம எப்படி பங்காற்றலாம்னு பாக்கலாம். இந்த தளத்துல நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ஆரம்பிச்சு கவிதை எழுதுறது வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற இளையோர் எப்படி செயல்படுறாங்க, நிலையான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியும். அவங்களுடைய குரல், அவங்களுடைய சக்தி, இன்னும் பல கதைகளை பார்க்கும்போது நமக்கு உத்வேகம் அளிக்கும். அதுக்காக தான்

0: ஐக்கிய நாடுகள் சபையோட புள்ளி விவரப்படி உலகத்துல இன்னைக்கு 15 to 24 வயசு வரைக்கும் இருக்கவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 130 கோடி. இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இளையோர் மக்கள் தொகை. 2050 வருஷத்துக்குள்ள உலகத்துல இளையோர் 69% பேர் குறைஞ்ச இல்லைன்னா குறைஞ்ச நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்ல வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. போன வருஷம் இது 59% இருந்தது. மேம்போக்கா பார்த்தா ஏழை நாடுகள்ல வாழ்ற இளையோரோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஏன்னா 2025 to 2050 வரைக்கும் அதிக அப்புறம் உயர் நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்ல இருக்கிற இளையோரோட எண்ணிக்கை சுமார் 24% குறையும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஐயோ, அப்ப என்ன இது ஒன்னும் சந்தோஷப்படுற மாதிரியான செய்தியா முழுக்க இது அமையலையே அப்படின்னு யோசிச்சா, இளையோரோட வளர்ச்சிக்கு தேவையான அறிவும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது எல்லாமே சாதகமான சூழலாவே அமையும். இந்த சர்வதேச இளையோர் நாள்ல கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில இளையோரோட சக்தி பத்தி எல்லாம் பேசும்போது, நாம இந்த நிகழ்ச்சிக்காக பல முறை கிராமங்கள்ல பயணிக்கும் போது இளையோர் மன்றங்கள் செயல்படுறத பார்த்திருக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல தான் இவங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுறாங்க. அது தனிப்பட்ட முறையில அந்த இளையோருக்கும் சரி அவங்களுடைய கிராம மக்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ள வகையில அமையுது. இதே போல பல கிராமங்கள்ல இளையோர் மன்றங்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவைகளை பற்றி அலசி ஆராய்ஞ்சு அரசு திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா பயனடைகிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க சுய முன்னேற்றம் அடையிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே போல அவங்க முன்னேறின மாதிரியே மற்றவங்களுக்கும் அவங்க கை கொடுப்பாங்க. கிராம மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்த்து அதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற இளையோருக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்மளை சுத்தி செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசினுடைய இளையோர் நலனுக்காக தன்னாட்சி அமைப்பா செயல்பட்டு இருக்க மேரா யுவா பாரத் அமைப்பு வேற இருக்கு. முன்னாடி நேரு யுவா கேந்திரான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இளையோர்னு எடுத்துக்கிட்டா அவங்கள கொண்டாடுறதுக்குன்னே பல நாட்கள். இந்த கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இளையோர் திறன் நாள் அதுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டோம். இதே August 3 to 8 கூட உலக இளையோர் நாளாக கூட கடைபிடிச்சாங்க. நாம தேசிய அளவில் தேசிய இளையோர் நாள் January 12 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளுக்காக கொண்டாடுறோம். இந்த மாதிரி சர்வதேச நாள்லாம் நாம ஏன் கடைபிடிக்கிறோம்? ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு இதுக்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளாக தானே கொண்டாடிட்டு இருக்கோம், கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். அது கவனம் செலுத்தணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்களை நாம வந்து இந்த மாதிரி நாளாக அதை அறிவிச்சு அதுலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சு கடைபிடிக்க ஆரம்பிச்சு நம்ம ஒன்றுனா செய்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே சர்வதேச தினங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை ஒரு சக்தி வாய்ந்த விழிப்புணர்வா ஆதரவு கருவியா ஐநா சபை ஏற்றிருக்கு. கிராம சமுதாயம் நிகழ்ச்சி மூலமா சர்வதேச இளையோர் நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம்.
1: சர்வதேச இளையோர் நாள் பத்தி சொல்லவும் அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டோம். இப்ப பார்த்து கோகில் அம்மா வேற வராங்க.
2: ரசாத்தி ரசாத்தி, எப்பா எவ்வளோ கூப்பிட்டாலும் ஆள் எட்டி பாக்குறது இல்ல.
1: இப்பதான் அக்கடான்னு படுத்தேன், அதுக்குள்ள வந்தாச்சு.
2: என்ன முணுமுணுத்துட்டே வந்துட்டு இருக்க? இங்க எந்திரிச்சு வாங்க மால.
1: இதோ வரேன் வரேன்.
2: வரப்ப ஒரு காப்பி தண்ணியாவது கையில எடுத்துட்டு வா. ஊருக்குள்ள எங்க 4 வேலை கிடைக்கும், 4 சம்பாதிக்கலாம், புள்ள குட்டிய சந்தோஷமா வச்சுக்கலாம்னு அலையா அலையறாங்க. உன் கண்ணு முன்னாடியே மாவரைச்சி விக்கிறாங்க. இந்த சைடு பாரு, அந்த மலரு பொடி வகையா தயாரிச்சு விற்பனை பண்றா. சொல்ல போனா உனக்கு கோபம் வேற வந்துருது. சரி சரி, நான் உன் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லலான்னு தான் வந்தேன். ஏதாவது வேலை செய்யற ஐடியா இருக்கா உனக்கு?
1: என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? சொன்னா கேட்டுக்கிறேன்.
2: சொல்றதெல்லாம்

0: கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை, மிகவும் ஏழை, நலிவிற்றோர், மாற்றுத்திறனாளிகள், வெளிமலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இலக்கு மக்களாக கொண்டு அவர்களுக்கான ஒரு வலுவான துடிப்பான சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில மகளிர் சுயதை குழுகளை உருவாக்கி அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதோடு நிதி உள்ளாக்கத்திலும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கி தொழில் முனைவோர் பயிற்சியும் வழங்கி அவர்கள் வறுமையிலிருந்து மீட்டு அவர்கள் நிலையான வாழ்வாரத்தை பெற வேண்டும், வருமானத்தை பெற வேண்டும், அரசனுடைய அனைத்து சேவைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டு சிறப்பாக நம்முடைய மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் தமிழக அரசுடைய வழிகாட்டுதல்படி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் நகர்ப்புறம் ஊரகப் பகுதியை சேர்த்து மொத்தம் 19,000 மேற்பட்ட குழுக்கள் சிறப்பாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு என்ற அமைப்பு அனைத்து மகளிர் சுய உதவிக் குழுக்களையும் உள்ளடக்கி ஒரு குடையின் கொண்டு வரப்பட்டு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக PLF என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ஃபெடரேஷன் சிறப்பாக இயங்கி வருகிறது. அதையும் தாண்டி வட்டார அளவில் அதாவது பிளாக் லெவல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு ஊராட்சியான குழு கூட்டமைப்பில் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கி நிதி சேவை வழங்குவதோடு அரசினுடைய அனைத்து சேவைகளும் இந்த மக்கள் அமைப்பு மூலமாக சென்றடைவதை உறுதி செய்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கி வருகின்றார்கள். மேடம்,
1: ஒரு சுய உதவி குழு தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் இதுல கையாளப்படுது?
0: பொதுவாக ஒரு சுயதை குழு உறுப்பினராக இருப்பதற்கு 18-60 வரை உள்ள மகளிர் அவர்கள் வந்து தகுதியானவர்கள். அதோடு மட்டுமல்லாது ஒரு சுய உதவி குழு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊராட்சியிலே குறைந்தபட்சம் 12-20 உறுப்பினர்களை உள்ளடக்கியவர்கள் தான் ஒரு குழுவாக உருவாக முடியும். சுய உதவி குழு உருவாக்கி ஒரு 3 கடந்த பின்னர் அவர்களுக்கு அரசிடமிருந்து சுழல் நிதி என்று சொல்லக்கூடிய ரிவால்விங் ஃபண்ட் ஒரு 15,000 அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இது எதற்குன்னு சொன்னீங்கன்னா அவருடைய சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இருக்கின்ற சேமிப்பை உயர்த்தி அவர்கள் வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கும் ஒரு திரள் நிதியாக அது பயன்படுகிறது. 6 கடந்த பின்னர் அவர்களுக்கு வங்கி கடன் இணைப்பு பெறுவதற்கும் அரசு வங்கிகள் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. 1 கலந்த குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூலமாக அவர்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கும் வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் அரசு ஒவ்வொரு குழுவிற்கும் 1.5 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கி வருகின்றது. அதன் மூலமாக மகளிர் கிராமப்புறங்களிலே சிறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் வழிகாட்டுதலாக இந்த நிதி பயன்படுகிறது.
1: பெண்களுக்காக தான் இந்த குழுக்கள் செயல்படுதா இல்ல ஆண்களும் இந்த குழுக்கள்ல வந்து இணையலாமா?
0: பொதுவாக பெண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு நம்முடைய குழுக்கள் எல்லாம் வந்து உருவாக்கி வருகின்றோம் என்பது மட்டுமல்லாது ஆண்களுக்கும் குழுக்கள் இருக்கின்றது. 60 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இந்த குழுவிலே முதியோர் மாற்றுத்திறனாளி குழுவிலும் இணைந்து அவர்களுக்கும் ஒரு குறைந்தபட்சமாக 5 கொண்ட குழுக்களும் நம்முடைய மாவட்டத்தில் இயங்கி வருகிறது.
1: கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு மக்கள் குழுக்கள் இணைந்து அதன் மூலியமா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் தொடங்குறாங்க, உள்கடன் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, இது எப்படிங்க ஐயா?
0: தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வதற்கும் மகளிர் திட்டத்தின் மூலமாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 14 பேரூராட்சிகள், 5 நகராட்சிகள், 1 மாநகராட்சி இயங்கி வருகிறது. இதுல அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு சமுதாய அமைப்பாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த குழுக்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் முனைவர் பயிற்சி நிறுவனத்தின் மூலமாகவும் பயிற்சி வழங்கி வழிகாட்டுதலை வாங்கி வங்கியின் மூலமாக வங்கி கடன் பெறுவதோடு தனிநபர் வாழ்வாதார நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் குழுவாக அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நாங்கள் வழிகாட்டி வருகின்றோம். அந்த வகையில் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளிலும் வந்து தொழில் கூட்டமைப்புகள் குழு நடவடிக்கையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவொரும்பூர் பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஏரியில பண்ணிட்டு இருக்காங்க. துறையூர் மணப்பாறை பகுதியிலும் வந்து ஒரு குழு நடவடிக்கையாக தொடங்கி வருகின்றார்கள். நம்முடைய நகர்ப்புற பகுதியில வந்து இன்னும் நாங்கள் அதற்கு நிறைய குழுக்களை உருவாக்குவதற்கும் குழு நடவடிக்கையை மேற்படுத்துவதற்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
1: இப்போ ஒரு குழுக்கு எத்தனை பேருங்கையா இருக்கணும், அதனுடைய பொறுப்புகள் என்னென்னவா இருக்கு?
0: ஒரு குழு என்பது பாத்தீங்கன்னா 12-20 வரை உள்ள உறுப்பினர்கள் உள்ளடக்கியதான் ஒரு மகளிர் சுயதை குழு. இந்த குழுவினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் அது சமத்துவம், மக்களாட்சியினுடைய மாண்பை எடுத்து காட்டக்கூடிய வகையிலும் சமத்துவத்தை பேணக்கூடிய வகையிலும் இன்றைக்கு குழுக்கள் நம் கிராமப்புறங்களிலே சிறப்பாக செயல்படுவதன் காரணமாக சமூக பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதோடு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றது. பாலின பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இன்றைக்கு மகளிர் குழுவுடைய வட்டார பாலின வளமையங்கள்லாம் செயல்படுகிறது.
1: இன்னைக்கு வங்கிகள் வந்து முதியோர்களுக்கு தனி சலுகை கொடுக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தனி சலுகைகள் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இந்த மகளிர் சிறப்பு குழுக்களுக்கு ஏதாவது சலுகைகள் உண்டா, அரசு மானியங்கள் ஏதாவது உண்டா, இதற்குரிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன?
0: நம்முடைய மாவட்டத்தில் வந்து 60 மேற்பட்டோர் இருந்தாலும் ஒன்று சிறப்பு குழுக்கள் அமைக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள், நலிவுற்றோர், திருநங்கையர் இவர்களுக்கெல்லாம் வந்து 5 இருந்தாலே போதும் ஒரு சிறப்பு குழுக்களாக உருவாக்கலாம். தமிழக அரசிலிருந்து அவர்களுக்கு தனிநபர் கடனாக ₹40,000 குறைந்த வட்டியில் கடன் வழங்குகின்றோம். குழுவாக இருந்தால் ₹1 லட்சம் வந்து அவர்களுக்கு குறைந்த வட்டியில கடன் வழங்கி அவர்கள்

0: தொழில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு வழிகாட்டுதலையும் தமிழக அரசு சிறப்பாக செய்து வருகிறது. உயர் முன்னுரிமை அளித்து பாதுகாத்து வருகின்றது என்பதுதான் இதில் உள்ள சிறப்பம்சம்.
1: இப்ப குழுக்கள் வந்து பெண்களை முன்னேற்றுவதற்காக செயல்படுது அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேறி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதற்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருப்பது இந்த வங்கி கடன் வசதிகள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆட்சேபனையே இல்லை. டிஜிட்டல் முறை கையாள்வது பெண்களுக்கு சாத்தியமா? அவங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட பயிற்சிகள் இருக்கா?
0: இணையவழி பயிற்சி என்பது வந்து நாங்கள் வந்து சில குழுக்களுக்கு நடைமுறையில் வழங்கி வருகின்றோம். பொதுவாக மகளிர் திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த அமைப்புகளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூக வல்லுநர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ் சிஆர்பிஎன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் சிஎஸ்டி கம்யூனிட்டி செல்ஃப் ஹெல்ப் ட்ரைனர் சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுனர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த இணைய பயிற்சி வழங்கி அவர்களுக்கு கைபேசியிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோகோஸ் என்று சொல்லக்கூடிய லோ ஆபரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த லோகோஸ் இணையதள வசதியின் கூடிய அந்த ஒரு செயலி மூலமாக அவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு நடவடிக்கை எல்லாம் அதில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் காரணமாக இன்றைக்கு 404 ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமூக வல்லுநர்கள் வந்து இணைய பயிற்சி பெற்றிருக்க காரணமாக இன்றைக்கு இந்த இணைய வழியாக நம்முடைய தகவல் பரிமாற்றம் அப்புறம் வந்து தரவுகள் சேமித்தல் அப்புறம் வங்கிகளுக்கு செல்கின்ற பொழுதும் அந்த தரவுகளை பெறுதல் இது போன்ற பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு மகளிர் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அனைத்து மகளிரும் அவர்கள் எழுத்தறிவு பெற்றோரோடு மட்டுமல்லாது மின் எழுத்தறிவு பெற்ற டிஜிட்டல் லிட்டரசி பெறுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேடம். 100% அதை அடைவதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம்.
1: இந்த மகளிர் மேம்பாடு பத்தி உங்களுடைய கருத்துக்கள்?
0: மகளிர் மேம்பாடு என்பது தமிழ்நாடு தான் அதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது என்பது காரணம் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் அண்ணல் காந்தியடிகளோடு சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்று அவர்களுடைய இன்னுயிரை நேர்த்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் இன்றைக்கு என்னுடைய மகளிர் திட்டத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக சுட்டிக்காட்டையிலும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்த ஒரு மிக சிறப்பான பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு இந்த மகளிருக்கு பல்வேறு வாழ்வாதார ஒரு தளங்களை உருவாக்கி மகளிர் குழுக்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துவதற்கு மதி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய மதி அனுபவங்காடி விரைவில் அமைத்திருக்கின்றோம். திறக்கப்பட இருக்கின்றது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலே அது அமைந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு மாநிலத்தில் நம்முடைய மகளிர் குழுக்களுடைய பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இணையதளத்தின் மூலமாக மகளிர் குழுவுடைய உற்பத்தி செய்த பொருட்களையும் சந்தைப்படுத்தி அவருடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் அடுத்த தளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சியோடு பயிர் செய்கின்றோம்.
1: இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட தூர பயணமா தான் இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு தளங்களை வந்து நம்ம முயற்சிகளா எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் சந்தைப்படுத்துவதற்கு எப்படி தன்னுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்த முடியும்?
0: நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பல்வேறு தளங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் மிக முன்னோடியாக சொல்ல வேண்டும் சொன்னா கல்லூரி சந்தை. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த கல்லூரிகளிலே வந்து மகளிர் குழுக்கள் எல்லாம் அவர்களை ஒரு 3 அல்லது 4 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த கல்லூரி சந்தையிலே மகளிர் குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்தி சுய உதவி குழுக்கள் பொருட்களுக்கு ஆதரவும் அதன் மூலமாக மக்கள் வந்து கலப்படமில்லாத தூய பொருட்களை கிராமத்தில் இருந்து நேரடியாக உற்பத்தி செய்த பொருட்களை பெறுவதற்கும் நாங்கள் வந்து இந்த சந்தைகள்லாம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களை கவரும் விதவிலும் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் இன்றைக்கு நவீன வடிவமைப்புடன் கூடிய பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு கல்லூரி சந்தைகள் ஒரு சந்தை வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போ முதலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அப்பார்ட்மெண்ட் பசார் என்று சொல்லக்கூடிய பன்னெடுக்கு சந்தேகம் அது ஒன்று இந்த ஆண்டு நடத்தினோம். அதுல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. கிராமப்புறங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற பொருட்களும் சரி, செக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் போன்ற வகைகளும் மற்ற அழகு சாதன பொருட்களும் கூட மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இன்றைக்கு அந்த பன்னெடுக்கு அப்பார்ட்மெண்ட் பசார்ல நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. பெரும் தொழில் நிறுவனம் கார்ப்பரேட் பசார் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை வாய்ப்பு மூலமாக பெல் நிறுவனத்தில் இந்த ஆண்டு கூட நாங்கள் வந்து சந்தைப்படுத்தி நம்முடைய மகளிர் குழுக்களுடைய பொருட்களெல்லாம் அறிமுகப்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கு ஒரு களமாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். மத்திய மண்டல திருச்சியை உள்ளடக்கிய 8 மாவட்டங்களை சேர்ந்த ஒரு மாவட்டங்கள்லாம் இணைந்து இந்த ஆண்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் மீட்டர் சொல்லக்கூடிய வாங்குவோர் விற்பனை சந்திப்பு என்ற அளவில் இன்றைக்கு 8 மாவட்டங்களிலிருந்து அனைத்து குழுக்களும் பங்கு கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவோர் என்று சொல்லக்கூடிய பையர் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த பொருட்களை ஓராண்டுக்கு கொள்முதல் செய்வதற்காக நடவடிக்கையிலும் சிறப்பாக மேற்கொண்டு இந்த தளத்தை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து சென்றிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய அளவிலும் நம்முடைய மகளிர் குழுக்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து டெல்லி, குஜராத் போன்ற இதெல்லாம் சாராஸ் என்று சொல்லக்கூடிய கண்காட்சியிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர அண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட நம்முடைய குழுக்கள் வந்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டார்கள். நம்முடைய

0: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணை சார்ந்த தொழில்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் குழு சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழக அரசுடைய ஆதரவோடு கால்நடை வளர்ப்பு பால் மாடுகள்லாம் வளர்த்து அதன் மூலமாக வந்து ஒரு தொழில் தொகுப்பை உருவாக்கி அதன் மூலமாக மதிப்பு கூட்ட பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கும் ஒரு நம்முடைய தாத்தையங்கார்பேட்டை புள்ளம்பாடி ஒன்றியம் அதுக்கப்புறம் மணப்பாறை லால்குடி ஒன்றியத்திலெல்லாம் வந்து அந்த கறவை மாடுகள்லாம் அந்த குழுக்களுக்கு வழங்கி கோழி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய காலத்திலே வந்து சந்தைப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியான வருமானத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். காடை வளர்ப்பு தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை தொழில் தொகுப்பு ஆடு வளர்ப்பு தொழில் தொகுப்பையும் வந்து உருவாக்கி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இது தவிர மணச்சுள்ளூர் ஒன்றியத்தில் சிறுகுடி ஊராட்சியில மதி மசாலா பொடி உற்பத்தி தொழில் தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை உருவாக்கி அதன் மூலமாக வந்து காலை உணவு திட்டத்தின் மட்டுமல்லாது பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே கலப்படம் இல்லாத தூய எந்த விதமான நிறமிகள் சேர்க்கப்படாத அந்த சாம்பார் பொடி உள்ளூரிலே அந்த மகளிர் குழுவுகளால் உற்பத்தி செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியோடு மிக குறைந்த வழியிலே கடன் வழங்கி அதன் மூலமாக அவருடைய சந்தைப்படுத்துவதற்கும் தரமான பொருட்கள் வந்து அனைத்து பகுதி மக்களுக்கும் நுகர்வோர் கிடைப்பு வகையிலே நேரடியாக விவசாயிகள் வந்து கொள்முதல் செய்து நம்முடைய கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் நீடித்த நிலையான வருமானம் பெறுவதற்கும் மட்டுமல்லாது சுகாதாரமான தூய்மையான
1: பெண்கள் எதையும் சாதிக்க முடியும், எந்த தளத்தில் இருந்தாலும் அவங்களால போராடி வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு மகளிர் திட்ட செயல்பாடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சிறு குறு தொழில் விவசாயிகள் வந்து அங்கங்க உற்பத்தி பண்ற பொருளை தளவாடங்கள் கொண்டு அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்றப்ப அதற்குரிய அங்கீகாரம் ஒன்று கிடைக்க வேணும். அந்த அங்கீகாரத்தை தான் வந்து வாழ்வாதார இயக்கம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதுல மகிழ்ச்சியா இருக்கும். சில நேரங்கள்ல உற்பத்தி பண்ற பொருட்கள் அங்கேயே தேங்கி கிடக்கு, அதற்குடைய விற்பனை வாய்ப்புகள் இல்லை, இதனால வந்து எங்களுக்கு வந்து லோன் மட்டும் போதும், நாங்க வந்து உள்கடனா வாங்கி செலுத்திக்கிறோம், அந்த மாதிரி சில நிர்பந்தங்கள் இருக்கிறப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா?
0: சில பகுதிகளை நம்ம என்ன பண்றோம் மேடம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க இருந்தால் அதை கண்டறிந்து அதற்கு சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அதை வந்து நம்ம தலையிட்டு இந்த உதவி திட்ட அலுவலர் மூலமாக களப்பணியாளர் மூலமாக அதையும் நாங்கள் வந்து தகுந்த ஆலோசனைகள் வழங்கி அதை வந்து உற்பத்தி செய்வதை நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு செல்லக்கூடிய அளவில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இன்னல்களும் இல்லாதவர்களே அவர்களை பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும். அதே போல அவர்கள் வந்து லாபம் பெறுவதோடு நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகின்றோம். அதையும் தாண்டி அவர்களுக்கு எந்த தொழில் அவர்களுக்கு சரியாக வரும் என்ன செய்யலாம் அப்படின்ற வழிகாட்டுவதற்கு புலிவளத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மதி சிறகு தொழில் மையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு விரிவான திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை தயார் செய்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக அதை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதுலதான் மேலதிக தகவல் வேண்டும் இல்ல ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் அந்த மையத்தை நாம தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்ப கல்விக்காக ஏதாவது வாழ்வாதார இயக்கங்கள் நடைபெறுதுங்களா?
0: ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் தொடக்கத்திலும் பாத்தீங்கன்னா உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல கிராமப்புறங்களிலே வந்து இடைநிட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் தேர்வு எழுத வைக்கின்றோம். கல்லூரி செல்வதற்கு வழிகாட்டுதலாத மாணவர்களை கண்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வழிகாட்டுதல்படி ஒரு முகாம் நடத்தி அவர்களை நாங்கள் கடந்த ஆண்டு 42 மாணவர்களை உயர்கல்விக்கு வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக நாங்கள் வந்து கல்லூரியில் சேர்த்திருக்கின்றோம். அவர்களை தொடர்ச்சியாக வழிகாட்டுவதன் மட்டுமல்லாது அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் வங்கிக் கடனும் இது மூலமாக கல்வி கடனும் பெறுவதற்கும் நாங்கள் வந்து முன்னோடி வங்கியுடன் இணைந்து அதில் செயல்படுகின்றோம்.
1: எல்லா தளங்களிலும் இந்த வாழ்வாதார இயக்கங்கள் தங்களுடைய புத்திரையை பதித்துக் கொண்டு வருகிறது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமப்புறங்களில் குழு அமைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள், இதற்கு வந்து என்னென்ன வழிவகைகள் நம்ம செய்யணும்?
0: பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு மகளிர் சுயக்குழு சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுவதற்கு 5 வழிமுறைகள் இருக்குது. அதற்கு பெயர் பஞ்ச சூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்ச சூத்திரம் என்பது முறையான கூட்டம் நடக்க வேண்டும், முறையான வருகை இருக்க வேண்டும், முறையான உள்கடன் இருக்க வேண்டும், முறையான சேமிப்பு இருக்க வேண்டும், முறையான வங்கி புத்தகங்களை பராமரிக்க வேண்டும். இதை சரியாக அவர்கள் செய்தாலே அந்த குழு வந்து சிறப்பாக செயல்படும். இதுதான் பஞ்சசூத்திரம் என்பது. எங்கெல்லாம் இந்த பஞ்சசூத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கணக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த குழு வெற்றிகரமான குழுவாக செயல்படுவதோடு அதை தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் அந்த கிராமத்தையும் உயர்த்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஒரு அமைப்பாக இன்றைக்கு செயல்படுகிறது என்பதுதான். நம்முடைய மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா மணிமேகலை விருதுக்காக சிறப்பான செயல்பாடுகளுக்காக சமூகம் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மக்கள் அமைப்புகள் சொல்லக்கூடிய மக்கள் சார்ந்த அமைப்புகள் மகளிர் சுயதை குழுவாக இருக்கலாம், கிராம வறுமை ஒழிப்பு சங்கமாக இருக்கலாம், ஊராட்சி அளவிலான குழு கூட்டம் இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகள் எல்லாம் நம்முடைய தமிழக அரசு வழங்கி சிறப்பிக்கிறது. இந்த விருதானது அந்த குழுக்களுடைய சிறப்பை எடுத்துக்காட்டுவதோடு அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் என்பதுதான் இதில் உண்மை. ஒரு குழு சிறப்பாக நடக்கணும்னா மக்கள் பங்கேற்பு தானாக முன்வந்து அந்த கூட்டத்தை நடத்துவது, சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது, வங்கிக் கடன் அனைவரும் பெற வகை செய்வது, முறையாக கடன் திருப்பத்தை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இன்னைக்கு சுகாதாரம், ஊட்டச்சத்து விழிப்புணர்வு, பாலினம் சார்ந்த விழிப்புணர்வு எல்லாம் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நேரத்தில் ஒரு மகளிர் குழுக்கள் செய்துகின்ற

0: இன்னொரு சாதனையை நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களும் பாலின வள மையம், அதாவது ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, மக்கள் சார்ந்த அமைப்பு தான். இதில் அரசு அலுவலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள், பிடிஓ இருக்காங்க, அப்புறம் இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அரசு ஆதாரம் பெற்ற மருத்துவர், ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்துடைய அந்த பகுதி அலுவலர் எல்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாலின வளமையத்தை வழிநடத்தக்கூடிய கமிட்டியில உறுப்பினராக இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப் பொருள் விழிப்புணர்வு, குழந்தை திருமணம், இளவயது கர்ப்பம் போன்ற சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இன்று இருந்து இன்றைக்கு இந்த குற்றங்களை தடுக்கக்கூடியதாகவும் கண்காணிக்கக்கூடியதாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு சிறப்பாக மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றார்கள்.
1: தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் கல்வி மட்டுமல்ல, சிறு தொழில் மட்டுமல்ல, குறு தொழில் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் சமூகத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை தரணும் அப்படின்றதுல இந்த இயக்கம் ரொம்ப அழகா செயல்பட்டு இருக்குன்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்கு ஓரளவு வாழ்வாதார வசதிகள் மேம்பட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கு. இப்ப நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு என்பது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா வந்து குழுக்கள் எப்படி வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும், இல்ல குழு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் தேவை, யார் அணுகணும், உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களும் இந்த குழுக்கள்ல இணையலாமா, இந்த வேலை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த குழுல சேர முடியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பரிந்துரை செய்யப்படுமா, இப்படி பல கேள்விகள் பெண்கள்கிட்ட இருக்கு.
0: பொதுவாக நகர்ப்புற பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைக்கும் வந்து மிக பரபரப்பாக இயங்கக்கூடிய இன்றைய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 5000 மேற்பட்ட குழுக்கள் இயங்கி வருகிறது. இந்த குழுக்களுக்கும் 12 முதல் 20 வரைக்குள்ள உறுப்பினர்கள் தான், 60 வயது வரை இருக்க வேண்டும் என்பது விதி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்களுடைய முதன்மையான பணியை சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த கூட்டமும் கிராமப்புறத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கூட்ட நடைமுறை அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்கியில் கடன் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு அரசிடம் இந்த சேவைகள் எல்லாம் உதாரணமாக நிதி சேவையாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா குழு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தை கட்டாயமாக்கி தமிழக அரசு வந்து அறிவுறுத்தியதுனால எல்லா மகளிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக காப்பீடு அல்லது காப்பீடை வந்து புதுப்பித்தல் அந்த பணியை வந்து அதையும் அந்த நிதி சேவை கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகுக்கின்றோம். PMJJBY, PMSBY என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் மூலமாக இந்த குழுக்களுக்கும் தொழில் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவருக்கும் நாங்கள் வந்து தொழில் முனைவர் பயிற்சி வழிகாட்டுதல் வழங்கி வங்கி கடன் பெறுவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் PMF என்று சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோஃபுட் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழும் அவர்களுக்கு மானியம் கிடைப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவருடைய உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்குவதற்கும் நாங்கள் வழிகாட்டுகின்றோம். அதோடு இப்போ நகர்ப்புறத்திலே அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது மட்டுமல்லாது அவர்களுக்கு வங்கி கடன் மூலமாக சிறு தொழில் தொடங்குவதற்கும் கூட்டாக ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடத்துவதற்கும் குறைந்த வட்டியில வங்கி கடன் வழங்கி என்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் மூலமாகவும் நாங்கள் வந்து பயிற்சி வழங்கி அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கும் நம்முடைய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய மாவட்டத்தில் அந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கி வருகிறது. இது ஆர்வமுள்ளர் யார் வேணாலும் இணையலாம், இதுல யாரும் இணையக்கூடாது என்ற கட்டுப்பாடெல்லாம் இல்லை. பொதுவாக யாரெல்லாம் மக்கள் பணியில ஈடுபாடு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வந்து ஒன்றாக இணைந்து ஒத்த கருத்துடையோர் இணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு ஒரு குழு உருவாக்கி இன்றை சிறப்பாக இருக்கிறது. நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஊராட்சி பகுதியில் PLF இருக்கோ, பஞ்சாயத்து ஃபெடரேஷன், நகர்ப்புறத்தில் ஏரியா லெவல் ஃபெடரேஷன், பகுதி அளவிலான கூட்டமைப்பு இருக்கு, அது ஒரு மக்கள் சார்ந்த அமைப்பு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்துக்கு உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக சிட்டி லெவல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு இருக்கிறது.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும், தொகுதி மறுவரை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி சென்னை சேப்பாக் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இரவு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி மதுரை அணியுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

3:03 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூருளோடு. மகிழ்ச்சி என்பது தேடி போவதில்லைங்க, அது நம்மிடமே இருப்பதை ரசிச்சு வாழ்வது தாங்க. இந்த பிற்பகல் உங்களுக்கு பிடித்தமான மனிதர்களோடும் இனிய பாடல்களோடும் துவங்கட்டும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா உங்களுக்காக ஒரு சுட சுட தகவலோட வந்திருக்கேன். சுட சுட தகவல்னா என்னன்னு கேக்குறீங்களா? சூரியனை பத்தின விஷயத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு முழு சூரிய கிரகணம் நிகழவு இருக்குங்க. அதாவது 2026 ஆண்டோட முதல் முழு சூரிய கிரகணம் இன்னைக்கு நிகழ போதுங்க. எங்கன்னு வெளியே போய் தேடி பார்க்காதீங்க, இன்னைக்கு இந்தியாவில் நம்மளை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இந்திய நேரப்படி 9:04 தொடங்குற இந்த சூரிய கிரகணம் 11:16 முழு சூரிய கிரகணமாக மாறுங்க. இது வந்து பார்த்தீங்க

0: கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் போன்ற மூன்று இடங்கள்ல மட்டும்தான் தெரியுமா, இந்தியாவில் இன்னைக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. ஆனா உங்களுக்காகவே ஒரு தகவல் இருக்குங்க. விண்ணில நிகழக்கூடிய ஒரு அதிசய நிகழ்ச்சியோட தான் வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நாம அதை கேட்கலாம். என்னது
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பத்து மணி 3:11 40 நொடிகளை கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா மின்னஞ்சல் ஒண்ணு பாக்கலாங்க. திரையில் நான் என்று தலைப்பு கொடுத்து தோழிகளை பேச சொன்னார் அதிபதி. மங்கையரோலகம் நிகழ்ச்சியில ஒரு தோழி வயதானால் அம்மா கேரக்டரில் நடிக்க ஆசை என்று பகிர்ந்தார். தமிழ் செல்வி, பத்மினி, சரோஜா தேவி, சாவித்ரி போல நடிக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் செப்டம்பர் என்ற படத்தை தழுவி எடுத்த அன்பேவா சரோஜினி தேவி கேரக்டர்ல நடிக்கவும் ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தி நடிகை ஆஷோ பரக் அவர்களோட மேக்கப் மேன் மற்றும் காஸ்டியூம் டிசைனர் சரோஜா தேவிக்கு இந்த படத்துல மேக்கப் செஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் ஹெவி மேக்கப் இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கும். MGR உடன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு ரொம்பவே ஆசைங்க. நிகழ்ச்சியை அழகாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்து சென்ற அதிபதிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சி குமரன் நகர்ல இருந்து லட்சுமி அம்மா தான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா 10ஆம் தேதி அன்று எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சர்க்குணம் அவர்கள் உலகியலுக்கு திருமந்திரம் என்ற தலைப்பில் அன்பே சிவம் என்பதை அழகாக விளக்கினார். வயக்காடு நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க அரக்க நத்திகள் பற்றிய தகவலை RV ஐயா முருகானந்தம் தியாகராஜ் அவர்களோ ஒரு சகோதரர் ஆகியோர் மூவரின் கூட்டணியில் தகவலை வழங்கிய விதமும் இடையில் வடிவேல் காமெடியும் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில மாரவர்மன் அவர்கள் வாசிப்போம் நேசிப்போம் என்ற தலைப்பில் வாசிப்பின் அருமைகளையும் பெருமைகளையும் எடுத்து கூறிய சிறப்பு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இரவு இசை இனிமை அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இன்னொரு மின்னஞ்சல் பாத்தீங்கன்னா நேற்றைய தேதிக்கானது, அதாவது எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் கண்ணையன் தட்சணாமூர்த்தி அவர்கள் நம்மை நம் அறிவை உறவை நட்பை வீணாக்கும் செயல்களில் விலகி இருந்தால் நலம் என்று கூறியது சிறப்பாகவே இருந்துச்சு. ஆடுகளம் நிகழ்ச்சியில் சதுரங்க விளையாட்டு பயிற்சியாளர் இஸ்மாயில் அவர்களோட சதுரங்க விளையாட்டு பற்றிய பல முக்கிய தகவல்களையும் கூறினார். மங்கையரோலகம் இசைத்தோழல் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா விண்ணில் ஏதோ அதிசயம் நடக்க போகுது, அதாவது வானத்தில் தெரிய போகுது அப்படின்னு

0: சொன்னீங்க, என்னடா இன்னும் சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. எனக்கு புரியுது, வந்துட்டேன். அதோட என்னன்னா, விண்கல் மழை தாங்க. அதாவது August 12 மற்றும் 13 தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவுல தான் அந்த விண்கல் உச்சத்தை அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ளவங்க August 13 அதிகாலை 2 மணிலிருந்து 4:30 வரைக்கும் வடகிழக்கு வானத்துல இதை தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க. இது பாத்தீங்கன்னா, மணிக்கு 50 முதல் 100 விண்கல் வரைக்கும் விழுமாங்க. வடகிழக்கு பகுதியா உள்ள பெர்சீஸ் விண்மீன் கூட்டத்துக்கு அருகில தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், இந்திய நேரப்படி அதிகாலை 2 மணி முதல் விடியற்காலை 4:30 வரைக்கும், இன்னைக்கு நள்ளிரவு முதல் August 13 அதிகாலை வரைக்கும் இதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைஞ்சிருப்போம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: மணி 23 நிமிடங்கள்ல இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 10ஆம் தேதி அன்று 2:30 திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் திருச்சி சரணி அவங்களோட தொகுப்பில் வந்த பாடல்கள் அனைத்துமே இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் கலையரசி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்கங்க. அதுக்கடுத்ததா மாலை 4 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி விளையாட்டு வித்தியாசமாகவும் சிறப்பாகவுமே இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் கலையரசி இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால ராகங்களோட சங்கமம் இனிமையோ இனிமைங்க. இந்த பாடலை தொகுத்த அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் அவர்களுக்கும் நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அம்மாங்க. அடுத்ததா கும்பகோணத்திலிருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் வணக்கத்தோடு தொடங்கியிருக்காங்க. ஞாயிறு மாலை பொன்மாலையில் அட்டகாசமான கவிதை வரிகளுடன் சூப்பரான இடைக்கால பாடல்கள் ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் அபிராமி அவங்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. 8 நேயர்கள் தொலைபேசி மூலம் கேட்ட அழகான பாடல்களை கனிவுடன் உரையாடி கொடுத்ததும் சிறப்பாக இருந்தது. 9:10 இரவு இசை இனிமை, அப்பப்பா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வாட்ஸ்அப் விருப்பத்தில் எங்களுக்கு பாடல் தந்தார்கள், 102.1 நன்றி, வழங்கிய அபிராமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் திருடப்பட்ட வாகனங்களோட எண்ணிக்கை, அதாவது 2024 கணக்குப்படி பாத்தீங்கன்னா, 2024 இந்தியாவில்

2.35 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் திருடப்பட்டிருக்காங்க. அதாவது சராசரியா ஒவ்வொரு 2.30 வினாடிக்கு ஒரு வாகனம் திருடப்பட்டிருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 10வது இடத்த பிடிச்சிருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்த டெல்லி பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் திருட்டுகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குதான்.

0: திருச்சி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:41 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல. அடுத்ததா அவசர சமையல்ல பிரஷர் குக்கரோட அறிவியலை பத்தி பாக்கலாமாங்க. சமையல் அறையில இல்லத்தரசிகளோட வலது கை வந்த பிரஷர் குக்கர் தாங்க கொஞ்ச நேரத்துல பருப்போ காய்கறியோ வெந்து வர காரணம். ஆனா அதுக்குள்ள நடக்கிற இயற்பியல் வித்தை தாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குக்கரை மூடி வைக்கும் போது வெளியேற முடியாம உள்ளேயே மாட்டிக்கல்ற அந்த நீராவி கடுமையான அழுத்தத்தை உருவாக்குது. அதனாலதான் பிரஷர்னு சொல்ற மாதிரி இந்த அதிகப்படியான அழுத்தத்தினால நீரோட கொதிநிலை அதிகரித்து உணவுப் பொருட்களோட வெப்பம் மின்னல் வேகத்துல ஊடுருவி சென்று சமைக்கிற நேரத்தை பாதியா குறைக்குதுங்க. இது ஒரு சூப்பர் சயின்ஸ் மேஜிக்கா தானுங்க இருக்கு. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலோடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியோட தாங்க. இசை தூரல்ல அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பாக்கலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2 தேதிகளுக்கு எழுதியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் இவங்க தான் எழுதியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி அன்று 9 மணிக்கு வசந்த அழைப்பு மிகவும் சிறப்பு, 10 மணிக்கு வந்து போடு ஆட்ட போடு நல்ல பாடல்கள், 11 மணிக்கு உங்களோடு நாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்களை கேட்ட தோழிகளுக்கு வாழ்த்துக்கள், கொடுத்த அறிவிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. 1 மணிக்கு மதுர கீதம் நல்ல பாடல்கள், 3 மணிக்கு இசை தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்தனையுமே மிக சிறப்பாக இருந்தது, 4 மணிக்கு வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 8 மணிக்கு இரவு இசை இனிமை, நல்ல பாடல்கள் கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், கொடுத்த அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 11ஆம் தேதி அன்று இனி இதே ராகம் நிகழ்ச்சியில ஒரு தகவல் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வசந்த அழைப்பு நல்ல தகவல் கொடுத்த ஐயாவுக்கும் உடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில தோழிகள் நல்ல பாடல்களை கேட்டாங்க, கொடுத்த அறிவிப்பாளருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் அதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தோழிகளிடம் அழகாக உரையாடி 1 மணிக்கு மதுர கீதம் நினைவில் நின்ற பாடல்களும், 3 மணிக்கு இசை தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்துணையும் அருமை, 4 மணிக்கு வண்ண கோலங்கள் சிறப்பாக விளையாடினார்கள், 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் அத்துணையுமே அருமையாக இருந்தது, 6 மணிக்கு ஆரவாரம் மிக சிறப்பு, திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு அரிசியோட உலக பயணத்தை பார்த்துட்டு வரலாமா. இன்று உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட பிரதான உணவு பாத்தீங்கன்னா அரிசி தாங்க. ஆனா இந்த அரிசி முதன் முதல்ல எங்க கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமாங்க? இன்றுள்ள சீனா நாட்டில் யாங்சி நதி பள்ளத்தாக்கு பகுதியில சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதர்கள் முதல் முதலில்

0: காட்டு நெல்ல சேகரித்து விவசாயம் செய்ய தொடங்கினானாங்க. அங்கிருந்து வியாபாரம் மற்றும் கடல் வழியாக உலகெங்கிலும் பரவி இன்னைக்கு நம்ம இட்லி தோசை பிரியாணின்னு பல வடிவங்களில் நம்ம தட்டில் வந்து உட்கார்ந்துருக்குங்க. மூன்று மணி 40 நிமிஷத்தில் இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை இத்துறலோடு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மணி 49 நிமிஷங்கள்ல இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததா காரசாரமான ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க. காரசாரமானா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, மிளகாயோட கார ரகசியத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நாக்க சுட்டரிக்கிற மிளகாயோட காரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இருக்கிற கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் தாங்க. நம்ம நாக்குல உள்ள நரம்புகளை எல்லாம் தூண்டி மூளைக்கு அப்பாடி எரியுது அப்படின்னு சிக்னல் கொடுக்குமாங்க. ஆனா இதுல ஒரு விசித்திரமா என்னன்னா, பறவைகளுக்கு இந்த கேப்சைசின் எரிச்சலையே தராதாங்க. அதனாலதான் பறவைகள் மிளகாய ஜாலியா சாப்பிட்டுட்டு அதோட விதைகள் எல்லாம் வேறு இடங்கள்ல எச்சம் மூலமா பரப்பி இயற்கை விவசாயத்துக்கு உதவி செய்யுதாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலில்.

11:56 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறலோடு. அடுத்ததா கசப்பான சாக்லேட்டோட சுவாரஸ்யமான வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? என்னது கசப்பா சாக்லேட்னா இனிப்பா தானே இருக்கும், என்ன கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது தானே கேக்குறீங்க, பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு குழந்தைகள்ல முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி உண்ற சாக்லேட் ஆரம்ப காலகட்டத்துல எப்படிப்பட்ட வடிவில் இருந்தது தெரியுமாங்க? மாயன் மற்றும் அஸ்டெக் நாகரிக காலத்துல சாக்லேட் என்பது ஒரு இனிப்பு மிட்டாய் கிடையாது, அது ஒரு கசப்பான பானம். அதுவும் சக்கரை கலக்காம மிளகாய் தூள் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு காரசாரமான கசப்பான மருத்துவ குணம் கொண்ட பானமா தான் அதை அறிந்துட்டு இருந்தாங்களாம். அரசர்களும் வீரர்களும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிற்காலத்துல ஐரோப்பியாவிற்கு சென்று பிறகுதான் அதுல பால் சர்க்கரை எல்லாம் சேர்க்கப்பட்டு சாக்லேட்டா மாறிச்சாங்க. கேக்க இனிப்பாவும் கசப்பாவும் விசித்திரமாவும் இருக்குதானே? அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பாத்திரலாமாங்க. இது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு தெருலேருந்து வேறாவிதம் திரவிய மலர் துர்கா தேவி தன்வீக் சந்துரு விஸ்வா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி பண்பலைக்கு நன்றிகளை சொல்லியிருக்காங்க, வணக்கங்களையும் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்றைய தினம் அன்று 10:30 இருவட பாடல்கள் கேட்டோம். நல்லவனுக்கு நல்லவன், வருஷமெல்லாம் வசந்தம், பாடல்கள் இனிமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்கா தேவி தன்வீக் சந்துரு விஸ்வா இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இணைந்திருப்போம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்திய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் அதேவேளையில் தொழில்துறையினர் நியாயமான வர்த்தக நடைமுறைகள், சுழற்சி பொருளாதாரம், மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரதிய வியாபாரிகள் மகோத்சவ் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், 2047 $30 trillion பொருளாதார இலக்கை எட்ட தற்போதைய 4 trillion பொருளாதாரம் என்ற ஒரு முக்கிய வாய்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியதும் இத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மசோதாவை தாக்கல் செய்தார். சுரங்கத்துறையில் வளர்ந்து வரும் தேவைக்கு ஏற்ப மேம்பாட்டு பணிகள், சுரங்கத்துறையை முதலீட்டிற்கு உகந்ததாக மாற்றுவது, சிறப்பான செயல்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்த இந்த மசோதா வகை செய்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய் சமூக வலைதள பதிவில் விடுத்துள்ள செய்தியில், நம்பிக்கையின் வெளிச்சமாகவும் மாற்றத்தின் முகவரியாக திகழும் நமது இளைய சமுதாயம் உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், $1.5 trillion என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கனிம வளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் யானை அபிராமிக்கு இன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் பழங்கள் உணவாக வழங்கி வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சேலம் அணி சற்றுமுன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: இன்னைக்கு என்ன
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் அனீஸ்.
0: வணக்கம் வணக்கம்
1: நேயர்கள் அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கம். புதன்கிழமை மாலை வண்ண கோலங்கள் அப்படின்னு நேயர்களுக்கு எல்லாருக்குமே
0: தெரிஞ்சிருக்கும்.
1: நிறைய சாய்ஸ்
0: அதாவது ஒரு வாரத்தையும் சேர்த்து ஒன்னாக்குன மாதிரி இருக்கும்.
1: ஆமா, ஐந்திற்குள் ஒன்று.
0: ஆமா,
1: அதுல உங்களுக்கு பிடித்த நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியாகவும் ஒரு விளையாட்டவும் தான் இருக்கும்.
0: நீங்க நேரலையில பங்கு பெறணும், இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240 102 1. இது பாத்தீங்கன்னா முதல் முதலா பேச போறேன் அப்படிங்கிற நேர்களுக்காகவும், இல்லைங்க நான் வழக்கமா பேசுறேன் அப்படிங்கிற நேருக்கு இன்னொரு எண்ணு இருக்குது, 246 102 1. நீங்களும் எங்களோட பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்களை தொட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா.
1: சுரேஷ் வணக்கம் நேயர்களே.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ்

0: இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 4:10 ஆகிவிட்டது. வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில் அருமையா ஒரு பாடல் கேட்டிருக்கோம். இப்ப அடுத்து நேயர்கள் வருவதை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம்.
6: என்ன ஆரம்பத்துல மறந்து போச்சு, கேள்விகளுக்கான பதிலும் மறந்து போயிடாம கரெக்டா பதில் சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பாக்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம். அனைவருக்கும் எண்பதாவது விடுதலை பெருவிழா நல்வாழ்த்துகள்.
6: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா, உங்க பேரு, ஊரு?
7: கும்பகோணம், ஜெயா விவேகானந்தன்.
6: ஜெயாமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்?
7: எனக்கு முதலாம் நம்பரே கொடுங்களேன்.
6: முதல் நம்பரா வேணுமா? முதல் நேயர்,
5: முதல் நேயர், முதல் நம்பர். நீங்க என்னன்னா முதல் நேயர். இன்னைக்கு முதல் முதல் என் விளையாட்டு என்னன்னா நாங்களும்
6: பேசுவோம்ல,
5: அதான் டைட்டில். அது
6: நாங்களும்
5: பேசுவோம்,
6: நாங்களும் பேசுவோம்.
5: சரியா ஜெயாமா,
7: சொல்லுங்க
5: என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடித்த நடிகர், நகைச்சுவை நடிகர் ஒருத்தருடைய காமெடி டயலாக்ஸ் 5 இது கண்டினியூஸா சொல்லணும், அவரை மாதிரியே சொல்லணும். நாங்களும் பேசுவோம்,
6: ஒரு நடிகரோட 5 வசனம் வேணும். சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன், 5 நடிகர் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்கம்மா.
7: ஒரு நடிகர், நடிகர் வந்து
5: நாகேஷ்.
7: இவர் கல்யாணம் பரிசுல சொல்றாருல்ல, மாப்பிள்ள என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காரு. எங்க வேலை பாக்குறாரு? மன்னாரன் கம்பெனில வேலை பாக்குறாரு. எந்த மன்னாரன் கம்பெனி? ராஜமன்னார். நாங்கள் அங்கதான் வேலை பாக்குறோம்னு அவர் சொல்றாரு. இது நாங்க வந்து ராஜமன்னார் கோயில் சார் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு அப்புறம் வந்து
6: ஒண்ணு,
7: அப்புறம் வந்து பூரி செய்யணும், பொண்டாட்டிகிட்ட சொல்லுவாரு கோதுமை மாவு எடுத்துக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போடணும், அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் அதை நல்லா பிசையணும், அதான் வந்து கொதிக்க வச்சு வை, நான் வந்து குதிக்கிறேன்
6: அப்படின்பாரு.
7: ஒரே நடிகர் தான் சொல்லணுமா?
6: ஒரே நடிகர், 5 வசனங்கள்.
7: 5 வசனங்கள் ஒண்ணு வேணா சொல்ல, அது கைதிக்கு 8000 நினைக்கிறேன். அது அது வந்து வளையல் போட்டிருக்கு, இந்த கை வேற மாதிரி இருக்குது அப்படின்பாரு. அது வந்து மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதாநாயகி. மண்ணு எப்படி நிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு, மன்னிங்க மன்னிக்கணும்பா.
5: அருமை, அருமை. நிகழ்ச்சியில பரவாயில்ல, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு டக்குன்னு சொன்ன உடனே ஒரு வாழ்த்துக்கள், நன்றி சகோதரி உங்களுக்கு.
6: இதே மாதிரி இப்ப இவங்க வின் பண்ணாங்களா இல்லையா, 5 சொல்லிட்டாங்களா இல்லையா,
5: இவங்க பங்கெடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் அந்த காலத்து
6: திரைப்படத்திலிருந்து சொல்லி இருக்கிறாங்க,
5: டயலாக்ஸ் சொல்றாங்க.
6: பாராட்டுகளை கொடுத்துருவோமே, அதுக்காக தான் கேக்குற. பாராட்டுகள்
5: உடனே கொடுத்துருவோம், நேயர்கள் வந்தாலே கொடுத்துருவோம், நம்ம
6: நேயர்களுக்காகவே கொடுத்துறது. சரி சரி, இப்ப அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க, பாக்கலாமா? வருங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நீண்ட இடைவெளிக்கு இணைவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மச்சூர்ல இருந்து அப்துல் குத்தூஸ்.
6: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த எண் வேணும்?
5: ஒரு வாரம். அவங்களால
6: பாருங்க ஒரு மணி நேரம் கேட்காம இருக்க.

0: ஒரு எழுத்து சொல்வோம், அதுல தொடங்கக்கூடிய திரைப்பட பெயர்கள் நீங்க சொல்லணும். சரியா? உங்களுக்கான எழுத்து நான், இது நாங்க சொல்றது, மீதி நீங்க சொல்லணும்.
1: ஒன்னு
2: தொடங்குற
1: மாதிரி சொல்லணும்.
2: நான்
1: அவனிலை சொல்லிட்டீங்க. அடுத்து
2: நிறைய
1: படங்கள் இருக்கு. நான் மகான் அல்ல சொல்லிட்டீங்க.
2: இவங்க
0: பாருங்க, சரி நீங்க போய் சூடா துதல் சாப்பிடுங்க, அடுத்த நேரம் நாங்க சந்திக்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க இனிப்புல வந்ததுக்கு. நன்றிங்க. அடுத்ததா விரும்ப இடைவெளிக்கு அப்புறமா பேசலாமா?
0: சரிங்க.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு புதன்கிழமை 5:01 நம்பர் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 ஓபன் பண்ணி பாதியிலே நிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல வராங்க. ஆமா, அந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 சொல்லியிருந்தா கூட ஒரு பாராட்டுகள்.
1: நீங்க
0: நான் வேற ஆமாங்க சொல்லிட்டேன் தெரியாம. சரி, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம். அக்கா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா விழாப்பட்டி போஸ்ட் கீழே சித்தகுடி பட்டியல இருந்து மணிகண்டன் அக்கா.
1: இவருக்கு ஏதும் நம்ம ஏதும் தபால் போடுறோமா
0: தெரியல.
1: பின்கோடுனே
2: மாலை
0: வணக்கம். மாலை வணக்கம்.
1: தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது அப்படி முழு டீடைலும் குடுக்கறது வந்து ஒரு கலை. ஆமா,
0: சரிங்க மணிகண்டன் அண்ணா, நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி? ஒரு வார்த்தை ஒண்ணு குடுப்பாங்க, அத தொடர்ந்து 5 படம் பேரு நீங்க சொல்லணும். உங்களுக்கான வார்த்தை
1: நான் தான் சொன்னோம்ல.
0: ஓ, நானே நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் என்று தொடங்குகிற 5 திரைப்படங்கள்.
2: நான் அடிமை இல்லை.
0: நான் அடிமை இல்லை.
2: நான் அவன் இல்லை.
0: நான் அவன் இல்லை.
1: ரசக்கா.
2: நான் மகான் அல்ல.
0: நான் மகான் அல்ல.
1: நீங்க 3 தான் வந்திருக்கு. இன்னும் 2 வரணும்.
0: 2.
2: நான் அவன் இல்லை.
0: மறுபடியும் வருது ரிப்பீட்.
1: ஒரு ரெண்டாவது பார்ட் எடுத்தாங்களோ அதனாலயா?
2: நான் இல்லல. டுக்கூகா.
1: என்னங்க?
0: என்னது? ஆரியா நடிச்சிருப்பாரு அவர்.
2: பாத்தீங்கன்னா
0: கொஞ்சம் தேத்தி தேத்தி கொண்டு போறோம். அதாவது இது ஒரு எப்படி சொல்றது, கொசு மாதிரி ஒரு சின்ன, சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்றது,
1: ஒரு பறவையில இருக்கு.
0: ஈ வந்து பறவை.
1: ஒரு சிறிய
0: ஈ. நான் சொல்றேங்க ஈ, அத வச்சு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓபனாவே சொல்லிட்டேன். ஈ ஒரு பாராட்டுக்களை வாங்க வேண்டியதா இருக்கு.
1: பரீட்சைக்கெல்லாம் போவோம். இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, பரீட்சை எழுதுறவங்களாம் ஒழுங்கா உட்காந்து எழுதுறாங்களான்னு பாத்துக்கிறது. உங்களை அங்க அனுப்பணும்.
0: நல்லா குடுக்கற இல்ல
1: க்ளூ
0: க்ளூ.

0: அருமை அருமை, நல்லா அருமையா பேசினார் அந்த
1: ஆமா
0: அவங்க
1: மணிகண்டன்,
0: மணிகண்டன்.
1: மணிகண்டன். சரி, அடுத்ததா ஒரு நேயரோட இணையலாமா?
0: அவர் அஞ்சு சொல்லிட்டாரு, அவருக்கு கையெல்லாம் தட்டுற
1: கை
0: மாதிரி
1: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் தட்டல்
0: நான் கேட்காம
1: கொடுத்துட்டேன்.
0: விட்டேன்.
1: ஆமா, கேட்காம விட்டுட்டீங்க.
0: அடுத்த
1: இணைந்திருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் ஓடுதாங்க. நேரலையில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுழி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோட 240 102 1 240 6 102 1 இந்த எண்ணை தொட்டுவாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: கரூர் மாவட்டம் தோப்புப்பட்டியில் இருந்து குமரவேல் பேசுகிறேன் மேடம்.
1: குமரவேல், உங்களுக்கு என்ன நம்பர் வேணுங்கய்யா?
2: சொல்லுங்க.
0: ஒரு முயல் வந்து நதிக்கு போய்கிட்டு இருக்கு. நதினானு நீங்க என்னடா என்னடா நதினா என்னடா சொல்றாங்க, ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க கரூர்
2: தானே?
0: அமராவதியும் இருக்கு, காவிரியும் இருக்கு இல்லையா? சரி, ஏதோ ஒரு ஆத்துக்கு முயல் போய்கிட்டு இருக்கு. அது ஆறு யானைகளை பாக்குது. சரிங்களா, ஒவ்வொரு யானையும் ரெண்டு குரங்குகள் ஆத்துக்கு போறத பாக்குது. ஒவ்வொரு குரங்கு மீதும் ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. மொத்தம் எத்தனை விலங்குகள் நதிக்கு போகுது? நரிக்கிறாதீங்க, அது கொஞ்ச நாள் இருக்கட்டும். நதிக்கு, ஆத்துக்கு எத்தனை விலங்குகள் ஆத்துக்கு போகுது? ஒரு முயல் நதிக்கு போய்கிட்டு இருக்கு, ஆறு யானைகளை பாக்குது, ஒவ்வொரு யானையும் ரெண்டு குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது, ஒவ்வொரு குரங்கு மேலையும் ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. மொத்தம் எத்தனை விலங்குகள் அந்த ஆத்துக்கு போகுது?
2: ஒரு முயலுங்கய்யா.
0: ஆ சரிங்கய்யா.
1: 12 யானைங்களா? 6 யானை தானே சொன்னாங்க. மொத்தமா எத்தனை விலங்குகள் போகுது?
0: நன்றி குமரவேல்.
1: அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல இணைகிறாங்க. வணக்கம்,
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு சத்தமாலம் கணபதி.
1: கணபதி ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
2: 24 நினைக்கிறேன்.
1: 24? ரொம்ப பெருசா இருக்கு.
2: ஒரு யானை மேல ரெண்டு குரங்கா?
1: ஒரு யானை ரெண்டு குரங்க பாத்துச்சு, நதிக்கு வரத பாத்துச்சு.
0: ஆரியா முயல் நதிக்கு போய்கிட்டு இருக்கு.
1: அதாவது ஒரு முயல் வந்து நதிக்கு போகுது, அங்க ஆறு யானை இருக்கு.
0: ஆறு யானைகளை வழியில பாக்குது.
1: வழியில பாக்குது.
0: அந்த அந்த ஆறு யானை என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது. அந்த ஒவ்வொரு குரங்கு மேலயும் ஒரு கிளி உட்கார்ந்து இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பேரு ஆத்துக்கு போறாங்க?
2: 11.
0: தப்பா இருக்கே கணக்குல, நீங்க ரொம்ப வீக்கு. ஆமா, சரியா. நல்ல நல்ல கிளாஸ், நல்ல டியூஷன் மாஸ்டரா பாத்து டியூஷன் போங்க.
2: நன்றி
1: நன்றி.
0: நேரம் 4:29 ஆயிடுத்து. வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் 5-1 உங்களுக்கு பிடித்தமான நம்பரை நீங்க தேர்வு செஞ்சு உங்களுக்கு அந்த எண்ணில் இருக்கக்கூடிய விளையாட்டை நீங்கள் விளையாடலாம். அதற்கு உங்களுக்காக இரண்டு தொலைபேசி எண்கள், திருச்சி வானொலியின் தொலைபேசி எண்கள் இருக்கின்றன.
1: சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட 240 102 1 இது வந்து முதல் முதலா பேசுற நேர்களுக்காகவும், 240 6 102 1 இந்த எண்களை தொட்டு வாங்க, எங்களோட நேர இல்லையில பங்கு பெறுங்க.

0: இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிக்ஸ்
12: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
13: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே.

0: 4:36 கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு ஸ்பெஷலா 5:1 போயிட்டு இருக்கு. அதுல 3 நம்பர் ஓபன் பண்ணிட்டோம். இந்த 3வது நம்பர்ல இப்ப கேள்விகள் போயிட்டு இருக்கு.
1: ஒரே கேள்விதான் போயிட்டு இருக்கு.
0: 3வது கேள்வி ஒரு கேள்வி. ஆமா சரி, இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க. யார், எங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணாங்கம்போ.
0: பண்ணாங்கம்ல இருந்து ஐயா, உங்க பேர் எங்கயா?
2: ராஜாங்கம்.
0: ராஜாங்கம்,
1: ஊர் ஊர் ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
0: பொத்தமேட்டுப்பட்டி பண்ணாங்கொம்பு.
1: ஆஹா, பண்ணாங்கொம்பு.
0: பண்ணாங்கொம்பு பல ஊர் பேர் பண்ணாங்கொம்பு.
1: ஓகே ஓகே. ஆ சரி, நல்லமா இருக்கீங்களா ராஜாங்கம்?
2: நல்லமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா சாயந்தரம்?
2: டீ சாப்பிடல சார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்.
1: இருந்தாலும் சாயந்தரம் ஒரு டீ சாப்பிட்டாதான் ஒரு புது உற்சாகம் வரும்.
0: வீட்டுக்கு போய் குடிச்சுப்பாங்க.
1: ஆமா,
0: இப்ப வந்து
1: டயர்டா வெயில் வேற.
2: ஆமா சார், வேலைக்கு போனே ஆடு மேய்ச்சிட்டு
1: இருக்கேன் சார். சரிங்க சரி சரி. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
2: 4 சார்.
1: சரி சரி. நாலும் பக்கத்திலேயே தான் மேய்தா, இல்லை உங்களை விட்டு எட்டா தூரத்துக்கு போயிருச்சா?
2: இருக்கீங்க.
1: என்ன சார் வேணும் அப்படின்னா கேக்குறீங்க திருப்பி? அப்படித்தானே? அந்த புதிர திரும்ப சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு முயல் வந்து நதிக்கு போய்கிட்டு இருக்கு, ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அது போற வழியில ஒரு 6 யானை நிக்குது, அதையும் பாக்குது.
2: சரி சார்.
1: அந்த ஒவ்வொரு யானையும் என்ன பண்ணுது, 2 குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது.
2: சரி சார்.
1: ஒவ்வொரு குரங்கு மேலேயும் ஒரு கிளி வேற உட்காந்துருக்கு.
2: சரி
1: சார். இப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா எத்தனை பேர் ஆத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க?
2: குரங்கு 1, 6 யானை, 6 2 12.
0: என்னங்க 6 2 12 பெருக்கிட்டே போறீங்க?
1: கணக்கு கரெக்ட் தாங்க, விடுங்க.
0: 6 2 12 கரெக்ட் தான், ஆனா கேள்விக்கான பதில் அது இல்லைங்க.
1: சொல்லுங்க.
0: அடுத்ததா ஒரு நேயர் வராங்க, பாக்கலாம் அவங்களா அது பதில் சொல்றாங்களா இல்லையா. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: ஒரே ஒரு மிஷன் மட்டும்தான் நடிக்க போகும்.
0: என்ன என்னது? உங்க பேரை சொல்லிட்டு நீங்க போகலாமே. கட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு அவசரம்?
1: சொன்னாங்கன்னு கேக்கல, யாருன்னு கேக்கல, எதையோ சொன்னாங்க, ஏதோ போதுனாங்க.
0: போதுனாங்க எங்க போது? நரி எங்க இருந்து வந்துச்சு தெரியல.
1: நரி போதா?
0: அவங்க சொன்னது எனக்கு காதுல அப்படிதான் கேட்டுச்சு.
3: நீங்க
0: என்ன
1: ஒரு
3: ஆற்றுக்கு

0: போகுதான்னா ஆத்துக்குள்ள போல, ஆத்து வரைக்கும் போயிட்டு.
1: எத்தனை பேர் போறாங்க?
0: மொத்தம் வந்து அது ரெண்டு நாலு, போக வேண்டிய ஐட்டம் அஞ்சு, அவ்வளவுதான்.
2: மொத்தம் போறதா அஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க?
0: அஞ்சு தான், ஆறு யானை பாத்துட்டு தான் நிக்குது, ஆறு யானை நிக்கிறத பாக்குது, அதான் ஆனா போல யானை.
2: அருமையா பதில் சொல்லிட்டாங்க. ஆமா, நன்றிங்க, சரியான பதில சொல்லிட்டீங்க. ஆக மொத்தம் சரியான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
1: ரொம்ப நேரமா பாவம் அவரு, நம்ம ராஜாங்கம் ஐயா, அவரும் போட்டு குழம்பிட்டு கிடந்தாரு.
2: ஆமா, அவரு வேற ஆடு போயிருமோ நிக்குமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டு வேற சொல்றாரு.
1: அது எங்கேயும் ஆத்துக்கு போயிருமோ, அவருக்கு ஒரு பயத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கும் விடை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. மொத்தமா
2: இணைந்திருக்கிறோம்
1: அஞ்சு பேர்
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 4:45 நொடிகள் ஆயிடுச்சு. வண்ணக்குளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி 5:1 ஏறத்தால 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க.
1: 1, 2, 4 மிச்சம் இருக்குது. 3, 5 மிச்சம் இருக்கு.
0: 5 இருக்கு.
1: யாரு ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாமா? வணக்கம், வானொலி கேட்டுக்கிட்டே இது பண்றாங்க. வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வானொலியை விட்டு பேசுறது கேக்குதா? வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வானொலியை விட்டு தள்ளி வர மாதிரி தெரியும்.
0: வானொலியோடு ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு போல நேயர், அதனால பிரிஞ்சு வரமாட்டேங்கிற
1: அடுத்ததா ஒரு நேயர். வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. இணைப்பு கிடைச்சிருச்சு. வணக்கம், அதாவது இணைப்புல வந்துட்டேங்கிறதே மறந்துட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்கிறாங்க.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சார்? மேம்
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம், ஆனா நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணுமே.
3: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார்.
0: எதுக்காக நாங்க என்ன அவ்வளவு குடும்பக்காரங்களா ஹோல்டில் போட்டீங்க? ஏதோ புதிர் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச புதிர
1: ஒரு நேயர் வராங்க. வணக்கம்
4: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
4: சமயபுரம் சர்வேஸ்வரி.
1: சர்வேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல?
0: சரிங்க.
1: ஒரு தீப்பட்டில இருந்து ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து உரசி பத்த வைக்கணும். உங்க கையில ஒரு மெழுகுபத்தி இருக்கு, ஒரு லேந்தர் விளக்கு இருக்கு, ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு. நீங்க எதை முதல்ல பத்த வைப்பீங்க?
0: ரொம்ப
4: மெழுகுபத்திய.
1: ஏன் மெழுகுபத்திய?
0: அது பக்கத்துல இருக்கும். ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்புல ஒரு விடை வச்சிருக்காங்க, ஆனா நீங்க சொன்ன விடை அது இல்ல. அப்படித்தானங்க? அதனால நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து வானொலி கேட்டுட்டே இருங்க. சரியான
1: நன்றிங்க,
0: சரியான விடைய அனீஸே சொல்லுவாங்க.
1: இல்ல இல்ல, அடுத்த நேயர் சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? வணக்கம்
4: வணக்கம் சார், நான் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: ராஜேஸ்வரிமா, உங்களோட இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே டவர் கிடைக்கிற இடமா தள்ளி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
4: சொல்லுங்க மேம், காதுல விழுதுங்களா?
0: காதுல விழுதுங்க. எந்த ஊரு நீங்க?
4: பிகே அகரம் சார்.
0: பிகே அகரம்.
4: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, என்ன செய்றீங்கம்மா ராஜேஸ்வரி அம்மா?
4: நான் வீட்டுல தான் சார் இருக்கேன்.
0: சரிங்கம்மா, சரி. இன்றைய நாள் நல்லபடியா போச்சுங்களா?
4: நல்லபடியா போச்சு சார். நான் நிறைய தடவை பண்பலைக்கு போறேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். போட்டு போட்டு அழுத்து போகுது எனக்கு.
0: நீங்க வேற எந்த லைன்? இங்க ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்கு.
1: நாளுக்கு
0: நாள் வந்து புதிய நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. முயற்சி பண்ணும் பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடையூறு வரும்.

0: கண்டிப்பா.
1: அதுக்காக நீங்க முயற்சியை கைவிட்டாதீங்க,
0: போட்டுக்கிட்டே
1: இருங்க. கிடைச்ச மாதிரி அது என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சிடும்.
0: சரிங்கம்மா, உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கடைசியா ஒரு கேள்வி கேட்டோமே, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு தீப்பட்டில இருந்து ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து உரசி பத்த வைக்கணும். உங்க கையில ஒரு மெழுகுபத்தி இருக்கு, ஒரு லேந்தர் விளக்கு இருக்கு, ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு, நீங்க எதை முதல்ல பத்த வைப்பீங்க? ஏம்மா மெழுகுபத்தியை பத்த வைக்கிறீங்க?
2: வெளிச்சம் வேணுங்களா?
1: வெளிச்சம் வேணும்ல? ஆமா,
0: நம்ம இல்ல இருட்டுக்குள்ளயா இருக்கும், கால இருந்து கூட பத்த வைக்கலாம்.
1: இப்ப சாயந்தரம் 4:50 தானே ஆகுது, இப்ப இருட்டு ஆகலையே.
0: சரிங்கம்மா,
1: நீங்க அவங்க மறுபடியும் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மூளைய கசக்கி இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் நீங்க ஆன்சர் தேடாதீங்க. வேடிக்கை வினா, சரிங்களா? இவங்க கேள்வி நம்மள குழப்பி விடுறதுக்குனே கேக்குறாங்க, அப்படி நினைச்சு நீங்க பதில் சொல்லணும். நீங்க ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப கேஸ் இருக்கு, இங்கிட்ட விளக்கு இருக்கு, இங்கிட்ட மெழுகு இருக்கு, எதாடா பத்த வைக்கிறது அப்படின்லாம் குழம்பிக்காதீங்க. வேடிக்கையான கேள்வி, நகைச்சுவையான கேள்வி தான் அது. அதற்கான நகைச்சுவையான ஒரு பதில தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து. சாயந்தரம் 4 மணிக்கு நேயர்களை சீரியஸ் ஆக்க விரும்பலாடாங்க.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
1: ஓ, அவங்க பதில் ஏதாவது ஒன்னு யோசித்திருப்பாங்க, அதுக்குள்ள விடைபெற்று போயிட்டாங்க போல இருக்கு. சரி சரி,
0: தினத்துல அவங்களோடது பாரம்பரியத்துல இருந்தே பிரச்சனையா இருந்துச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply. GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: இன்றைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமா,
0: நிறைவா ஒரு கேள்வி ஒண்ணு பயங்கரமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு
1: பயங்கரமா இருந்துச்சு.
0: ஏன்னா என் நேயர்கள் அதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு என்ன பதில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி.
1: ஆமா,
0: அதனால நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல அனீஸ், நீங்களே அதுக்கான பதில சொல்லிடுங்கண்ணே. நன்றி நேயர்களே, நிகழ்ச்சியில உற்சாகமா கலந்துகிட்டீங்க, ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பங்களிப்பிற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி கேட்டவர்கள், நிகழ்ச்சியை கேட்க முயற்சி செய்தவர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்தவர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.

0: நேரம் 5 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானை

உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 33 யானை காப்பகங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இவை யானைகளுக்கு வாழ்விடங்களாக இருப்பதுடன் அவற்றின் நீண்ட கால பாதுகாப்பிற்கான நமது முயற்சிகளையும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று ஒப்புதல் வழங்கியது. தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் கூட்டுறவு மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இக்கழகத்திடமிருந்து நிதியுதவி வழங்க மாநில அரசிற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. மேலும் கூட்டுறவு சங்கத்திற்கும் நிறுவனத்திற்கும் இந்த கழகம் நேரடி கடன் மற்றும் மானியங்களை வழங்கும். இந்த மசோதாவை தாக்கல் செய்து விவாதத்தில் பேசிய மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல், நாடு முழுவதும் இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவதோடு அவர்களின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் குறிப்பிட்டார். மக்களவையில் மொத்தமுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கமளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டு உள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு விழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சேலம் அணி சற்றுமுன் 18 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:04. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் உள்ளம் இசை திருவிழாவில் இன்ப கொண்டாட்டத்தில் இணைந்து மகிழ இடைக்கால திரை காவியங்களிலிருந்து இன்னிசை விருந்தாக வருகிறது பொன்மாலை. இயற்கையின் திருவிளையாடலில் இளந்தென்றல் இடமாறி போன அந்தி வேளையில் நம் சிந்தைக்கு விருந்தாக கவிதையும் கானமும் என காற்றில் உலா வருகிறது இன்றைய பொன்மாலை.

0: நேரம் 5:13.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் 5:10. கவிதையும் கானமுமாக இன்றைய பொன்மலை நிகழ்ச்சியில் முதலாகது பேரழகி என க. சுதர்சன் என்பவர் எழுதிய கவிதை இது.

அழகு மீது எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. துன்பத்தில் இருக்கும்போது கண்ணீர் துடைப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கை கோர்ப்பதையும் விடவா இந்த வாழ்க்கையில் அழகானவரை சந்தித்து விடப் போகிறோம்?

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நேரம் 5:15 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. காத்திருத்தல் சுகமென காத்திருப்பாயெனில், தவித்திருத்தல் சுகமென தவித்திருப்பாயெனில், இல்லாதிருத்தல்

நேரம் 5:21 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி கவிஞர் பழனி பாரதியின் கவிதை இது. தண்ணீரை போல பிரியமானவள் அவள். அள்ளி வந்த குடத்தில் அவளுடனேயே வந்துவிட்டன இரண்டு குட்டி மீன்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் இப்பொழுது 5:32. நேயர்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியில் இப்பொழுது மனுஷ்யபுத்திரன் எழுதிய கவிதை இது. உன்னை இவ்வளவு பிடித்திருப்பதற்கான காரணங்கள் இன்று வரை பிடிபடவில்லை. காரணங்கள் தெரியாததால்தான் உன்னை இவ்வளவு பிடித்திருக்கிறது.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.
3: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
2: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
3: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM Rainbow 102.1.
6: நேரம் 5:39. கவிதையும் கானமுமான பொன்மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி FM Rainbow 102.1. அகரன் கவிதை இது. என்றால் சாகும் தேகம் வேண்டும், என்றால் தொலைந்திடும் மோகம் வேண்டும். காதலுக்குள் ஒரு சுயம் வேண்டும், சுயம் தொலைத்திட கட்டளையிடும் காதலும் வேண்டும்.

0: திருச்சி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 விழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை விழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பூனைக்காலி விதை. பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன்

பெத்த உள்ளங்க வேண்டுகிறவ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்மாலை நிகழ்ச்சி. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம் நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில்

60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியதும் இத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மசோதாவை தாக்கல் செய்தார். சுரங்கத்துறையில் வளர்ந்து வரும் தேவைக்கு ஏற்ப மேம்பாட்டுப் பணிகள், சுரங்கத்துறையை முதலீட்டிற்கு உகந்ததாக மாற்றுவது, சிறப்பான செயல்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்கிறது.

கோரிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கலால் வரி, வாகன வரி, பதிவுத்துறை, சேவை வரி உள்ளிட்டவைகள் மூலம் மாநிலத்திற்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் இன்று ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடில்கள் அமைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் வரும் சுதந்திர தினத்தன்று 201 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு மிர்னாலினி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் அந்தந்த பகுதி தன்னார்வலர்கள், சமுதாய அமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணிக்கு எதிராக 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி சற்றுமுன் 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ உற்சாகமான இசை உலா இது ஆரவாரம். உடலும் உள்ளமும் தொய்வுற்று துவளும் தருணங்களில் மீண்டெழ துணையாய் வருவன பல இருந்தாலும் உள்ளத்தின் தேடலும் நாடலும் இதயம் விரும்பும் ஏதோ ஒன்றை நாடித்தான். அதை நினைத்தாலே போதும் உற்சாகம் பெருக்கெடுக்கும். சுணக்கமான பொழுதுகளும் நமக்கு இணக்கமாகும். அதுவே ஆரவாரம் என்றாகும். இதோ சிந்தைக்கு விருந்தளிக்கும் பாடல்களுடன் நலன் பயக்கும் தகவல்களுடன் தொடங்குகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளிலிருந்து ஆரவாரம்.

நேரம் 6:49. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியுடன். ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு இது. அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான தேதி இம்மாதம் 14 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: நிகழ்ச்சிய இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: கல்லீரல் என்பது உடலில் மிக முக்கிய உறுப்புகளில் ஒன்று. குடலில் உள்ள நார் சத்துக்களை மாற்றி உடலுக்கு பயன்படுத்த உதவுகிறது. நச்சு பொருட்களை நீக்குகிறது. பித்த நீரை உற்பத்தி செய்து கொழுப்பு செரிமானத்திற்கு உதவுகிறது. கிளைகோஜன் வடிவில் சக்தியை சேமிக்கிறது. புரதங்கள் மற்றும் இரத்தம் உறைய உதவும் காரணிகளை உருவாக்குகிறது. கல்லீரலில் ஏற்படுத்தும் நோய்கள் ஹெப்படைட்டிஸ், வைரஸ் தொற்று, அதிக அளவு மது அருந்துதல், கொழுப்பு கல்லீரல், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், நீரழிவு நோய், சில மருந்துகளின் பக்க விளைவுகள், மரபியல் காரணங்கள், அறிகுறி, சோர்வு, பசியின்மை, வாந்தி, மஞ்சள் காமாலை, கண்கள் மற்றும் தோலில் மஞ்சள் நிறமாக மாறுதல், வயிற்று வீக்கம், கால்களில் வீக்கம். கல்லீரல் நோயில் எடுத்துக்கக்கூடிய உணவு போதுமான புரதம், பருப்பு, மீன், முட்டை, வெள்ளைக்கரு, முழு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, பார்லி, ஓட்ஸ், கீரை, காய்கறிகள், பழங்கள், குறைந்த கொழுப்புள்ள பால் மற்றும் தயிர், போதுமான அளவு தண்ணீர். தவிர்க்க வேண்டிய பொருட்கள் மது, எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக கொழுப்பு உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக சர்க்கரை மற்றும் இனிப்பு பானங்கள், அதிக உப்பு. நுரையீரல் நோய். நுரையீரலில் பாதிக்கப்பட்டு சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுத்தும் நிலை நுரையீரல் நோய்கள் எனப்படுகின்றன. பொதுவாக நுரையீரல் நோய்கள் ஆஸ்துமா, நிமோனியா, காசநோய், COPD, நுரையீரல் புற்றுநோய். காரணம் புகைப்பிடித்தல், காற்று மாசு, வைரஸ் பாக்டீரியா, ஒவ்வாமை, தூசி, புகை மற்றும் வேதிப்பொருட்களின் தாக்கங்கள். சாப்பிடக்கூடிய உணவுகள் புரதச்சத்து, முட்டை, மீன், கோழி, பருப்பு, பயறு. விட்டமின் சி, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், கொய்யாப்பழங்கள். விட்டமின் ஏ, கேரட், சர்க்கரை வள்ளி கிழங்கு, கீரைகள். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மீன், ஆளி விதைகள், வால்நட். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள், பச்சை காய்கறிகள், பல வகைகள், போதுமான அளவு தண்ணீர், இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் நுரையீரல் நோய்களை தவிர்க்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் புகை பிடித்தல் மற்றும் மது, அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக சர்க்கரை மற்றும் குளிர்பானங்கள், அதிக உப்பு உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பதை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ், அதிகம் சர்க்கரை, குளிரூட்டப்பட்ட பானங்கள் உணவில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான முழு தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகளை அதிக அளவு உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
0: கல்லீரலையும் நுரையீரலையும் பாதுகாக்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும், எந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

உணவுங்கிறது நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சாப்பிடுறோம், ரொம்ப துக்கமா இருந்தாலும் சாப்பிடுறோம், போர் அடிச்சாலும் சாப்பிடுறோம், பொழுது போகிறதுக்கும் சாப்பிடுறோம். எப்ப சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவோட நிறம், குணம், தரம், சுகாதாரம் இதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இத பத்தி விரிவா உங்களுக்கு தெரியணும்னா தவறாம கேளுங்க உணவை மருந்து.

நேரம் 6:25. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தஞ்சாவூர் மணிமண்டபம் துணை மின் நிலையத்தில் நாளை மின்தடை, அதை பற்றிய அறிவிப்பு தான் இது. தஞ்சாவூர் மணிமண்டபம் துணை மின் நிலையத்தில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. அதனால் அருளானந்த நகர், ஃபிளோமினா நகர், காத்தூன் நகர், சிட்கோ, அண்ணா நகர், காமராஜ் நகர், ஃபாத்திமா நகர், அன்பு நகர், திருச்சி சாலை, வவுசி நகர், பூக்காரத்தெரு, 20 கண்பாலம், கோரிக்குளம், கணபதி நகர், ராஜப்பா நகர், மகேஸ்வரி நகர், திருப்பதி நகர், செல்வா நகர், அண்ணாமலை நகர், ஜேஜே நகர், டிபிஎஸ் நகர், சுந்தரம் நகர், பாண்டிய நகர், மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக பகுதி, ஆட்சியர் முகாம் அலுவலக சாலை,

டேனியல் தாமஸ் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், என்எஸ் போஸ் நகர், தென்றல் நகர், துளசியாபுரம், தேவன் நகர், பெரியார் நகர், இந்திரா நகர், கூட்டுறவு காலனி, நடராஜபுரம் காலனி தெற்கு, புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, எலிசா நகர், முல்லை, மருதம், நெய்தல், நட்சத்திரா நகர், விபி கார்டன், ஆர்ஆர் நகர், சேரநகர், காவிரி நகர், நிர்மலா நகர், யாகப்பா நகர், அருளானந்தம்மாள் நகர், குழந்தையசு கோவில், பிஷப் வளாகம் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாலைமணி 6:30 மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும்

0: குழுக்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.

மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பிமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட்கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஷிராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுலிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடியும் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 6:49 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். 2026 ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பங்களை https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இணையதளத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை 2026 ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு 3 பிரதிகளுடன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு வரும் 15 அனுப்பி வைக்க வேண்டும். இம்மாதம் 15 நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அது பற்றியான கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியிலும் 0431-242-0685 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

நேரம் 6:57. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியில் இது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதன் காரணமாக நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 21 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 10 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்று கூறியுள்ள அவர், குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றார். வெளிநாட்டு பங்களிப்பின் பயன்பாட்டை அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு கொண்டதாக மாற்றுவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 540

43 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றாா்.

0: தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 220 திருக்கோவில்களில் பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. வரும் 28 தேதி வரை இணையதளம் வாயிலாகவோ அஞ்சல் மூலமாகவோ இதற்கு விண்ணப்பிக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை சிறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 16.4 ஓவரில் 5 இழப்பிற்கு 186 ரன் எடுத்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாக உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில். பொதுவா போட்டி தேர்வுகள் அப்படின்னாலே நம்ம ஊர்ல ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க, இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பா கலெக்டர் ஆவேன் கமிஷனர் ஆவேன்னு வெறியோட படிக்க வரவங்க. ஆனா இதுலயும் சிலர் சிலபஸ பார்த்தோன்னே இவ்வளவு பெருசா இருக்கேன்னு பயந்து பின்வாங்கிடுறாங்க. அப்படி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க எப்படி எல்லாம் திட்டமிடணும், அவங்களோட தடைகளை எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிற பல தகவல்களை போட்டி தேர்வு பயிற்சியாளர் அருண் விஜய் அவர்கள் போன திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளோட பகிர்ந்திருந்தாங்க. பிளான் பண்ணியாச்சு, தடைகளையும் தாண்டியாச்சு, அடுத்து என்ன? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன், எப்படி ஆரம்பிக்கிறது, வீட்ல இருந்து படிக்கிறதா, ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறதா, இல்ல பயிற்சி நிலையங்கள்ல சேர்ந்து படிக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலையும் இன்னும் நிறைய தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். வாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட சேர்ந்த ஒரு பயணமா தான் இருக்கும். நண்பர்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கூட எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, முன்னாடி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் படிச்சவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, மென்டரா இருப்பாங்க. அவங்களோட அனுபவமே கூட நமக்கு ஒரு நண்பனாக இருந்துதான் உதவி பண்ணும். அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு போட்டித் தேர்வு அனுபவமும் இப்ப போட்டித் தேர்வு பயிற்சிகள்ல தேர்வுகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்லிட்டு இருக்கிற போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தான் சந்திக்கிறோம். வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
2: இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட சேர்ந்த ஒரு பயணமா தான் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து அந்த திட்டங்கள் ரொம்ப அவசியமான ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்ற அந்த திட்டங்கள், இதுல இருந்து நண்பர்கள் குழு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், ரெண்டாவது எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியும் எல்லாத்துக்கும் செட் ஆகாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஸ்ட்ரக்சர்டான ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கானது தான், இது சரியான பாதையில தான் போறோம்ன்றதை எப்படி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது?
4: இல்ல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் சேரும் போதே நம்மளுடைய வேவ்லென்த்ல இருக்கிறவங்க தான் நம்ம சேர்த்துக்கோம். இப்ப நம்ம பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ நிறைய பேர் நம்மளோட படிச்சாலும் நம்மளோட யார் செட் ஆறா, நம்மளோட என்ன ஓட்டத்துக்கு யார் செட் ஆறாங்க கூட பழகிறோம், அதிகமா பழக்கம் இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது, இப்போ நண்பர்கள் குழுவோட சேர்ந்து இதை படிக்கும் போது இது ஒரு கூட்டு முயற்சி, ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படிங்கறது தான். அப்ப தேர் இழுக்கிறதுங்கிறது போட்டி தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க ஒப்பிட்டீங்கன்னா ஊர் கூடி தேர் இழுத்தல்ங்கிறது போது எளிமையாக்குது. ரெண்டாவது, இப்ப நாம எல்லாத்தினாலும் எல்லா நாளும் நீங்க 6 மணி நேரம் படிக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா எல்லாத்தினாலையும் 6 மணி நேரம் படிக்க முடியாது. சில நாட்கள் நமக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வாரத்துல 2 நாள் நம்மளால படிக்க முடியாம இருக்கலாம்.
2: இல்ல, அதுல இன்னொரு விஷயம் எனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, ஒரு சிலர் வந்து 10 மணி நேரம் படிக்கணும்னுவாங்க, இன்னொரு 15 மணி நேரம் படிக்கணும்னுவாங்க, ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல தாங்க உட்காந்து படிக்கணும், இதை வந்து இப்படி படிக்கணும், இதை இத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணணும், இது மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர்டா இத்தனை மணி நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கறதும் சரியானது தானே?
4: இல்ல, அது அது வந்து சப்ஜெக்டிவ், அது ஒவ்வொரு நபரை பொறுத்தது. இப்ப நான் இதையும் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி பதில் சொல்றேன்.
2: ஹிந்து பேப்பரை மட்டும் விரிச்சு வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் படிப்பேன், அதை எடிட்டரே ஒரு நேரம் படிச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆனா இவங்க 2 மணி நேரம் அதை விரிச்சு வச்சு அந்த எடிட்டரே படிப்படின்னு படிப்பாங்க.
4: நீ உங்களுடைய கேள்விகள் வந்து உங்களுக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்குங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இப்ப நண்பர்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் போது, அதை படிக்கும் போதோ, இப்ப நாம சோர்வடையும் போது நம்மளுடைய நண்பன் நம்மளுக்கு வந்து ஊக்குவிச்சு, சரி வா இந்த இந்த டாபிக் இன்னைக்கு இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்பு நம்மளுடைய நம்ம திட்டத்தை அந்த நாளுடைய திட்டத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, எல்லாரும் சொல்ற மாதிரி அது முக்கியமா தேர்வுகள்ல வெற்றி பெற்றவர்கள் பேட்டி கொடுக்கும் போது என்னன்னா, ஒரு 15 மணி நேரம் படிச்சேன், 14 மணி நேரம் படிச்சேன்னு சொல்லுவாங்க. 15 மணி நேரம் 14 மணி நேரங்கிறது வருடத்தினுடைய எல்லா நாட்களையும் பண்ண முடியாது.
2: ஏதோ ஒரு நாள் படிச்சு
4: அதை கன்சிஸ்டன்டா ஒரு நாளைக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் படிக்காதவங்க அந்த ரெண்டு மணி நேரம் படிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் காலையில ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கூட்டலாம். அப்போ மூணு மணி நேரமாகும். அப்ப நீங்க ஒரு வாரம் ரெண்டு மணி நேரம் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது மூணு மணி நேரமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி தேர்வு நெருங்கும் போது, அதாவது ஒரு வாரம் இ

0: ஏன் நீங்க வந்து அதுல 10 மணி நேரம் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எடுத்தோடனே வண்டியை இயக்கும் போது எடுத்தோடனே 6வது கீழ 5வது கீழ வண்டி இயக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுடைய பழக்கமும் போட்டித் தேர்வுக்கான பழக்கமும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் ஆரம்பத்துல 2 மணி நேரத்துல ஆரம்பிச்சு படிப்படியா நீங்க கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண இது ஒரு சுமையாவே தெரியாது.
1: அதுல நீங்க சொன்னீங்க இந்த நண்பர்கள் குழுவாக செயல்படுது, பயிற்சி மையங்களுக்கு போகுது, இது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருப்போம் உங்களுக்கு?
0: நான் பயிற்சி மையங்களை விட நண்பர்கள் குழுவுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நண்பர்கள் குழு சேர்ந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது பயிற்சி எடுக்கும் போது ஒரு குழுவாக அப்படியே உங்களுக்கான புரிதலோ அல்லது உங்களுக்கான திறன் வளர்த்துக்கிறதோ அதிகரிக்கும். இப்ப நீங்க பயிற்சி மையங்கிறது 1-to-1 கம்யூனிகேஷன்ல வரும். அப்ப நீங்க வந்து பயிற்சி மையங்கள்ல நீங்க சந்தேகம் கேட்கறத பயிற்சி மையங்கள் முற்றிலும் கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பயிற்சி மையங்கள்ட்ட நீங்க பயிற்சி எடுத்துட்டு அதை பட்டை தீட்டக்கூடிய ஒரு நிலையில நண்பர்கள் குழு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நண்பர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றீங்க, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பொதுப்படையான பொது விஷயமா நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பேசணும், அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன கருத்து சொன்னாருங்கிறது நமக்கு ஆண்டுகள் தாண்டியும் அது மறக்காம இருக்கு. அது ஒரு லைவ் இன்ட்ராக்ஷனா இருக்கு, எமோஷனல் பாண்டிங் இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்தை இவர் சொன்னாரு, இவர் இதை பத்தி பேசினாரு அப்படிங்கறது ஒரு வெறும் அறிவு சார்ந்த விஷயமா இல்லாம ஒரு நிகழ்வு சார்ந்த விஷயமா
1: ஒரு ஸ்ட்ரக்சர்டான கல்வி மாதிரி இல்லாம
0: ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் மாதிரி,
1: இன்ஃபார்மலான டிஸ்கஷனோட உங்களோட நண்பர்களோட ஒரு நடக்கக்கூடிய சாதாரண ஒரு கான்வர்சேஷனா இருக்கும்போது அது மனசுலயும் ரொம்ப ஈஸியா
0: பதியுது. நீங்க ஒரு சிரமப்பட்டு ஒரு டாபிக் படிக்கிறதோ ஒரு டாபிக் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, எளிதில் அவரு ரொம்ப லோக்கலா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நண்பர் நமக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும், இவனுக்கு இப்படி சொன்னா புரியும், இதை உதாரணமா காமிச்சு சொன்னா புரியும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அதன் மூலமாக நம்ம படிக்கிற நேரமும் குறையும், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது குறிப்பிட்ட பாடத்திட்டத்துல நமக்கான புரிதலும் அதிகரிக்கும். அப்ப பயிற்சி வகுப்புகள் நமக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும்ங்கறத சொல்லிக் கொடுக்கும். நண்பர்கள் குழு அல்லது நம்ம சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கோர் கேங் அந்த நண்பர்கள் குழுங்கிறது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை எளிமையாக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நகரங்கள்ல முக்கியமா இப்ப நீங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல, சென்னை அண்ணா நகர் கூட இருக்கிற பெரும்பான்மையானவர் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஏன் எல்லாரும் அந்த ஒரே இடத்துல குவிறாங்க? என்ன காரணம்னா இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நவீன இன்டர்நெட் இயரால நீங்க எங்க இருந்தாலும் படிக்கலாம். நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க இன்ஸ்டியூட்டோட ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சூழ்நிலை. அந்த சூழல் எங்க திரும்பினாலும் அதே ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய அதே நண்பர்கள் இருப்பாங்க. சோ அது ஒரு நம்பிக்கையை தரும்.
1: அந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி
0: கரெக்டா சொல்ல போனா மேனிஃபெஸ்டேஷன் தான். அதாவது நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி போட்டித் தேர்வுகள் உங்களுடைய அறிவு கூர்மையை சோதிக்கிறது கிடையாது, போட்டித் தேர்வுகள் உங்களுடைய மன வலிமையை சோதிக்குது,
1: மன திடத்தை
0: சோதிக்குது. இட் இஸ் நாட் அ நாலேஜ் கேம், கரெக்டா சொன்னா இட் இஸ் அ மைண்ட் கேம்.
1: சரிங்க, இப்போ நிறைவே நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, பல சவால்கள் நம்ம முன்னாடி இருந்தாலும் இந்த பயணம் வந்து சரியான திசையில போனுச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக வெற்றியை அப்படிங்கறத அடைய முடியும். அதற்கு அவங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, எதெல்லாம் புறந்தள்ளணும். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வந்து நிறைய இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் திறன்பேசிகள் பயன்படுத்தி நம்ம வந்து அதையும் படிப்புக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதுவும் நமக்கு தெரியாம நிறைய டைம் கன்சியூம் பண்ணி நம்மளோட அந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் குலைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது சரியான முறையில எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி நம்ம எப்படி இதுல வெற்றி பெற முடியும் அதை சொல்லுங்க.
0: சோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டித் தேர்வு வந்தாலும் போட்டியாளர்கள் எதுக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்லயே அதாவது பொது அறிவியல்லே கேள்விகள் வந்தாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வருது. சோ அதனால எந்தெந்த ஏரியாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம அதாவது இந்தியா பேன் இந்தியாவா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு எக்ஸாம் வந்தா தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் இருக்கும் போது அரசாங்கத்துடைய திட்டங்கள், மத்திய மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள், அதே மாதிரி சர்வதேச நிகழ்வுகள், இப்போ ஒரு உச்சி மாநாடு நடக்குது, ஒரு காலநிலை மாநாடு நடக்குனா அதனுடைய மையக்கரு என்ன, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா அதை க்வெஸ்டினா மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு உச்சி மாநாடு நடக்கணும் அதனுடைய மையக்கரு என்ன, ஏன்னா இப்ப எல்லாம் வந்து க்வெஸ்டின்ஸ் வந்து இப்ப எங்க நடக்குதுன்னு அவங்க கேட்கறது இல்லை, முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த மாநாட்டுடைய மையக்கரு என்ன, அந்த மாநாட்டை என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் வருது. அப்போ நாம பிரைமரி லெவல் ஆஃப் டேட்டால இருந்து செகண்டரி டெர்ஷியரி லெவல் ஆஃப் டேட்டா வரைக்கும் நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எடுத்து வச்சிருக்கணும். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, இப்ப நாம சொன்ன மாதிரி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்துல ஒரு லேப்டாப் இருக்கும், நம்ம அதை ஷேர் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம், நம்ம அதை கணினி பயன்படுத்துதல்ங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப ஆனா எல்லாத்து கையிலயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் இப்ப யூடியூபா இருக்கட்டும் எல்லா இதுலயும் வந்து நீங்க எல்லா சப்ஜெக்டுக்கும் வீடியோஸ் இருக்கு, ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. ஆனா என்னன்னா நாம அதை பார்க்க ஆரம்பிச்சு அதை ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண என்ன பண்ணா கொஞ்சம் டாபிக் அதை டிவியேட் ஆக போக ஆரம்பிக்கும். அதை வந்து தவிர்க்கிறது ஒரு அது ஒரு இண்டிவிஜுவலுடைய முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ரொம்ப அளவான டைம்ல யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம், நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. சோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். ஈவன் நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா

0: இப்ப நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி குவெஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி சாட் ஜிபிடியோ அல்லது வந்து ஜெமினி ப்ரோவையோ யூஸ் பண்ணி ஒரு யூபிஎஸ்சிக்கு இந்த டாபிக்கு இவ்வளவு டிஃபிகல்ட்டி லெவல்ல எனக்கு ஒரு 20 குவெஸ்டின் எடுத்து கொடுனா அது ஒரு 10 செகண்ட்ல குவெஸ்டின்ஸ் கொடுத்துருது. இப்ப நீங்க அதை பயிற்சியாக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தொடர்ந்து தேர்வு ஆணையங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, பயிற்சி நிலையங்களுடைய கேள்விகளை தாண்டி கேள்வி கேட்கறதா.
1: ஆமா,
0: இப்ப அப்போ இது இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணும் போது இது ஒரு புதுவிதமான பயிற்சியா இருக்கு அவங்களுக்கு. இப்ப யாரையும் நீங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து நீங்க ஒரு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜியோகிராஃபில எனக்கு இந்தியன் கிளைமேட் பத்தி எனக்கு ஒரு 20 கேள்வி டஃபான கேள்வி கேளுங்க அப்படின்னு ஒரு எம்சிக்யூஸ் கொடுத்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள நமக்கு 20 கேள்வி ரெடியா இருக்கு. சோ அப்ப இதெல்லாம் கன்வென்ஷனல் லேர்னிங்க பிரேக், அதாவது கன்வென்ஷனல் லேர்னிங் இல்லாம இதை பண்ண முடியாது. அப்போ நீங்க கேள்விகள் வெறும் பயிற்சி வினாக்களை வச்சு மட்டும் நம்மளால வந்து ஒரு தேர்வை வந்து வெற்றி பெற முடியாது. அப்போ கன்வென்ஷனல் லேர்னிங், அப்ப அந்த கன்வென்ஷனல் லேர்னிங்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கண்டிப்பா கொடுத்தாகணும். வேணா ரிவிஷன், நம்ம திருப்புதல், நம்ம ஒரு பாடத்தை திருப்புதல் அப்படிங்கறது வெறும் மொனோடைன்ஸ் நம்ம படிச்ச புத்தகத்தையே திரும்ப திரும்ப பாக்கறத பாடுற பதிலா நாம எவ்வளவு அளவுக்கு அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கோம், நாம நமக்கு
1: கேள்வி
0: படிச்சிருக்கோமா கரெக்டா தான். தேர்வு ஒரு தேர்வுக்கு யூபிஎஸ்சி பொதுத்தேர்வுகளுக்கு
1: நிறைய விஷயம் தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்காது. அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதுல பயணம் பண்ணிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தகவலையும் தான் நம்ம இப்ப திருப்பி பேசிருக்கோம். ஏன்னா நமக்கு நாமளே பேசிக்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி பேசிக்கிற மாதிரி தான். இதை நம்ம இன்னொருத்தர் பேசும்போது கேட்கும் போது ஆமா இல்ல நம்ம அதை தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் இல்ல, அதுக்காக தான் இதை பேசியிருக்கிறோம். அந்த வகையில பொதுத்தேர்வுகள் வந்து சரியான திசையில பயணிச்சு இந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா பொதுத்தேர்வுகள்லயும் அவங்களோட முழுமையான உழைப்பு கொடுத்து சரியான திறனோட அதை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அதற்கு உங்களோட அனுபவத்தையும் உங்களோட பயணத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க. ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்றேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக அப்படிங்கிற வள்ளுவர வாக்கு கேட்ப, ஒரு செயலை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறது மூலமா தான் அந்த செயலை சிறப்பாக செய்ய முடியுங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. சோ இதன் அடிப்படையில போட்டித் தேர்வாளர்கள் அவங்களுடைய இந்த ஆண்டு அவங்களுடைய வெற்றி ஆண்டாக அமையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
2: அவ்வளவுதாங்க. ஃப்ரெண்ட்ஸோட படிச்சாலும் சரி, இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலும் சரி, உங்களுடைய சுய உழைப்பும் நேரத்தை வீணாக்காத திட்டமிடலும் இருந்தாலே போதும். இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தடைகளை தாண்டி ஓடுவோம். வெற்றி நம் கையில்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர்

0: அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும் 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
3: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி

0: இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும், ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், வெயிட் லாஸ் அண்ட் இட் ஹாஸ் ஹை நியூட்ரிஷன்ஸ். கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
1: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லை பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும், அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
1: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஜர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும், குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று பூனைக்காலி விதை பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும். இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று பூனைக்காலி விதை பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார்

0: வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: முத்தக்கா, சரியான நேரத்துல தான் வந்திருக்கா. நீயே
2: ஏன் பூங்கொடி இப்படி சொல்ற? எனக்கு அப்படி என்ன வச்சிருக்கா?
1: இங்க கண்டுபிடிங்க பாப்போம். எனக்கு பிடிச்ச பாயசமா? இல்லையே.
2: குழிப்பணியாரம்?
1: அதுவும் இல்ல.
2: இந்த போலி?
1: அதுவும் இல்ல.
2: சரி நீயே சொல்லு.
1: பாரம்பரிய அரிசியில பண்ணுன
2: சூப் மிக்ஸ் வச்சிருக்கேன்.
1: ஆமா பூங்கொடி,
2: தெரியாம தான் கேக்குறேன். என்ன நீயே எப்ப பார்த்தாலும் பாரம்பரிய அரிசிய பத்தியும் அத சாப்பிடுறத பத்தியுமே பேசுற? அதுவும் உன் வயல்லையும் பாரம்பரிய நெல்லையே சாகுபடி பண்ற?
1: அக்கா, கருப்பு கவுனி, தூயமல்லி, அறுபதாம் குருவை, பூங்காறு, மாப்பிள சம்பா இப்படின்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள்ல எல்லாத்துலயும் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இயற்கை வேளாண்மை மூலமா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்குதான்.
2: நீ மட்டும் இதெல்லாம் எங்கத்தான் போய் கத்துக்கிட்டு வரன்னு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயத்தையும் சொல்றது கிடையாது.
1: உனக்கு மட்டும் இல்லக்கா, ஊரே கேக்குற மாதிரி பூனை காளி விதை சாகுபடி விவரம், பாரம்பரிய நெல்லு சாகுபடி, வேளாண்மை துறை அலுவலர்களோட நெருங்கிய தொடர்பு, பெரம்பலூர் மாவட்டம் செட்டி குளத்துக்கு பேர் போன சின்ன வெங்காய சாகுபடி, இத பத்தியும் தன்னோட அனுபவத்தை இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில ஆர் வெங்கடேஸ்வரன் சார்கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க.
2: யாரு?
1: நிகழ்ச்சிய கேளுக்கா. அப்படிக்கா உக்காரு, ரெண்டு பேரும் கேப்போம்.
2: சரி, வந்தோன்னு என்னமோ சூப்பு வச்சிருக்கேன் நீ அத ஆறி போறதுக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்தா தேவல. குடிச்சுக்கிட்டு கேக்கலாம்ல.
1: கொண்டு வர.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில பெரம்பலூர் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவங்களை சந்திக்க போறோம். அண்மையில ஒரு தொலைபேசியில அழைத்து, ஐயா லாடபுரம் பகுதியில நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன், நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்றேன், அது தவிர வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல இருந்து செயல்படக்கூடிய IIHR இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் அந்த அமைப்போடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் நாட்டு ரகங்கள் பற்றியும் IIHR வெளியிடக்கூடிய ரகங்கள் பற்றியும் ஒரு பெரிய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன், நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே வாங்கன்னு சொன்னா வந்து இப்ப நம்ம நிலையத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஐயா வணக்கங்க.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: எப்படிங்க? முனைவர் அப்படின்னா எந்த துறையில நீங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க?
4: நான் பேசிக்கா பாட்டினி எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி எம்ஃபில் பாட்னி, அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜியில மைக்ரோபி ரிசர்ச்ல என்சைம் பத்தி அக்ரிகேட்டடாவே
3: மைக்ரோ பயாலஜி.
4: ஆமா சார், மெரைன் மைக்ரோபயாலஜி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா கடல் புல் பாசிகள் இருந்து என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு விவசாயத்தை பயன்படுத்தலாம், அந்த மாதிரிதான் பேசிக்கா ரிசர்ச் பண்ணேன். அதை தொடர்ந்து இப்ப கடல் பாசி கடல் பொருட்கள் வந்து நம்ம விவசாயத்துக்கு எந்த மாதிரி மருந்துகள் அல்லது ஊட்டச்சத்து கொண்டு வரலாம் தான் பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை போக போயிட்டு சார், என்ஜிஓ மூலமா.
3: ஓ, நீங்க ஒரு என்ஜிஓவும் வச்சிருக்கீங்க?
4: சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்லாண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். நாலு பேருமே வந்து நாங்க பிஹெச்டி முடிச்சவங்க தான், அது ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். 2019 வரைக்கும் போஸ்ட் ஆர்டர் ஃபெலோஷிப் முடிச்சேன். முடிச்சதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வந்தேன் சார்.
3: ஏங்க திடீர்னு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்து மேல ஏன் ஒரு?
4: ஆல்ரெடி பேசிக்கா வந்து அப்பா அம்மா விவசாயம் தான் சார், சின்ன வயசுல விவசாயத்தை நல்ல ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி விவசாயம் பண்ணி பார்ப்போமே, அது மட்டும் இல்லாம பாரம்பரிய ரசிகர்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கருப்பு கோணி வந்து நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் தெரிஞ்சு.
3: இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்துக்கு வந்தீங்களா?
4: 17 வந்துட்டேன். 18 தான் வந்து கருப்பு கோணி பசோஸ் போடுறேன். பெரம்பலூர் ஏரியாவுக்கு நான் தான் ரெண்டாவதுன்னு சொல்லலாம். ஆறுமுக ஏவாக்கு அப்புறம் நான் தான் பண்ணேன்
3: கருப்பு கோணி.
4: ஆமா சார், அதை அறுவை பண்ண முடியாம 2 வருஷம் வெயிட் பண்ணேன். மிஷினரி ஃபெசிலிட்டி இல்ல, அதனால 2 வருஷம் வெயிட் பண்ணி ஐயா ஆறுமுக ஏ தான் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மிஷினரிக்கு மானிய திட்டங்கள் இல்லாம இருந்தது இந்தியா ஃபுல்லாவே. நான் வந்து வேளாண்மை துறை பொறியியல் துறை மூலமா ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, விவசாயிகளுக்கு என்னென்ன மானியங்கள்ல உள்ள மிஷினரி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கைகுத்தல் அரிசி ஆலையும் சொல்ல தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த பேரை கேள்விப்படல யாருமே, எனக்குமே தெரியாது. அதை வந்து இது மாதிரி சொன்னேன், நாட்டு ரகத்துக்கு வந்து அறவை செய்யறதுக்கு மிஷினிங் இல்ல வேணும்னு சொன்னேன். அடுத்த பட்ஜெட்லயே தமிழ்நாடு கவர்மெண்ட் நானும் ஒரு பார்ட்னர் சொல்லலாம், நான் தான் சொல்ல முடியாது,
3: நானும் ஆலோசனையும் ஒரு பங்கு வகித்தேன்.
4: அது அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆறுமையாவே மானியம் இல்லாம தான் இருந்தாங்க, அடுத்து மானியம் கூப்பிட்டு கொடுத்துறாங்க அவங்களுக்கு.
3: அடிக்கடி ஆறுமுகம் ஐயான்னு சொல்றாங்க ராஜ்குமார். ஆறுமுகம்ன்றவர் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு முன்னோடி இயற்கை விவசாயி. அவர் நிறைய பேருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகத்தை பத்தி நிறைய வழிகாட்டிட்டு இருக்கிறார். அவருடைய மகன் போதி பகவனும் செய்து கொண்டிருக்கிறார், அவரும் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறாரு. சரி, இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பு கவுனி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கருப்பு கவுனி அரிசி ஆக்கும் போது சில பிரச்சனைகள் வருது, ஏன்னா கருப்பு கவுனி வெள்ள

0: வரிசை ஆயிடும். நல்லா போட்டு பாலிஷ் பண்ணி விட்டா கருப்பு கலரே போற அளவுக்கு ஆயிடும்.
1: நார்மலான நம்ம ஊர்ல உள்ள அரிசி மில்ல ஆலையில் போடும்போது வெள்ளையா இருக்கும், அந்த கைக்குத்தல் ஆசையில போடும்போது நிறம் மாறும்.
0: அந்த கருவி வாங்கறதுக்கு பெருமளவு ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்போ தொடக்க காலத்துல எவ்வளவு பரப்பளவுல நீங்க விவசாயம் பண்ணீங்க ராஜ்குமார்?
1: அப்போ வந்து பாரம்பரிய நெல்பதினம் 1 ஏக்கர் பண்ணினேன். இப்போ வந்து 3 ஏக்கர் லீஸ் எடுத்திருந்தேன். அதுல 1 ஏக்கருக்கு பாரம்பரிய நெல் ஒரே ஒரு நெல் கருப்பு மட்டும் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல 60 முறவை, தூயமல்லி, மைசூர் மல்லி இது மாதிரி போன்ற சாப்பாட்டு உகந்த ரகங்களை தேடி பண்ணேன். அப்புறம் பூங்காறு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை மதிப்பு கூட்டி அரிசியாவோ மாவாவோ மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பெரம்பலூர் உழவு சந்தையில ஒரு ஷாப் ஒன்று நமக்கு கொடுத்துறாங்க, அதையும் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் என்னென்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தூயமல்லி, 60 முறவை, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்காறு இதை சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மக்கள்கிட்ட மூவ்மெண்ட் உள்ளது மட்டும் பண்ணிட்டு.
0: எப்படி இருக்குங்க பெரம்பலூர் உழவர் சந்தையில உங்களுடைய கடை எப்படி போயிட்டு இருக்கு?
1: பரவாயில்ல சார், நல்ல மூவ்மெண்ட் தான், மக்கள்கிட்ட வரவேற்பு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்.
0: சரிங்க, சின்ன வெங்காயத்துல இப்ப வந்து இயற்கை முறையில பண்றது சாத்தியப்படுதா? சின்ன வெங்காயத்தை வந்து என்ன மாதிரியான ரசாயன பொருட்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, நீங்க அதை எப்படி தவிர்த்தீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஐயா, சின்ன வெங்காயம் நானுமே முதல் 2017-18 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க, அதை தவிர்க்கணும். அதாவது வயல வந்து முன்னோர்கள் வந்து பல முறை உழவு பண்ணாங்க, அதனால களைகள் தடுக்கப்பட்டது. ரெண்டாவது விஷயம், அப்போ வந்து ரசாயன உரங்கள் எல்லாம் பிறந்தது. ரசாயன உரங்கள்ல விதைகள் கலப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கும் தெரியல. ஆனால் புதிய வகை பொருட்கள் மூக்குத்தி பூச்செடி, வாதர்கீரை இதெல்லாம் வந்து எப்பவுமே நம்ம ஊர்ல இல்ல, ஒரு சில புல் வகையா இருக்கும். அப்போ இந்த வகை பொருட்கள் எப்படி வந்தது அப்படின்னு ரசாயன உரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்.
0: ரசாயனம் பயன்படுத்துறதுனால களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அது புதுமையான களை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டடா பவர் வீடான்னு சொல்லக்கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி உழவு பண்ணிட்டு இருப்பேன். களை முளைக்க முளைக்க நான் உழவு ஓட்டும் வந்து பவர் விட சொல்லக்கூடிய இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா புல்லுடைய விதைகளை வந்து சுத்தமா அழிச்சிருதுங்க. அழிக்கும் போது களைகள் குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டதுனால அந்த இயந்திரம் கூட நான் வந்து வேளாண்மை துறை மூலியமா பட்ஜெட் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. வேளாண்மை துறை அமைச்சர் ஐயா இருக்காங்களே, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா, நேரடி கான்பரன்ஸ்ல பேசும்போது அதையும் முன் வச்ச இன்னைக்கு மானிய திட்டத்துல அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 முன்னாடி வெறும் 19,000 மானியம் இருந்தது, இன்னைக்கு 70,000 கிட்டத்தட்ட மானியம் இருக்கு. வெறும் 30,000 கட்டினா போதும் 1 லட்சம் ரூபாய் மிஷினுக்கு நம்ம மானியத்தில் வாங்கிக்கலாங்க. அது விவசாயிக்கும் ஒரு
0: அந்த பவர் வீடர்.
1: ஆமாங்க, ஒரு விவசாயிக்கு ஒரு மாடு வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த வேலையை அந்த வேண்டி வேலை செய்யும் நல்ல பயனுள்ள
0: உழறது மூலமாக கலையை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க, வெங்காயத்துல வந்து நீங்க முன்னாடி என்ன மாதிரியான ரகம் பயன்படுத்துறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப ஏதாவது நாட்டு ரகங்கள் எதுவும் வந்திருக்கா சின்ன வெங்காயத்துல?
1: நாட்டு ரகங்கள் ஒரே வகையா பரம்பரை பட்டாது பாத்தீங்கன்னா, அதனால அந்த நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு ரகமே வந்து
0: ஒரே வகையான நாட்டு ரகம் இருக்கு.
1: இருக்குங்க, நாட்டு ரக வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ரசாயன உரங்கள் மற்றவங்க அறுவடை இல்லாம நம்ம தானாவே எடுத்து பண்ணோம்னா அதுல நோய் தாக்கத்தையும் குறைக்கலாம், கலைகளையும் குறைக்கலாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு திட்டங்கள், அதாவது முதலமைச்சர் மூலமா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் சொல்லி ஒரு திட்டம் கொடுத்தாங்க.
0: என்னங்க?
1: மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு திட்டம் கொடுத்தாங்க. 2023-24 கொடுத்தாங்க. அந்த திட்டம் மூலமா ஒரு 20 பேர் கொண்ட குழு அமைச்சு அந்த திட்டத்தையும் வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க.
0: அது என்ன திட்டங்க?
1: 1 லட்சம் ரூபாய் மானிய தொகை கொடுத்துருவாங்க. நம்ம 20 பேர் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு இயற்கை உடுப்புகளை உற்பத்தி பண்ணி 20 பேர் பயன்படுத்த பார்த்து மற்றவங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல
0: அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது ஒரு ஒருத்தருக்கு கொடுத்தா 10,000 ஒரு 20 பேருக்கு ஒரு குழுவா கொடுக்கறாங்க. அதை பயன்படுத்தி மண்ணோடைய வளத்தை அதிகப்படுத்துறீங்க. இந்த மண் வளத்தை அதிகப்படுத்தும் போது ஏதாவது வித்தியாசமான அணுகுமுறை நீங்க ஏதாவது செய்யறீங்களா ராஜ்குமார்?
1: நான் அந்த பெங்களூரு ஐஎஸ் ஆராய்ச்சி மையத்துக்கு போயிட்டு வந்து பூனைக்காளி அப்படின்ற ஒரு விதை அறிமுகமானது.
0: பூனைக்காளி?
1: ஆமாங்க. அந்த பூனைக்காளி விதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சத்து மிக்க விதையும் சரி, தலை செடியும் சரி. தலை செடி மண்ணுக்கு உகந்தது, விதை மனிதனுக்கு நமக்கு உகந்ததுங்க. வீரியத்தன்மை அதிகம் உள்ள சத்துக்கள் உள்ள விதை. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா 2-in-1 சொல்லலாம், 2 வேலையும் செய்யும். விதைகளை வந்து விவசாயிகிட்ட கொடுத்து விளைவிச்சோம்னா நாங்களே எடுத்துக்கிறோம், அதாவது ஐஎஸ்எ எடுத்துக்குது. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா அவங்க கொடுத்து உதவுறாங்க. அதுக்காக வேண்டி டன் கணக்கில் கேட்கறாங்க. இப்ப
0: பூனைக்காளி விதை அப்படின்னா என்னங்க? அதை எப்ப விதைக்கணும், அதை எப்ப அறுவடை பண்ணணும், அதுக்கு ஏதாவது பருவம் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பூனைக்காளி விதைக்கு பருவ காலம் தேவையில்லைங்க, எப்ப வேணாலும் பயிர் பண்ணலாம். தண்ணி குறைந்தளவு போதும், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 2 மாதம் வரைக்கும் தண்ணி 10 நாளைக்கு பண்ணலாம்.
0: எவ்வளவு நாள் இருக்கணும்?
1: 4 மாசம் இருக்கணுங்க வயல்ல.
0: 1 ஏக்கர் இருக்கு, பூனைக்காளி விதைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க.
1: நம்ம வயல் எப்பவும் பதப்படுத்தும் பண்ணிட்டு நம்ம விதையை மற்ற விதைகள் விதைக்கிற மாதிரி விதைச்சிடலாம்.
0: 1 ஏக்கருக்கு எவ்வளவு கிலோ?
1: 1 ஏக்கருக்கு அதிகபட்சம் 10 கிலோ போடலாங்க. 10 கிலோ போடும்போது 1 கிலோ விதை விதைச்சோம்னா 1 டன் தொழு உரம் போட்டதற்கான சத்து மண்ணில் கலந்து
0: மண்ணுக்கு கிடைக்கும்ன்றீங்க.
1: கிடைக்கும்
0: மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கான முறை
1: அங்க சத்து முழுமையா கிடைக்கிறதுக்கான
0: ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ விதை தேவைப்படும் பூனைக்காலின்னு சொல்றாங்க.

0: அது எப்படிங்க தெளிப்பு முறையா?
1: தெளிப்பு முறையில் தெளிக்கலாம்,
0: தெளிச்சு விட்டுற வேண்டியதான்.
1: தெளிக்கலாம்,
0: தெளிச்சு விட்டு ஒரு உயிர் நீர் கொடுக்கணுமா அதுக்கு?
1: கொடுக்கலாம்.
0: கொடுத்த பிறகு?
1: கொடுத்த பிறகு எதுவுமே பண்ண தோணுங்க, களை கூட எடுக்கலாம், ஒரு முறை எடுக்கலாம். இரண்டாம் ஏன்னா செடி பரவணும், கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாகிறதா வந்து முதல் முறை களை எடுக்கலாம். அதுக்கப்புறம் களை எடுக்க தவிர செடி பறந்துடும். அது முக்கியமான விஷயம் என்னன்னா மூடாக்கு முறை ஆயிரும். அதாவது மண்ணுக்கு மூடாக்கு முறை பண்ணும்போது நீராவியாவது குறையும், செடி நல்லா வளரும், அதை விட மண் வந்து வளம் அதிகமாயிடும். இது வந்து பண்டைய காலங்களில் உள்ள முறை. மூடாக்கு முறைன்றது பண்டைய காலங்களில் உள்ள முறை. அதனால இந்த செடி வந்து தானாகவே வயல் ஃபுல்லாக பரவிடும். அப்படி இருக்கும்போது மண்ணுடைய சத்து அதிகமாயிடும்.
0: வளருது, மூடாக்கா இருக்கு. எத்தனை நாள் கழிச்சு அதுல இருந்து விதை எடுக்கணும்?
1: 4 மாசம் முடிந்தவுடன் அந்த செடி பாத்தீங்கன்னா நம்ம நீர் பாய்ச்சினாலுமே பச்சையும் இருக்காது, சருகாயிடும். நல்லா சருகாய் வயல்ல கொட்டிடும். விதை பாத்தீங்கன்னா அவரைக்காய் விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவரை விதையை விட கொஞ்சம் பெருசா இருக்குங்க.
0: 4 மாதம் கழித்து தண்ணி கொடுக்கறத நிறுத்திட்டா காஞ்சி போய் அந்த அவரக்காய் அளவுல விதையெல்லாம் கொட்டிடும்.
1: விதை கொட்டாதீங்க, விதை காயோட காஞ்சி நெத்துன்னு சொல்லுவோம், நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம்.
0: பறிச்சு எடுத்துக்கணும். பறிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து மடக்கி உழுதுறணுமா? வயல்ல இருக்கிறது
1: உழவுப்படி இல்லாம
0: அப்பதான் நமக்கு வந்து மண் வளம் அதிகரிக்கும்.
1: ஆமாங்க, மண் வளம் வந்து தலையின் மட்டும் இல்லாம அதோட வேறு பகுதியும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நம்ம வேர்
0: முடிச்சுன்னு
1: சொல்லுங்களா,
0: பொதுவாக இந்த மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த சணப்பு இதெல்லாம் போடுறாங்களே, அது மாதிரி இந்த பூனைக்காலையை பயன்படுத்தலாம்.
1: அது மாதிரி அதுக்கு மேல அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம 2-in-1 ஆயிடுது, விதைகள் வந்து நமக்கு வருமானம் ஆயிடுது, செடி வந்து வயலுக்கு சத்து வந்த ஒரு இதாயிடுது.
0: நம்ம வந்து சம்பா பருவத்துல பண்றோம்னா அதுல இருந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பூனைக்காலையை போட்டு விதையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பரட்டி உழுதுட்டா மண் வளம் அதிகரிக்கும்,
1: நல்லா
0: இருக்கும். இப்ப உங்க பகுதியில எல்லாம் எப்படிங்க? ஒரு போகம் தானே?
1: புன்சை வந்து 2 போகம் பண்றாங்க, நன்சை வந்து ஒரு உபகரணம் பண்றாங்க, பறிச்சு கொஞ்சம் பகுதினால பண்றாங்க. அதை விட இந்த 1 கிலோவுக்கு 1 டன் தொழுவுர சத்து கிடைக்கும் போது தான், 1 ஏக்கருக்கு 10 கிலோ போடும்போது 10 டன் தொழுவுரம் போட்டதுக்கான விளைவு கிடைச்சிருது. அதே மாதிரி 10 கிலோ விதை வச்சோம்னா 1 டன் விதை எடுக்கலாம்.
0: 2-in-1
1: சொல்லி வாங்கியிருக்கோம், மற்ற விவசாயிகள் கொடுக்கறதா வேண்டி நேற்று தான் ஐயேசர் அனுப்பிச்சு விதையை. அது மாதிரி அந்த பூனைக்காய் விதையில நல்ல லாபமும் இருக்கு, மண்ணுக்கும் அங்க சத்து.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: ஏன் பூங்கொடி?
1: என்னக்கா?
0: சூப்பு ரொம்ப ருசியா இருந்துச்சு. எப்படி அது?
1: பாரம்பரிய அரிசி செய்யற மாய மந்திரம் தான், வேற என்ன?
0: அது சரி, மத்த விவரத்தை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த ஐயா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல.
1: ஆமாக்கா, இயற்கை வேளாண்மையில முழு ஈடுபாடு, பஞ்சகவ்யம் மீனமிலம் ஈயம் கரைசல் தயாரிப்புல அனுபவம், மற்ற உழவர் பெருமக்களை ஒருங்கிணைச்சி பொதுவான விஷயத்த பேசுறதுல கை தேர்ந்தவராம்.
0: இதெல்லாம் சரி, சூப்பர் தான். பூனைக்காளி விதைய பயன்படுத்துறதுனால
2: விவசாயம் செய்யும் போது மண்ணுக்கு ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை இடுபொருள்கள், அதாவது இயற்கை உரங்கள் தேவையில்ல, இயற்கை உடுபொருள்கள். நீங்க டன் கணக்கில் மண் புழுவுரம் போடுறத விட பூனைக்காய் ஒரு டைம் பயன்படுத்திட்டோம்னா பல மடங்கு 10 கிலோவுக்கு 10 டன் புழுவுரம் போட்டுட்டோம். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மீனமலம் பஞ்சகாவியம் ஈயம் கரைசல் இது போன்ற கரைசல்களை பயன்படுத்தினாவே குறைந்த அளவு பயன்படுத்தினா போதும்.
3: ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூனைக்காயை விதைக்கலாங்க? ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணலாமா?
2: ஒவ்வொரு ஆண்டும் தேவையில்லைங்க. 3 ஆண்டுக்கு இதோட எஃபெக்ட் இருக்குங்க. பூனைக்காய் செடி வந்து மண்ணுல இதோட முக்கியமான விஷயம் நான் அனுபவப்பட்டதுல பூனைக்காய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கரைசல்களை நம்ம இயற்கை இடுபொருள் பயன்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா அதுல நுண்ணுயிர்கள் பல்கி பெருகிட்டே இருக்கும். திரும்ப நம்ம ஒரு 5 வருஷம் அப்புறம் பண்ணாலே போதும். 3 வருஷம் சொல்றோம், 3 வருஷம் வரைக்கும் அந்த விதைகள் வந்து இப்படிதான் நம்ம கிட்ட இருந்து இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் விதைக்காம நம்ம அறுவடையுமே பயிர் பண்ணலாம். மானாவரினாக்க தக்க பூண்டு பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்ப அறுவடை பண்ணாலும் திரும்ப அந்த சீசன்ல உன்சை பண்ணும்போது அந்த செடி முளைச்சி வரும், களை வர மாதிரி. அது மாதிரி பூனைக்காளி விதையும் எங்கேயாவது விதை இருக்கும் போது தானாக முளைச்சி வரும். அதுவும் நமக்கு பெனிஃபிட் தான்.
3: இந்த விதையை விற்பனை செய்யும் போது ஏதாவது பிரிச்சு கிரிச்சு கொடுக்கணுமா, இல்ல அப்படியே நீங்க அவரக்காய் மாதிரி இருக்கும் நீங்க அப்படியே விக்கலாமா, இல்லன்னா அதுக்குள்ள இருக்கிற விதையை எடுத்து விக்கணுமா? ஏதாவது
2: அப்படியே கொடுத்தா போதும்.
3: அப்படியே கொடுத்தா போதும். அதோட சேர்த்து
2: மருத்துவத்துக்காக பயன்படுத்துறவங்க அதை அந்த ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க.

0: இப்போ நம்ம ஐஎஸ்ஆர்ஓ நம்மளும் சரி நேரடியாக விவசாயிகள் கொடுக்க போறோம். அதனால முளைப்புத்திறன் இருக்கும்போது அந்த ஓடு இருக்கணும். ஓடு ஓடு கொடுக்கும்போது தான் முளைக்க வச்சு.
1: நீங்க இப்போ உங்க நிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 10 ஏக்கருமே செய்யறீங்க?
0: ஒரு ஏக்கர் ஃபர்ஸ்ட் சாம்பிள் மக்களுக்காக பண்ணிருக்கேன்.
1: நல்லா இருக்கு,
0: பண்ண அனுபவம் உண்டு.
1: அதோட விளைவு நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்றீங்க, நாட்டு ரகம் தான் பண்றீங்க. ஒரே ரகம் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த நாட்டு ரகம் தான் பண்றீங்க. பொதுவா என்ன பருவத்துல நம்ம சின்ன வெங்காயம் பண்ணுவோங்க?
0: சம்பா பருவத்தில் பண்ணுவாங்க, புரோட்டாசியில் பண்ணி அல்லது கார்த்திகையில் பண்ணவும் பண்ணுவாங்க. பொங்கல் அதாவது தை மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடுவாங்க. அது வந்து நார்மலாக பண்ணுறது. மற்றபடி குறுவை பண்ணுவாங்க, சைகாசி டு ஆடி ஆவணி வரைக்கும் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பண்ணுறது.
1: எத்தனை நாள் பயிருங்க அது?
0: குறுவை சாகுபடி பார்த்தீங்கன்னா 60-70 நாள் பயிருங்க. சம்பா பயிர் பார்த்தீங்கன்னா 80-90 நாள் பயிர்.
1: இல்லை, சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும்
0: சின்ன வெங்காயம் தாங்க.
1: அதுவும் அதே மாதிரி
0: குறுவையிலும் பண்ணலாங்க, சம்பாலும் பண்ணலாம். சம்பாவில் பண்ணும்போது
1: ஒரே ரகம் தான், ஆனால் குறுவையில் பண்ணால் குறைந்த காலத்தில் அறுவடைக்கு வரும். சம்பாவில் பண்ணும்போது நீண்ட காலம் ஆகுன்றீங்க.
0: அதுக்கு காரணம் என்னன்னா, விதையை எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, சம்பாலில் பண்ண விதையை தான் எடுத்து வச்சிருப்போம். அந்த விதையை வந்து பயன்படுத்தும் போது அதோட வாழ்வு காலம் வந்து குறைக்கப்படுது. ரெண்டாவது, விதைக்காக வந்து பண்ணும்போது உடனடியாக அதை வைகாசியில் வச்சு ஆடி ஆவணியில் எடுத்துருவோம். திரும்ப புரட்டாசி அல்லது ஐப்பசியில் வைக்கும்போது அந்த வாழ்வு நாளை வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படுங்க.
1: சரிங்க, இப்போ வந்து பெரம்பலூர் தான் சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப பெயர் போனதா இருக்கு, என்ன காரணங்க?
0: நான் சின்ன வயசுல 5th படிப்பேங்க. அப்பா வந்து நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்பா வந்து ஒரு 5 to 10 cents வச்சாங்க, வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் தான் அதுக்கு ஆயில் எஞ்சி வச்சு தண்ணி பாசுவேன். அந்த அனுபவத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் நிறைய பண்ணிட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயோட பயன்பாடு அதிகரிக்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னோன்னா, நம்மளுடைய மண் செம்மண் அதிகமாக இருக்குங்க.
1: செம்மண்ணில் நல்லா வரும்,
0: நல்லா
1: சின்ன வெங்காயம்
0: அது வந்து நமக்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால நிறைய பேர் பயன்பட வச்சுட்டாங்க. அதையும் தாண்டி மலைப்பகுதியை சுற்றிலும் இருக்குங்க. பனிக்காலங்கள் மழைக்காலங்களில் குளிர்ச்சி மிகுந்த டைமில் மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய சூடு அதை தக்க வச்சுக்கும். அதிகமான குளிரும் தாங்காது சின்ன வெங்காயம், அதிகமான சூட்டும் தாங்காது. அப்படிங்கும்போது அந்த மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு.
1: சரிங்க, இப்போ பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்க பண்றீங்க. தூயமல்லி,
0: கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்கார் பண்ணிட்டுறீங்க.
1: சரிங்க, எப்படி இருக்குங்க சாகுபடி முறை? ஏன்னா பெரம்பலூர் அப்படின்னாவே சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பணப்பயிரா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. பருத்தி உண்டுங்களா?
0: பருத்தி பண்றாங்க. பருத்தி மக்காச்சோளம் ஏதாவது அதிகம் பண்ணுவாங்க?
1: மக்காச்சோளம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு அவ்வளவா வர மாதிரி தெரியல. ஒரு சில பகுதிகளில் இருக்குமோ அது மாதிரி
0: இருக்குங்க?
1: லாடபுரம் பகுதியில் உண்டா இல்ல பொதுவாக பெரம்பலூர் முழுக்க உண்டுங்களா எப்படிங்க?
0: பொதுவாக இப்போ வந்து மக்கள் ஊருக்கு ஒரு 5 to 4 வந்துருவாங்க. காரணம், நான் முதல் முதல்ல வரும்போது 40 cents பண்ணேன். 40 cents பண்ணல, வெறும் 200 kilos தான் எடுத்திருந்தேன். அந்த கண்டினியூ பண்ணுறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப மருத்துவ குணம் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவ குணம் தெரிஞ்சும் போது அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சர்க்கிளில் அந்த ஆன்லைனில் இந்த வாட்ஸ்அப் குழு, ஃபேஸ்புக்கில், டெலிகிராமில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, நான் விளம்பரம் பார்க்கும்போது நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதை பேஸ் பண்ணி தான் மற்ற நெல் ரகங்களும் தூய்மை பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி அடுத்து அதோடைய வேல்யூ இருக்கு. நம்ம அமர்த்த குணம் இருக்கு. மாப்பிள்ள சம்பாதினா ஒரு சில குணங்கள் இருக்கு. பூங்காருக்கு அது மாதிரி சில குணங்கள் இருக்கு. அது மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம பண்றோம். நம்ம பண்றதை பார்த்துட்டு மற்றவங்க வந்து பண்றாங்க, அவங்களுக்கு மதிப்பு கூட்டுறதுக்கு ஒரு சரியான எண்ணமும் இல்லை. அதை நம்ம பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க.
1: என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் நீங்க பண்றீங்க?
0: மதிப்பு கூட்டல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிசியாக்குறீங்க. அரிசியாக்கி
1: அரிசியாக்கிதான் உங்களுக்கு உழவர் சந்தையில் ஒரு கடை இருக்கு, அங்க கொடுக்குறீங்க.
0: அதையே வந்து மாவா, அதாவது பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதமா சமைச்சு சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அது வந்து பூ மாதிரி மலர்ந்துடும்.
1: நீங்க சாகுபடி பண்றதுல பாத்தீங்கன்னா தூயமல்லி மட்டும் சாப்பிடலாம், மத்ததெல்லாம் ஏதாவது ஒரு பலகாரமா இல்லன்னா அது உருவ மாத்தி தான் நம்ம ஏதாவது.
0: கஞ்சா தான் அதிகபட்சம், கஞ்சா யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏதோ புட்டு செய்யலாம், அது மாதிரி நிறைய விஷயம் செய்யலாம். அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அடுத்தபடியா மாவு குருணை உப்புமாவுக்கு, கஞ்சிக்கு, புட்டுக்கு இது மாதிரி மாத்தி கொடுத்துட்டு
1: இருக்கேன். இந்த 4 ரகம் 5 ரகமே நீங்க அது மாதிரி மதிப்பு கூட்டிய குருணையா கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: ஆமாங்க.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு 3-4 வகையான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணு வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள், அதுல ரொம்ப ஈடுபாடோட செய்யறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அதை சாம்பார் வெங்காயம்னு கூட பல இடங்கள்ல சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஏஎச்ஆரோட இணைந்து நிறைய விஷயங்கள் பண்றீங்களா. அது இந்த பூனைக்காளி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க உழவர்கள் கிட்ட சொல்லிருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு இதை பத்தி தெரியும் தெரியல. இந்த பூனைக்காளி விதை உங்ககிட்ட இருக்குங்களா?
0: இருக்குங்க, தேவைப்படும் வாங்கிக்கலாம்.
1: வாங்கிக்கலாம்.
0: இன்னொன்று
1: வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முனைவர் பட்டம் வந்து இந்த மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு தலைப்புல பண்ணிருக்கீங்க. அது வந்து இந்த கடற்பாசி அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க. இப்ப இந்த கடற்பாசியை பயன்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சா மண் வளம் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. கடற்பாசிக்கும் மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னங்க? ஏன்னா நீங்க அதையே படிச்சிருக்கீங்க. நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்களா எப்படிங்க?
0: கடற்பாசி, கடற்புல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஆராய்ச்சி மூலயமா 2004 பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட மே மாதம் கூட ஃபீல்டு போயிட்டு தான் வந்தோம். நம்ம அரசு உதவியோட
1: ஃபீல்டு எங்க இருக்குங்க?
0: ராமேஸ்வரம், தொண்டி, அந்த மனோரா
1: கடற்பாசி ஆராய்ச்சி மையம் கூட ஒன்று வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
0: வேலை போயிட்டு அந்த பக்கம் தொண்டி பக்கத்தில் நம்ம அந்த பக்கத்தில் ஃபீல்டு போய் பார்க்குறோம் என்னென்ன இருக்கு, அழிவு என்ன போயிட்டு இருக்கு, என்ன வெரைட்டிஸ் வருது.

0: அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இதுக்காக வேண்டிய கல்ச்சர் பண்றதும் பண்ணலாங்க. வருங்காலத்துல எங்களுடைய பிளான் தான், வருங்காலத்துல கடற்பாசியை பயன்படுத்தி மருந்தாவோ நோய் தடுக்கிறதுக்கோ அல்லது ஊட்டச்சத்து மாதிரி கொடுக்கும்போது தேவை அதிகமாக
1: தயாரிக்கிறாங்களா, ஏதோ கேப்சூல் மாதிரி விற்கிறாங்க சொல்றாங்க.
0: ஆமாங்க, அது தேவைப்படும் போது மீனவ மக்களுக்கு விவசாயம் போலதான் மீன் பிடி தொழிலும் அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருவதனால மீனவ மக்களுக்கு அடிப்படை ஒரு வருமானமா இருக்கும் அல்லது வேலை கொடுத்தமா இருக்கும். அதை பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கோம், வருங்காலங்களும் செஞ்சிருவோம்.
1: ஆனா எப்படிங்க, நம்ம வயல்ல போட்டா அது ஏதாவது பயன் இருக்கா, அது மாதிரி ஏதாவது ஆராய்ச்சிகள் நடக்குதா, எப்படி
0: போயிட்டு இப்போ லாஸ்ட் மந்த் கூட அந்த கரையில ஒதுங்கக்கூடிய கடல் பொருட்கள் கடல் பாசிகளை நாங்கள் எடுத்து வருவோம். எடுத்து வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு குவான்டிட்டி அதாவது டோஸ் சொல்றவங்களெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்துருக்கோம். ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்போ அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலான்ட்டு அரசாங்கம் மூலியமாக நிறைய பர்மிஷன் தேவைப்படுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கடற்பாசி புரியுதுங்க, கடற்புழுன்னு ஒன்று இருக்கா, புழு
0: கடல் புல்லுங்க.
1: என்ன பண்ணுவது?
0: கடல் புல் வந்து அதிகமாக வந்து விலங்குகளுக்கு வாழ்விடம் அதான். கடல் பாசியை விட கடல் புல் தான் வந்து டாலாக இருக்கட்டும் டுகாங் இருப்பீங்களா கடல் பசு, அதுக்கு முக்கியமான உணவே கடல் புல் தாங்க. கடல் புல் மட்டும் தான் சாப்பிடும். கடல் புல் கடல் தான் அதிகமாக அதை உயிர் வாழும். இந்த கல்ஃப் ஏரியான்னு சொல்ற முடியலாம், அங்கே தான் அது அதிகமாக இருக்கும். கடல் புல் நமக்கு பயன்பாடு அது இல்லைங்க, மருத்துவத்துக்கோ அல்லது இது மாதிரி
1: மருத்துவ
0: எல்லாமே இப்போ அழிவுதான் போயிட்டு இருக்கு. அதனால கடல் புல் தொடர்பு பண்ண மாட்டோம். கரையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கடல் புழுக்களை நாங்கள் கரை பண்ணிருந்து சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் பண்ணும்போது நம்ம அரசாங்கம் மூலியமாக அதை பண்ணிட்டு.
1: ரொம்ப மகிழ்ச்சி ராஜ்குமார். அதாவது உங்ககிட்ட பேசினது முக்கியமான விஷயம் நாம எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பூனைக்காளி விதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவி வேணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஏதேனும் ஒரு உதவி வேணும் அரசு கிட்ட அப்படின்னா, நீங்க வந்து முக்கியமா ஒன்று சொன்னீங்க, சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஒரு ஜிஐ புவிசார் குறியீடு கிடைப்பதற்கு கூட நம்ம சொல்லணும், சொன்னாதான் அது அதை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வந்து கூட்டா செயல்படுறது ரொம்ப சிறப்பு.
0: உண்மை சிறப்புன்றத விட மக்களுக்கு ஈஸியா போய் சேருவீங்க. பத்து பேர் செய்யும்போது அடுத்த பத்து பேர் வராங்க. அதுக்கு அப்படிங்கும்போது நமக்கு ராஜ்குமார் அப்படின்னா போனா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அல்லது கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய பேருக்கு அந்த மானியத்துல கருவியை வாங்கி கொடுத்துருக்கீங்க வேளாண்மை மூலமாவே.
1: அதனால வந்து பெரம்பலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில பாரம்பரியமான விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கா, எப்படிங்க?
0: இருக்குங்க,
1: இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு ஏதாவது பயன் இருக்கா?
0: லாபகரமான ஒரு செயலம்
1: இருக்கு
0: விவசாயம் செய்யலாம். அதாவது இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரணும், அதுக்கு அரசாங்கம் முழு உதவி பண்ணணும். சில விஷயங்கள் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அது வாய்ப்பு கிடைக்கும் சொல்லலாங்க. ஒன்று பேசுறாங்கள
1: சரிங்க.
0: ஏன்னு கேட்டாக்க இப்போ பெரியவங்க எல்லாமே லாபகரமான விஷயம் என்னன்னா உரம் இல்லாமல் பண்ணால் அது வராது அப்படின்னு கான்செப்ட் போகிறாங்க. சோசியல் மீடியாலாம் அதான் போட்டிருக்காங்க. அதனால இளைஞர்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, இளைஞர்கள் யாருமே டிகிரி இல்லாமல் யாருமே கிடையாது போதைக்கு, அந்த இளைஞர்கள் எல்லாமே விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்துலையும் 100 ஏக்கர் விவசாயம் நேரத்தில் இன்னைக்கு 30 ஏக்கர் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒன்று குத்தகைக்கோ அல்லது சொந்த நிலத்தை அப்பா அம்மா பயன்படுத்துற நிலத்தையோ எல்லாமே வந்து இலவச மின்சாரத்தோட இருக்கு. அதை பயன்படுத்த முன் வரணும். அது இளைஞர்கள் வந்து முழுமையா புரிதலோட வரணுங்க. நம்ம என்ன பண்ணா என்ன லாபம் எடுக்கலாம், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நமக்கு முழு நேரம் அங்கே பயன்படுது. இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணா போதும். காலையில 6 மணி to 10 மற்ற நேரம் மற்ற வேலைகள் பார்க்கலாம். மாலை 3 to 7 இது பண்ணாவே நமக்கு லாபகரமான விவசாயம். அதாவது
1: கூட்டமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சில சமயங்களில் பாத்தீங்கன்னா கட்சவி குழுல சில இயற்கை விவசாயிகள், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அடிக்கடி நான் கவனிச்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒன்னும் விற்க முடியல, நம்ம இயற்கை முறையில பண்றோம், ரொம்ப சிரமப்பட்டு பண்றோம், மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வு இல்லையோ, கொஞ்சம் விலை கூட இருந்தா வாங்கிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறதையும் நான் பார்க்க முடியுது. இப்ப நீங்க ஒரு கடையும் வச்சிருக்கீங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, விவசாயம் ரொம்ப ஆர்வமா பண்ற மாதிரி இருக்கு, ஐஏஎச்ஆர்லாம் போய் தொடர்பு வச்சிருக்கீங்க, இதை நீங்க எப்படி அணுகிறீங்க? இது உண்மைதானா? இயற்கை விவசாயத்தை லாபகரமா பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது உங்க அனுபவமா நீங்க என்ன சொல்ல வரீங்க?
0: அதாவது நானே பாத்தீங்கன்னா கருப்பு கோணி அரசு 2 வருஷம் வச்சிருந்தேன், மார்க்கெட்டிங் கொண்டு வந்தேன். மார்க்கெட்டிங் கொண்டு வந்துட்டு நம்ம வேளாண் வணிகத்துறை மூலயமா உழவு சந்தையில் கடவுள் 2 வருஷம் என்ன கம்பல் பண்ணாங்க. நானுமே செய்யல, 3வது வருஷம் செஞ்சேன். ஏன் செஞ்சேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் போக போக சரி வச்சுதான் பாப்போம்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓரளவுக்கு.
1: ஆனா அவங்க அந்த மாதிரி அணுகுறாங்க, நீங்க வந்து செய்யுங்க இந்த கடையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க.
0: ஆமாங்க, 2 வருஷம் பண்ணாங்க. நம்ம வருமானம் பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தவர் அக்ரியில் வந்ததுதான் தேடும் போது அவங்க கிடைச்சாங்க. அவங்கள தான் அமர்த்தி காலையில 6 to 10 பார்த்துட்டு கிளம்பி
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: என்ன
1: விக்கிறீங்க உங்க கடையில?
0: பாரம்பரிய அரிசி உடைய மாவு வகைகள் பண்றேன், அரிசிகளும் பண்றேன், சிறுதானியங்களும் மற்ற விவசாயத்தையும் வாங்கிக்கிறேன், பருப்பு வகைகள் பாசி பயிறு இது மாதிரிலாம் பண்றேன், விதைகள் நாட்டு விதைகள் வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சிறுதானியங்கள் நீங்க என்ன பண்ணல?
0: இன்னும் பண்ணலைங்க,
1: இன்னும் ஆரம்பிக்கல.
0: இங்க வந்து இந்த விலங்குகள் தொந்தரவுனால ஒரு டைம் போட்டு பார்த்தேன்,
1: விலங்குகள்
0: பண்ண முடியல.
1: விலங்குகள் என்ன, மயிலா?
0: மயிலுக்கு மான் இருக்கு, எல்லாமே இருக்கு.
1: மான் இருக்கு.
0: ஆனா
1: சாத்தியம், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அதுல வருமானம் பார்ப்பது என்பது சாத்தியம் தான்றீங்க உங்க?
0: அது இப்ப அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விவசாயி வியாபாரியம் மாறணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருந்தா கண்டிப்பா வந்து சாத்தியம் பண்ணலைங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ராஜ்குமார். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா, அதுவும் பொதுவா இந்த பூனைக்காளி அதை பத்தி வேற சொல்லியிருக்கீங்க,

0: ஏதேனும் தேவை இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, ராஜ்குமார் அவங்களுடைய கைபேசி எண் 80 98 97 55 89. மீண்டும் ஒரு முறை ராஜ்குமார் அவங்களுடைய கைபேசி எண் குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, 80 98 97 55 89. நன்றிங்க ராஜ்.
1: நன்றிங்க.
2: பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஜே ராஜ்குமார் அவங்க மைக்ரோபயாலஜில முனைவர் பட்டம் வாங்கினதுனாலயோ என்னவோ மண்ணின் மீதும் பாரம்பரிய நெல் உற்பத்தி மதிப்பு கூட்டல்ல அதீத ஆர்வம்.
3: கடல் பாசி, கடல் புழு, இத பயன்படுத்தி மண்ணை எப்படி வளமாக்கலாம் அப்படிங்கறதுலயும் ஆராய்ச்சி.
2: ஆமாக்கா, 1 கிலோ பூனைக்காளி விதைய மண்ணுல விதைச்சா 10 டன் தொழு உரத்துக்கு சமம்னு சொல்ற மாதிரி 1 ஏக்கர் சாகுபடியை தொடங்கின அவரு இன்னைக்கு 10 ஏக்கர் விவசாயம் பண்றாராம்.
3: ஐஐஹெச்ஆரோட தொடர்பு, சின்ன வெங்காய புவிசார் குறியீடு,
2: பவர் வீடரை பயன்படுத்தி தொடர்ந்து உழவு செஞ்சுகிட்டே இருந்தா களைய கட்டுப்படுத்துங்கிற அனுபவம்.
3: உழவர்கள் விற்பனையாளர்களா உயரணும், அதோட இளைஞர்கள் இயற்கை வேளாண்மைக்கு வரணும், அதுக்கு அரசோட ஆதரவு தொடர்ந்து இருக்கணும்.
2: இப்படின்னு பல்வேறு அனுபவங்களோடும் ஆராய்ச்சிகளோடும் இலக்குகளோடும் பயணிச்சு வரக்கூடிய இவரது இயற்கை வேளாண்மை பயணத்துக்கு
3: வாழ்த்து சொல்லிடுவோம் பூங்குடி, வாழ்த்து சொல்லிடுவோம்.
2: உடன் உரையாடிய ஆர் வெங்கடேஸ்வரன் சாருக்கு
3: அவருக்கும் வாழ்த்த சொல்லிடுவோம்.
2: அக்கா எனக்கு
3: உனக்கு என்ன, குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன், வா கிளம்புவோம்.
2: அத நீயே வச்சுக்க, ஒன்னு வேணாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய இயற்கையோடு இணைவோம் பூனைக்காளி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஜே ராஜ்குமார் அவர்களுடனான சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நிகழ்ச்சியில் இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: தமிழ்நாடு பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 885 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 488 ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 891 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 830 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 623 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 817 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 307 ரூபாய்க்கும், வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 814 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 510 ரூபாய்க்கும், தேனி பட்டுக்கூடு அங்காடியில் சராசரியாக 515 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதைத் தொடர்ந்து உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 770 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 723 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பொதுமக்கள் கவனத்திற்கு, அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16 தேதி வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கேயம்,

0: ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையலாம். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மறுநாள் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, நிலக்கடலை பயிரில் இலை துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. ஆகவே விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி வைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்து அளிக்கலாம். அந்த பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் போது 5%, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்பங்குட்டை சாறு கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மற்றும் மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள்.
2: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம், பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறை.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் அதே வேளையில், தொழில்துறையினர் நியாயமான வர்த்தக நடைமுறைகள், சுழற்சி பொருளாதாரம், மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் பாரதிய வியாபாரிகள் மகோத்சவ் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டிற்குள் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட தற்போதைய 4 டிரில்லியன் பொருளாதாரம் ஒரு முக்கிய வாய்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா, கேரள மாநிலத்தை கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் நேற்று நிறைவேறிய இந்த மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 21 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 10 உறுப்பினர்கள் இக்குழுவில் இடம்பெறுவார்கள் என கூறியுள்ள அவர், குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றார். வெளிநாட்டு பங்களிப்பின் பயன்பாட்டை அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு கொண்டதாக மாற்றுவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும்

தமிழக அரசின் தனி தீர்மானம் பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் மாநில

ஞானத்தின் முகவரியாக திகழும் நமது இளைய சமுதாயம் உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கலால் வரி, வாகன வரி, பதிவுத்துறை, சரக்கு சேவை வரி உள்ளிட்டவைகள் மூலம் மாநிலத்திற்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 220 திருக்கோவில்களில் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாகவோ அஞ்சல் மூலமாகவோ இதற்கு விண்ணப்பிக்கலாம். முன்னோர்களை வழிபடும் ஆடி அம்மாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப பரித்துறை, ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் திருக்குளங்கள், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை ஒட்டி விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில், நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் திரளான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு விழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திரம் பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. கசகஸ்தான் சேலஞ்ச் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை நாளை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை கசகஸ்தான் இணையை 6-4, 7-6 என்ற செட்களில் வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரலையில் இசை கொண்டாட்டம். இது இரவு இசை இனிமை. எதற்கும் கட்டுப்படாத மனதை கட்டிப்போடு வைக்கிறது மயக்க மந்திர பாடல் ஒன்று. விரும்பிய வேளையில் விருப்பமான அந்த பாடலை வானொலியில் நேரலையில் கேட்டு பெற்று மகிழும் மகிழ்ச்சியான பொழுது அதுவே இரவு இசை இனிமை.
1: நேரலையில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-31 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

நேரம் 8:12 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது,

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:17 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே. நம்முடைய நீ முதல் நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கண்ணன், வடக்கு சாலைப்பட்டி சார்.
0: வடக்கு சாலைப்பட்டி. கண்ணன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: என்ன பாடல் வேணும் கண்ணனுக்கு?
1: வருஷம் 16 பழமுதிர் சோலை.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி.
1: ஓகே சார்.

0: நேரம் 8:22, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த உங்களின் விருப்ப பாடல்கள். இப்பொழுது இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் கருமத்தமேட்டை வினோபானவர் எஸ் வெள்ளியங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளியங்கிரி ஐயா, அங்க இருந்து கேக்குறீங்க? ஆப் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அங்கதான்
0: கேக்குறேன்.
1: இங்க சகலையும் இருக்காரு.

0: அப்ப கண்டிப்பா மழை பெய்யும். சரி, பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மழை சார்
0: நல்ல மழை பெய்யுதா? அதைத்தான் நானும் சொன்னேன், மழை பெய்யும்னு. சரியா? சரி, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு வந்து நிறம் மாறாத பூக்கள் படத்துல இருந்துங்க, ஆயிரம் மலர்களை மலர்களை பாட்டு கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் திருநீங்க கிராமத்துலேருந்து தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: தனபால் மல்லிகாயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: என்ன பாடல் வேணும்?
1: பெருமதி பழனிசாமி அடி ஜாமத்தில் அந்த பாட்டு, சைக்கிள் ஓட்டி பாட்டு வரல, அந்த பாட்டு வேணுங்க.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி, நன்றி.

0: நேரம் 8:34. இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இருந்து. இப்பொழுது பாடல் கேட்க அன்போடு இணைந்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, காணாம ஏன்
1: தேடுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, பேர் என்ன?
1: என் பேர் ஆறுமுகம் சார். மலக்கோயில் பக்கத்துல நொச்சிவயல் புதூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் ஐயா, என்ன செய்றீங்க?
1: நான் 2007 ஜூலை தான் அரசு ஊழியர் வந்து ஓய்வு பெற்றிருக்கேன்
0: சார். எந்த துறையில வேலை பார்த்துட்டு
1: இருந்தீங்க? 1973 பாளையம் அப்பாயின்மெண்ட் ஆகி 2007 ஜூலையில ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: நிறைய ஞாபக சக்தி இருக்கும் போல இருக்கேன் உங்களுக்கு, அப்படியா? சரி சரி. ஓய்வு வாழ்க்கை எப்படி உங்களுக்கு, சுகம் நினைக்கிறீங்களா, சுமை நினைக்கிறீங்களா? இந்த ஓய்வு வாழ்க்கை, ரிட்டையர்மெண்ட் லைஃப், சுகமா இருக்குதா சுமையா இருக்குதா?
1: ரொம்ப கொடுமையா இருக்கு சார்.
0: ஏங்க
1: இது? இல்ல இருந்தாலும், ஆனா ஓய்வு பெற்றதுல இருந்து நான் 1 மாசம் கூட நான் வீட்டுல இருந்ததுல, நான் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: அப்ப சுமை சுகமா தானே போய்கிட்டு இருக்குது, அது எப்படி சுமையாகும்? சுகமா தானே இருக்கு?
1: சுகம் இல்ல, வீட்டுல ஐடியா இருக்கு, எனக்கு
0: பிடிக்க மாட்டேங்குது. ஆஹா,
1: ஒரு எதிர்ப்பு 3 மாவட்டத்துக்கு அதிகாரியா இருந்தேன்.
0: அருமையா, அருமையா. சரிங்க.
1: திருச்சி, தஞ்சாவூர், கரூர், 3 மாவட்டத்துக்கு அதிகாரியா இருந்தேன் சார். சார் ஏற்றிட்டு மாசம் 1 வாரம் கேம்ப் போவேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கேம்ப் போவேன்.
0: சரிங்கய்யா.
1: அதனால 1 வாரம் மட்டும்தான் இங்க ஹெட் குவார்டர் ஆபீஸ்ல இருக்கேன்.
0: சரிங்க.
1: அதனால வீட்டுல ஐடியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல.
0: ஆனா இப்ப வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சரி, உங்க என்ன போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓய்வுக்கு அப்புறமும் தொடர்ந்து வேலை இருந்துட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்.
1: சரி,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதான் சார், இளையராஜா பாட்டுல ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போடுங்க சார்.
0: சரி, பாடல் வருது. கேக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களோட பேசுனது மெத்த மகிழ்ச்சி. ஹலோ,
1: சார்
0: பாடல் வருது, கேக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.
1: சரி, ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: 8:42 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. நேர்களே, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களுக்குள்ளும் ஒழிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. வணக்கம்.
1: இருவருக்கும் மற்றும் மலைக்கோட்டை வானொலி நேயர்களுக்கும் இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு பாட்டு வரும், வாயுவே மாநிலத்திலிருந்து. அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கும் நன்றிங்க ஐயா.
0: நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

0: 8:46 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம். அண்ணாமலை மூலப்பள்ளிப்பட்டி நாமக்கல் மாவட்டங்க ராசிகர வட்டம்.
0: அருமை அருமை.
1: அனைவரும் நலங்களா?
0: அனைவரும் மிகுந்த நலத்துடன் இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலங்கள்.
0: சரிங்க. சாப்பிட்டீங்களா?
1: இல்லைங்க.
0: இனிமேல் தானா?
1: இனிமேல் தான்.
0: சரி, என்ன பாடல் கேட்கணும்னு இன்னைக்கு ஆசையோட வந்திருக்கீங்க?
1: கடல்வார கவிதையில இருந்து பழைய பாடலுங்க, பொடிநாடைய போறவரே.
0: அந்த பொடிநாடனா என்ன, அது பாத்திருக்கீங்களா?
1: படம் பார்த்துருந்தேன், டிவி இல்லைங்க வீட்டில்.
0: டிவி சினிமாவெல்லாம் விட்டுருங்க. இந்த பொடி நடன்னு சொல்கிறாங்களே, அந்த நடை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன்.
1: இல்லை இல்லைங்க.
0: ஒரு நாள் நடந்து பார்க்கணும். சரியா?
1: இல்லை, நான் நடப்பேங்க.
0: பொடி நடையாக தான் நடப்பீங்களா? சரி சரி. இல்லை சொல்லுவாங்க. பேச்சு பேச்சு
1: ஒரு 2 மாதம் ஆகுது.
0: எப்படிங்க? எப்படி எப்படி?
1: 2 வீலர் வாங்கி போய் 2 மாதம் ஆகுது.
0: அதனால பொடி நடையாக போகிறது இல்லை. 2 வீலரே பொடி நடையா போகுது.
1: நடப்புங்க.
0: சரி சரி சரி. நீங்க கேட்ட பாடல் வருது.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். காலை 7:05 காலை மலரில் டெக் பைட், விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். காலை 7:35 மருத்துவ நேரத்தில் திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்களுடன் நேரலை. நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் நாளை காலை 10:30 இருபட பாடல்களாக இளமை ஊஞ்சலாடுகிறது, பகலில் ஓர் இரவு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேர்களே, நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மரவழியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பு கேட்கலாம். 2:30 மண்ணின் மனத்தில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மி பாட்டு இடம்பெறும். இந்நிகழ்ச்சிகள் நாளை எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே அலைவரிசையில் கேட்க காத்திருங்கள். இரவு சினிமை கேட்டு இணைஞ்சிருக்கும் நேரம் 8:55. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயதிபர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: நாங்க முக்கம்புக்கு பக்கத்துல திருப்பராய்த்துறையில இருந்து சங்கர் பேசுறோம் சார்.
0: சங்கர், சங்கரையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க சார்?
0: என்ன பாடல் வேணும்?
1: வணக்கம் சார். வணக்கம் சார். இது எனக்கு சார் சம்சாரம் அது மின்சாரத்துல இருந்து ஜானகி தேவி ராமனை தேடின்னு ஒரு குடும்ப பாட்டு பாடுவாங்க சார். கல்யாணம் பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளா ஆச்சுங்க சார். யாரும் அதை விரும்பி கேட்கிறேன் சார். நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு
0: நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை கேட்டு நீந்திருந்தோம் இரவு இசை இனிமை. பங்கேற்று கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: சுரேஷ்,
0: சுரேஷுடன் ஐ எம் அப்பாஸ் கான். வணக்கம் நேயர்களே.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இனிய ராகம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் சிக்கலான இந்த வாழ்க்கையை, சிதறிப்போன உறவுகளை, சோர்ந்து போன நிமிடங்களை, கலைந்து போன கனவுகளை எல்லாம் புதிதாய் மாற்றி புத்துணர்வு தந்து நம்மை புதிய பாதையில் அடுத்த தடத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. 10 ரூபாய் மிட்டாய் போல, ஒரு முழம் மல்லிகை பூ போல, ஒரு பேருந்து பயணம் போல, நம் இதயம் வருடும் பாடலும் கூட.

நேரம் 9:22:27. சிந்தாமல் சிதறாமல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா பாடிய பாடலை கேட்டீர்கள். இணையராகம் நிகழ்ச்சியில் இனி தம் படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:34. இயற்கை படத்திற்காக திப்பு மணிக்க விநாயகம் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி எனக்கு 20 உனக்கு 18 படத்திற்காக கார்த்திக் கோபிகா பூர்ணிமா பாடியுள்ள பாடல்

நேரம் 9:45. சேது படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, சுரேந்தர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இனிய ரகம் நிகழ்ச்சிகளே, நீ என்னுயிர் நீதானே படத்திற்காக கிருஷ்ணராஜ், சுஜாதா பாடியுள்ள பாடல்.

கடவுள் படத்திற்காக அருண்மொழி சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனிய ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அன்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டு மகிழ்ந்த அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 இருக்குது.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை. நிஜங்களை விட நினைவுகள் மிகவும் சுகமானவை. இதயத்தில் சேமித்து வைக்கப்பட்டு நினைக்கும் நேரங்களிலெல்லாம் அதே பசுமையுடன் கண்முன் விரியும் காட்சிகள் ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லும். கண்களின் ஓரம் ஆனந்த கண்ணீர் சொரியும். ஞாபகங்களில் வந்து போகும் அந்த நினைவுகளுக்கு செறிவூட்ட சில பாடல்களும் உண்டு. அது இப்பொழுது நேரலையில் உங்கள் விருப்பத்தில். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்ததுதான். 0431 240 1 இது அறிமுக நேயர்களுக்காக. 246 1 மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கும். இன்றைய ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வருக வணக்கம்.
2: சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். யார் சார் பேசுறீங்க?
2: சார் நான் எம்ஆர் பட்டம் முனியராச்சி பெரிய மிளகு பாடலிருந்து பேசுறேன்.
1: அருமை அருமை அருமை. நலமா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? எனக்கு அடிமை பெண் என்கிற படத்துல தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள், அந்த பாடல் வேணும் சார்.
1: கேட்டுடலாம் இப்ப
2: போட்டுடலாம் சார்.
1: நன்றி,
2: ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.

0: நேரம் 10:06. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலையில் இணைய ஆரம்பித்து விட்டீர்கள். காலம் மறவாத காவிய கானங்கள், பழைய திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப பாடல்கள் நேரலையாகவே. அந்த வகையில் அடுத்து இணைப்பை தொட்டிருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
1: ராஜாமணி பேசுறேன் சார்.
0: அருமை அருமை, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கிறீங்களா?
0: அனைவரும் நலமா, மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் வருகிற 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுங்க ஐயா.
0: உங்களுக்கும் எங்களின் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் சகோதரி, சொல்லுங்க.
1: தன்னுடைய பாடல்கள் மூலம் சுதந்திர வேட்கையை கொடுத்த பாரதியாருடைய பாடல் வெள்ளிப்பனி மலை மீது உழுவோம் கப்பல் ஒட்டிய தமிழன், அந்த பாடலை கொடுத்துருவோம்.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நேரம் 10:10, 16 நொடிகள். ஞாபகம் விருதி நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மணப்பாறை வீரப்போர் பூசாரிப்பட்டிலிருந்து சின்னதுரை.
0: அருமை அருமை. சின்னதுரை அவருக்கு என்ன பாடல் வேணும்?
1: எம்ஜிஆர் படத்துல இருந்து பத்தி காட்டு போனிலிருந்து ஏ மச்சான் ஏனா மச்சான் தொடாதீங்க.
0: பாடல் வருது கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

மச்சான் மச்சான் கைய பிடிச்சா வளையல் போட கால பிடிச்சா.

0: இடம் 14 நொடிகள். ஞாபகம் விருதி நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் ராஜேந்திரன், லால்குடியில இருந்து பேசுறேன்.
0: அருமை அருமை, மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்களிடம் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பேசுறேன். 3 மாசம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரேடியோவுக்கு வந்து.
0: சரிங்க சார், சந்தோஷம்.
1: எனக்கு முத நாளே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகிழ்ச்சி.
1: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து தபால்காரன் தங்கை என்ற படத்துல இருந்து கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. ஏன்னா எங்க ஊர் லால்குடிக்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர்லதான் இருக்குது கல்லணை.
0: சரிங்க.
1: எங்க வீட்டுக்கு யாரு விருந்தாளி வந்தாலும் சரி, முதல் நாள் எங்க திரும்பனா கல்லணைக்குதான் கூட்டிட்டு
0: போகும். சரிங்க. சரி சரி. என்ன போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? வந்து பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க?
1: இது வந்து அவங்க பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு அணை கட்டியிருக்க முடியுமா? அது பாரு, பல பல அணைகள்லாம் இருக்கு, அதுல டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா இதுவரையிலும் கல்லணையில டேமேஜ் ஆகல. கிட்டத்தட்ட 2000 வருஷம் அது மணல்ல கட்டினது. இதனால வந்து கிட்டத்தட்ட நம்ம தஞ்சை மாவட்டம் பூரா செழிப்பாகுது. அந்த ஒரு கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உயிர் கொடுக்கற ஒரு நீரை கொடுக்குது, பாதுகாத்துக்குது. அதனால வந்து கல்லணை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு பொசிஷன் சொல்லலாம்.
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடல் வருது. பாடலோட நேரா கல்லணைக்கே போயிட்டு வந்துருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.

0: நேரம் 10:19 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நேரலை நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களின் விருப்ப பாடலை, காவிய கானங்களை, பழைய திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடலை கேட்டு மகிழ, உங்களுக்கான தொலைபேசி எண் 0431 240-102-1. இது புதிதாய் அறிமுகமாக காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்காக 246-102-1 அது இருக்கிறது. அனைத்து நம் நேயர்களுக்காகவும் இந்த இரவு வேளையிலும் பலர் பணிகளில் இணைந்திருப்பீர்கள், சிலர் பயணத்தோடு இணைந்திருப்பீர்கள். உங்கள் பயணம் பணிகள் சிறக்க வாழ்த்துகிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த இனிய வேளையில் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவிந்தராஜன்
0: ஐயா. நலமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு ஐயாவுக்கு?
1: குடும்ப தலைமையில வந்து ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் சார்.
0: ஏதோ ஒரு மயக்கத்தோடயே இருக்கீங்க. 10:20 சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

நேயர்கள் மயக்கத்தோடு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்பொழுது 10:24. இது இனிய உங்கள் கனவுகளை மீட்டி பார்க்கும் சுவையான நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. காலம் கடந்த காவிய கானங்களை நேயர்கள் நேரலையில் கேட்டு நம்மையும்

0: மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலுக்கான நேயர் யாரோ, பிறகு வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: இணைப்பில் இருக்கீங்க, திடீர்னு காணாம போயிட்டீங்க. சரிங்க, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாரடு கிராமத்திலிருந்து எம் ஏ ரமேஷ் பேசுறீங்க.
0: ரமேஷ் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க. நீங்க பேசுறீங்க?
0: அனைவரும் நலமா இருக்கோங்கய்யா. என்ன பாடல் கேட்கலாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஆலம்பூர்ல இருந்து ஏரிக்கரை வரக்கூடிய அந்த பாடல் போடுங்கய்யா.
0: சரிங்க ஐயா, என்ன செய்றீங்க நீங்க?
1: ஐயா வந்து நான் வந்து ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்.
0: சரிங்க, சரி சரி சரி.
1: பட்டதாரி ஆசிரியர்.
0: அருமை அருமை. இப்ப வீட்டுல எப்படி போயிட்டு இருக்குது பொழுது உங்களுக்கு?
1: பொழுது நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க.
0: ஓ, அந்த ஆசிரிய தொழிலுக்கும் இதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு இல்லையா?
1: இருக்கீங்க. இது வந்து ரெகுலரா பார்த்துதான் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி.
0: சரிங்க, அதுக்கு முன்னாடி இந்த வேலை தான்.
1: மறைஞ்சு
0: போச்சுல அந்த தாழம்பூ அப்படின்றது.
1: நம்ம ஆத்து ஓரத்துல இருக்குங்க, நாணல் தட்டை தாழம்பூ எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் வந்து அடர்த்தி எல்லாம் குறைஞ்சிருச்சு.
0: குறைஞ்சிருச்சு. தாழம்பூவினுடைய வாசனைய பத்திலேயே தான் பாத்துட்டு இருக்கிறோம் நம்ம.
1: ஆமாங்க. ஆமாங்க.
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. நன்றிங்க.

0: நேரம் இப்பொழுது 10:29. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சியாக ஞாபகம் வருதே நேரலை. இணைப்பில் வந்துள்ள அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கண்ணன் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், ரிட்டையர்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி.
0: அருமைங்க, சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். எனக்கு இருவர் உள்ள படத்துல கண்ணெதிரே தோன்றினால், கனிமுகத்தை காட்டினால், நேர்வழியில் மாற்றினால், நேற்று வரை ஏமாற்றினால்.
0: அந்த படம் அதுல கடைசியில நேற்று வரை ஏமாற்றினால் அப்படின்றது, அது என்ன என்ன பொருள்ல சொல்றாங்க? அது
1: வந்து என்னன்னு தெரியல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி, என்னதான் இருக்குன்னு இந்த பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.

0: நேரம் 10:33. ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்லும் அன்பர்.
1: கரூர் மாவட்டம் புலிகுந்து மனோகரன் பேசுறேங்க ஐயா. எனக்கு படம் வந்து கன்னித்தாய் படம் தந்தங்க ஐயா.
0: சரிங்க.
1: கீழமா சின்ன பொண்ணு கீழு, அந்த பாடலை கொடுங்க ஐயா. நன்றிங்க வாய்ப்பு.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

அடுப்பதுவும் குருவி வாயும் கூடு, இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாதவே எடுக்கணும், இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாதவே எடுக்கணும், அதை தடுப்பவரை மறு

கேட்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே

0: நேரம் 10:37. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே, இது நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் அடுத்து இணைந்திருக்கக்கூடிய நம் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. நேயர்களுக்கு இரவு வணக்கங்கள்.
0: இரவு வணக்கம் கூறும் இனிய உள்ளம்.
1: திருச்சி வடக்காண்டார் தெரு குறிஞ்சி ராமசாமி, நீண்ட நாள் நேயர். நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு சில மாதங்களா எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி படுக்கையிலேயே இருக்கேன் சார்.
0: அடடா, சரி சரி, உடம்பு பாத்துக்கங்க, கவனமா இருங்க.
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: விரைவில் பூரண நலம் பெற நேயர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி.
0: சரி, உடம்பு பாத்துக்கங்க. இன்னைக்கு என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: நாங்கெல்லாம் வந்து கிராமத்துல இருந்து இங்க படிச்சு முடிச்ச உடனே ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்துக்கு வந்துட்டு தனியா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு சலவை தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் சார்.
0: மகிழ்ச்சி.
1: எங்களுக்கு எல்லாம் வந்து நீண்ட நாள் விவசாயம் துறையூர்ல.
0: சரிங்க, சரி சரி.
1: அந்த நாளையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது விவசாயிங்கிற படத்துல கடவுளினம் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அப்படிங்கிற ஒரு பாடல். தீபாவளியா இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் ஒரு வாரம் 15 நாள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு.
0: அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் கேட்டாலும் விவசாயிகளோட அந்த ஒரு முகம்தான் நம்ம முன்னாடி இந்த பாட்டை கேட்கும் போது வந்து நிற்கும்.
1: இன்னைக்கு நம்ம தினம் தினம் சாப்பிடுறது அவங்களால தான்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, அந்த பாடல் கேட்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், விவசாயிகள் மேல ஒரு இனம் புரியாத ஒரு பற்று நமக்கு தானாவே வந்து சேரும். கேட்டலாம் அந்த நல்ல பாடலை இப்ப கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார்.

0: 30 நொடிகள் ஞாபகம் இறுதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகம திரைவிருவத்தம் நாகமநாயக்கன்பட்டியில இருந்து ராஜலிங்கம் பேசுறேன் சார்.
0: ராஜலிங்கம் ஐயா, இதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்ல சார், ஒரு 3 வருடத்துக்கு முன்னால பேசினேன் சார். அதுக்கடையில கொஞ்சம் போன் எனக்கு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால நான் போட முடியாம போயிருச்சு சார்.
0: 3 வருஷம் ஆச்சுங்களா?
1: ஆமா, 3 வருஷம் ஆச்சு சார்.
0: சரி சரி, அப்ப இப்ப எங்களை பார்க்கும் போது இது உங்களுக்கு ஒரு புதிய நேயர் மாதிரி தான் தெரியுது உங்களை பார்க்கும் போது.
1: ஆமா ஆமா சார், ஆமா சார்.
0: மகிழ்ச்சி, உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க?
1: அதான் நினைத்தது முடிப்பவன்ல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டு பூமலை தூவிங்கிற பாடல் வேணும் சார். எங்க அண்ணா இறந்து போயிட்டாரு சார். கிளாரினட் செட் வச்சிருந்து 37 வயசுல இறந்து போயிட்டாரு. பாட்டை கேட்டாவே அந்த அண்ணாவோட நினைப்பு தான் சார் எனக்கு வரும்.
0: ஞாபகம் வருதேன்னு ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு எவ்வளவு பொருத்தமா நீங்க இந்த பாடல் கேட்க வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பின்புல கதையும் ஒண்ணு சொல்றீங்க.
1: நிகழ்ச்சியாவே
0: இருக்குது. உங்களின் விருப்ப பாடல் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தருவதற்காக நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது.

0: 10:49 49 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
0: கொத்தனார் சுந்தரம்,
1: ஆமா சார்.
0: அருமை அருமை. இன்னைக்கு என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
1: இல்ல சார், இன்னைக்கு அம்மாவாசை சார்.
0: ஓ, அதனால விடுமுறை
1: இன்னைக்கு. ஆமா சார், இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு தவசம்.
0: அருமை அருமை அருமை. சிறப்பா செஞ்சிட்டீங்களா?
1: எல்லாம் பண்ணியாச்சு சார்.
0: சரி, ஒரு ஒரு மனநிலை நிறைவு ஆத்ம திருப்தி ஒண்ணு இருக்கும் மனசுக்குள்ள.
1: இந்த பாட்டு கேக்குறதே அவங்களால இப்ப நம்ம இருந்தனாதான் நம்மளுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு பாக்கியம்.
0: சரிங்க, சரி. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு குடியிருந்த கோவில் இருந்து ஆடூர் பாடல் கேட்டேன்.
0: சரிங்க, நீங்கள் குடியிருந்த கோவிலுக்காக?
1: ஆமா சார், ஆடூர் பாடல் கேட்டேன்.
0: கேட்கலாமா? நன்றி, வணக்கம்.
1: கேட்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.

0: பத்து மணி 56 நிமிடம் 25 நொடிகள். ஞாபகம் விருதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். ரேடியோ பக்கத்திலேயே நின்று பேசினோம்னா இப்படித்தான் இருக்கும், உங்களுக்கும் கேட்காது மற்றவர்களுக்கும் கேட்காது. கொஞ்சம் வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா? இன்னும் கொஞ்சம் வெளியே வாங்க, செல்போன் எடுத்துட்டு வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
1: வாழையூர் செல்வராஜ் சார்.
0: வாழையூர் செல்வராஜ். நேரலையில பேசும்போது எப்பவுமே ரேடியோல பேசும்போது வானொலி பெட்டியில இருந்து ரொம்ப தூரம் வந்துடணும். போன் மட்டும் தான் நம்ம கையோட இருக்கணும், ரேடியோ பெட்டியும் வந்தவங்க கேட்கறவங்களுக்காக வச்சிடணும். மகிழ்ச்சி சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாங்க? என்ன பாட்டு வேணும்?
1: புதுசா
0: கேட்டுடலாம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:59. பண்பலை வரிசை 102.1 MHz நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் நேயர்கள் அதிகாலை 5:45 வரை இதே அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,
4: திசையட்டும் இசையை அசைபட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இனிமையான இரவு பொழுதில் ஈதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சொல்ல நினைத்த பிறகு தயக்கம் ஏனோ?

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கோகுலம் படத்திலிருந்து பாடலை இரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். வா என்று அழைத்தால், வா என்று அழைத்தால் வழியில் வானம் வந்து நின்று விடுமா என்ன?

உழைப்பாளி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:20 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6.

ிலும் வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 மனசு மயங்கும். காற்றின் அலையில் நீந்தி வரும் இரு மீன்கள் என்னென்ன?

கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல், வந்தனத்தில் ஆரம்பிக்கும் பாடல் ஒருவரை ஒருவர் உருகச் செய்யும் அளவிற்கான அடுத்தடுத்து வரிகள்.

ஆகாஷ் வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும். வான் உயர்ந்த மலையிலிருந்து, வான் உயர்ந்த மலையிலிருந்து இரண்டு மாங்குருவி பாடுகிறது, கேட்போமா?

கேப்டன் படத்துல இருந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தேவா திருமூர்த்தி படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தான்.

0: ఫోర్డి
1: మనసు మయంకుం
2: మనసు మయంకుం.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 101. காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1

பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜயவந்தி ராகம், ஆதி தாளம்

நேரம் 4:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்கலத்தில் காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம் திருநீர்மலை பி மணி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தா ராகத்தில் அமைந்த தேவி ராமே எனத் தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அற்றைக்கிரை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் சாரங்காராகம் கண்டச்சாபு தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காஞ்சிபுரம் எஸ் சேதுராமன் நாகஸ்வரம், திருநீர்மலை பி மணி தவில். ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்கென பாடுகின்

க்ஷேமமுற வாழ்ந்திடவே நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்